நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 25 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 30 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 16 தேதி புதன்கிழமை எஃப்எம் ரெயின்போ 101.4 MHz அலைவரிசையில் இன்றைய காலை ஒலிபரப்பு கேட்கலாம். நேரம் 5:58:42. அடுத்ததாக குரல் அமுதம் கேட்கலாம்.

0: நல்ல குடியில் பிறந்தவர்கள் செய்கின்ற குற்றம் வானத்து நிலாவின் களங்கம் போல பளிச்சென பலரறிய தெரிந்துவிடும். குறள் எண் 957 அதிகாரம் குடிமை.
1: குடிப்பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறு போல் உயர்ந்து.
0: நல்ல குடியில் பிறந்தவர்கள் செய்கின்ற குற்றம் வானத்து நிலாவின் களங்கம் போல பளிச்சென பலரறிய தெரிந்துவிடும். குறள் எண் 957 அதிகாரம் குடிமை.

0: நேரம் காலை 6 மணி. நீ தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். உலக அளவில் நிலவும் அமைதியற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தனிநபர்களுக்கு இடையேயான யுபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கு பரிமாற்றம் செய்யப்படும் தொகைக்கு எவ்வித கட்டணமும் கிடையாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. RSS அமைப்பின் 100-ஆண்டுகால அர்ப்பணிப்பை ஆவணப்படுத்தும் வகையில் அந்த அமைப்பின் சேவைகள் குறித்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனின் புத்தகம் அமைந்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக 10 தொழிற்பேட்டைகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தமிழகத்தில் சுவாச தொற்று பரவல் அதிகரித்திருப்பதை கருத்தில் கொண்டு தடுப்பு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்தவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதை தடுக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவராக திரு செஞ்சி கதிரவன் ஒருமனதாக தேர்வு

செய்யப்பட்டார். கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை தஞ்சாவூரில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ரேவதி நேற்று தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே போதை மற்றும் புகையிலை பொருட்கள் விற்பனை குறித்து தெரிய வந்தால் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். தென்காசி நகரின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் நேற்று ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அங்குள்ள சிற்றாற்றில் கரைக்கப்பட்டன. நேபாளத்தில் அண்மையில் நேரிட்ட பெருவெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1400 அதிகரித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்தியா தொடரையும் கைப்பற்றியது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி

நேரம் காலை 6:03. உங்கள் எல்லாரையும் பக்தி நேரம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்பது. நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா. இறைவனை நம்பி துவங்கும் நாள் நம்பிக்கையால் நிறைந்த நாளாக அமையும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றும் இந்த நாள் இனிய நாளாக அமைவதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் முதலாவது பாடலாக ஒலிக்கவிருப்பது விநாயகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடல்.

ராதா மற்றும் ஜெயஸ்ரீ பாடிய பாடல் கேட்டோம். நேரம் காலை 6:08. இன்னைக்கு என்ன நடந்தாலும் இறைவன் நம்மளோட இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் பெரிய அளவில் நம்பிக்கையை வச்சு நம்ம அந்த செயல்களை செஞ்சு அதற்கு மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக நிகழ்ச்சியில் திருமால் கீதங்கள் தொகுப்பிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

நேரம் காலை 6:14 ஆகிட்டு இருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டணைந்திருக்கிறீங்க. மனதில் அமைதி, உள்ளத்தில் நம்பிக்கை, வாழ்வில் இறைவனுடைய அருள், இவ்வளவு விஷயங்கள் இருந்தால் போதும் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு தடங்கள் அப்படின்னு சொன்னால் கூட அதிலிருந்து நம்ம வெளிவந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். அடுத்ததாக நிகழ்ச்சியில் பெருமாள் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாம்பே சகோதரிகள் சி சரோஜா மற்றும் சி லலிதா இணைந்து பாடிய பாடல்.

இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் இதயத்திற்கு அமைதியும் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலும் நிச்சயம் கிடைக்கும். நேரம் காலை 6:19 ஆகிட்டிருக்கு. அடுத்ததாக பக்தி நேரம் நிகழ்ச்சியில் சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடல் ஒலிக்கியிருக்கின்றது. இந்த பாடலை பாடியவர் கங்கை அமரன்.

நமது கவலைகள் அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்து இந்த நாளை இனிமையாகவும் நல்ல நம்பிக்கையோடவும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நமது கவனத்தை செலுத்துவோம். பாதையில் தடைகள் வந்தாலும் அவற்றை கடந்து செல்ல தேவையான பலத்தையும் ஞானத்தையும் இறைவன் அளிப்பார் நமக்காக. அடுத்ததாக நிகழ்ச்சியில் சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கும்பகோணம் சகோதரிகள் பாடிய பாடல் கேட்கலாம்.

நேரம் 6:28 ஆகிட்டுருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கிறீங்க. அடுத்ததாக நிகழ்ச்சியில் நித்யஸ்ரீ மற்றும் பிரபாகர் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம்.

ஒவ்வொரு காலையும் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய துவக்கம் என்றுதான் சொல்ல வேண்டும். நேற்று நடந்த தவறுகளை நினைத்து வருத்தப்படுவதற்கு பதிலாக இன்றைக்கு அதை சரி செய்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக

மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு உள்ளது. நேற்றைய கவலைகளை மறந்து இன்றைய நாளை இனிமையாக நாம் கடப்போம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய பாடல்

இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அது நம்மளுடைய விருப்பப்படி நடக்காம கூட போயிருக்கலாம். ஆனா அந்த விஷயம் நமக்காக சில காலம் தாமதமானது ஆனாலும் அந்த செயல் கண்டிப்பா நம்ம வந்து சேர்ந்தடையும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நேரம் காலை 6:36 ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக பக்தி நேரம் நிகழ்ச்சியில் கிருஷ்ணன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடல் ஒலுக்கி இருக்கின்றது. இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க இளையராஜா. தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள்.

அருமையான பாடல் கேட்டோம். நேரம் 6:42 ஆகிட்டிருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி. சுஷீலா பாடிய பாடல் கிருஷ்ணா பாடல்கள் தொகுப்பிலிருந்து.

சிஸ்டர் சாரா சவ்ரோஜி பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 6:51 ஆகிட்டிருக்கு. அடுத்ததாக நிகழ்ச்சியில் அல்லா பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை பாடியவர் எஸ் சரளா.

இன்னைக்கு பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒழித்த ஒவ்வொரு பாடல்களுமே உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ள சுவாமிநாதன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நம்ம நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, இயற்கை வளம் மிகுந்த நாடு. வெயில், ஓரளவுக்கு மழை, குளிர் எல்லாம் கலந்த கலவையாக நமது இந்திய நாடு இருக்குது. அனைத்து மதத்தினரும் இணைந்து வாழும் நாடு, மதச்சார்பற்ற நாடுன்னு நமக்கு ஒரு நற்பெயர். இப்படியாப்பட்ட நாட்டில் நாமெல்லாம் வாழ்வது நமக்கு அதிர்ஷ்டம். இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்து உழைத்து சாதாரண குடிமகனாக இருந்து முதற் குடிமகனாக உயர்ந்தவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவருடைய முழு முதற் எண்ணமாக இருந்தது நதிநீர் இணைப்பு, குறிப்பாக கங்கை காவிரி இணைப்பு, தென்னக நதிகள் இணைப்பு. இவற்றை மேற்கொள்ள அரசு முன்வரணும். வடநாட்டு நதிகளில் நிறைய தண்ணி, தென்னாட்டு நதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை. அங்கே வெள்ளம், இங்கே வறட்சி. சுவாமிநாதன் சார், இந்த துரதிருஷ்டத்தை போக்க 1960களில் இந்திய நதிகளின் தண்ணீர் வீணாகாமல் இருக்க ஒரு வரைவு திட்டம் தயாரித்தார்கள் நிபுணர்கள். அப்போதைய மதிப்பு 450 கோடி ரூபாய். ஆனால் இப்போது விலைவாசி பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு நிமிடத்துக்கு, ஏன் ஒரு வினாடிக்கு பல கோடி கன அடி நீர் கடலில் கலந்து வீணாகுது. அந்த தண்ணி நிலங்களில் பாய்ந்தால் நம்ம நாடு எவ்வளவு வளமாக மாறும்? விவசாய தொழில் எப்படி சீரும் சிறப்புமாக நடைபெறும்? லாபகரமான தொழிலாக இருக்கும். லாபம் கிடைச்சதுன்னா எல்லாரும் இந்த தொழிலை செய்ய முன்வருவாங்க இல்லையா? இது போன்ற தொலைநோக்கு பார்வை வேணும். கொள்கை முடிவு எடுப்பவர்கள் சிந்தித்து செயல்படணும். நம்ம நாட்டில் எவ்வளவு வெயில் அடிக்குது, இந்த வெயிலை பயன்படுத்தி எவ்வளவு சக்தி, குறிப்பாக மின்சாரம் உற்பத்தி செய்யலாம், வீடுகளில் கூரைகள் அமைக்கிற மாதிரி.

0: அதன்மேல் சூரிய ஒளியை ஈர்க்கும் பேனல்களை சேர்த்து அமைத்து மின்சாரம் உற்பத்தி செய்யலாமே.
1: சுவாமிநாதன் சார், நமக்கு மனசில் பட்டதை கடுதாசியில் எழுதுகிறோம். எழுதுறது எளிமை, அதை செயல்படுத்த நிறைய சிரமம் உண்டாகும். ஆனால் செய்து தானே ஆகணும், காலத்தின் கட்டாயம் அல்லவா?
0: அதே போல் நமது மக்களும் நிறைய சிக்கன நடவடிக்கைகளை எடுக்கணும். குறிப்பாக நீர் சிக்கனம் தேவை இக்கணம் மட்டுமல்ல எக்கணமும். பெய்யும் மழை நீர் வீணாகாமல் நிலத்திலேயே சேரணும், நிலத்துக்கு அடியிலேயே போகணும். அந்த மாதிரியான சேமிப்பு நடவடிக்கைகளில் நமது கவனம் போகணும்.
1: பிறப்பு என்பது ஒரு முறை. அப்படி பிறந்த நாம் இந்த நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யணும். இந்திய நாட்டில் பல மாநிலங்கள், பல மொழிகள், பல இன மக்கள் இருந்தாலும் எல்லாரும் இந்தியர்கள் என்ற ஒரு குடையின் கீழ் இருக்கிறோம். அதுதான் நமது தெம்பு, அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்ற சொல்லுக்கு கூட நல்வாய்ப்பு, நற்பேருன்னு தூய தமிழ் சொற்கள் இருக்குன்னு நமது பேராசிரியர் சேஷாதிரி ஐயா சொல்லியிருக்காங்க. அதுவும் நினைவுக்கு வருது, கடுதாசியில் எழுதுகிறோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் சென்னை.

நேரம் 7 மணி 1 நிமிடம் ஆகிடுச்சு. உங்க எல்லாரையும் வணக்கம். சென்னை நிகழ்ச்சிக்கு அன்போட வரவேற்பது. நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா. நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா வந்து அதை வந்து நம்ம மாத்தவே முடியாது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்க போகுது, இன்னைக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் ஒரு சூப்பரா நம்பிக்கையோட செய்யுங்க. கண்டிப்பா வெற்றி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள், இந்த மாதிரியான தினங்கள் கொண்டாடிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிக்கிறோம். இன்னைக்கு சின்ன சின்ன படிக்கட்டுகளாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் மிகப்பெரிய விருட்சமான வெற்றியாக அமைகிறதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இன்னைக்கு வணக்கம் சொன்ன நிகழ்ச்சியில் இணைவது நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா. நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக பல அருமையான பாடல், பல அருமையான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேச இருக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் முகநூல் வழியாக ஒரு கேள்வியும் உங்களுக்காக கேட்டிருக்கேன்.

என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் எந்த மாநிலம் முதன் முதலில் முழுமையான இயற்கை வேளாண்மை மாநிலமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டுதான் கேள்வி. உங்களுக்கு இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரியும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் பேஜ்ல நான் போட்டிருக்க போஸ்ட் கீழே உங்களோட பதில்களை கொடுக்கலாம். நிகழ்ச்சியில முதலாவதா ஒரு சூப்பரான பாடல் வர இருக்கு. என்ன திரைப்படம் அப்படின்னு பார்க்கும்போது 24 திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல், நான் உன் அழகினிலே அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் தான் ஒலிக்க இருக்கு. தொடர்ந்து கேட்டனை திருங்கள். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 எங்கெல்லாமே சமதுளு.

சூப்பராக பதில்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம அப்படியே அடுத்தது ஒரு பாடலும் கேட்டு வந்துடலாம். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேகன் திரைப்படத்தில் வந்து ஒரு அட்டகாசமான பாடல் உங்களுக்காக வர இருக்கு. தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள். இது உங்கள் FM Brain 101.4, இங்கே எல்லாமே சமதுவுழு.

வாழ்க்கையில் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதை நம்ம எப்படி சிந்திக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால் கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும். ஸோ தேவையில்லாத கவலைகள்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டுமோ அந்த விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தணுன்னா சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நேரம் காலை 7:08 ஆகிட்டு இருக்கு. வணக்கம், சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டணைந்திருக்கிறீங்க. முகநூல் வழியாக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இந்தியாவின் எந்த மாநிலம் முதலில் முழுமையாக இயற்கை வேளாண்மை மாநிலமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்கள் அப்படியே

அருமையான பாடல் பவதாரணி மற்றும் திப்பு அவங்களுடைய வாய்ஸில் கேட்டாச்சு. நேரம் 7:14 ஆகிட்டுருக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், இந்தியாவின் எந்த மாநிலம் முதன் முதலில் முழுமையான இயற்கை வேளாண்மை மாநிலமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் பதில்கள் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ராஜபாளையம்லேருந்து பிரபு வீரா இனிய காலை வணக்கம் சொல்லி பதில் கொடுத்துருக்காங்க. சிவன் அருண் பதில் கொடுத்துருக்குறாங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் பதில் கொடுத்துருக்குறாங்க. மாலினி தேவி அருணாச்சலம் பதில் கொடுத்துருக்குறாங்க. வீரதுரை காலை வணக்கம் சொல்லி பதில் கொடுத்துருக்குறாங்க. திருமூலஸ்தானம்லேருந்து வீரசுந்தரி பதில் கொடுத்துருக்குறாங்க. ரங்கராஜன் இனிய காலை வணக்கம் பாடல்கள்லாம் அருமை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு புகழாரமும் சேர்த்து அனுப்பியிருக்காங்க. சூளையிலிருந்து ரீஜா மனோகரன் இனிய காலை வணக்கம் நலமாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுட்டு பதிலும் கொடுத்துருக்குறாங்க நிகழ்ச்சியில். பாலு ஜெயச்சந்தர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி சைதையிலிருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. அன்பு ராணி ஹாவ் ஏ வண்டர்ஃபுல் வெனஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுத்துருக்குறாங்க. அல்லியகரம்லேருந்து எஸ் மகாதேவன் பதில் கொடுத்துருக்குறாங்க நிகழ்ச்சியில். நரேஷ்குமார் வைஷு இனிய காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க மற்றும் பதிலும் கொடுத்துருக்காங்க. கேட்டுட்டு இருக்க அனைத்து நேயர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மணலி பெரியச்சங்கோடுலேருந்து ஜெயக்குமார் இனிய காலை வணக்கம், ரொம்ப இடைவெளிக்கு பிறகு வந்து நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் சொல்லிக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியில் பதிலும் கொடுத்துருக்குறாங்க. நலமான்னு சொல்லிட்டு நமக்காக ஒரு அழகான நலமும் விசாரிச்சிருக்காங்க. ரொம்ப நலமாக இருக்கேன் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஆர் ரமணா இனிய காலை வணக்கம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தியாகராய நகர்லிருந்து ரமா ரவி அவர்கள் பதிலும் கொடுத்திருக்கிறாங்க. பொன்னியம்மன் மேடு வெண்ணெய் கணேசன் இனிய காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. பதில் அவங்க கொடுக்கலை. ஓகே, உங்களுடைய பதிலுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். செல்வ கிருஷ்ணன் காஞ்சிபுரம்லேருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க நிகழ்ச்சியில். அடுத்ததாக ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டன்லேருந்து இனிய காலை வணக்கம் சொல்லி பதில் கொடுத்துருக்குறாங்க. நாகராஜ் கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியிலிருந்து வினோபா நகர்லேருந்து சித்ரா நாகராஜ் யுவராஜ் கீர்த்தனா சுரேஷ் வான்மதி மற்றும் முத்துராணி காளீஸ்வரி இவங்க எல்லாமே சேர்ந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. திருத்தணியிலிருந்து ராமச்சந்திரன் இனிய காலை வணக்கம் தெரிவிச்சிருக்கிறாங்க. நந்து ஜெயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடியிலிருந்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்யார்லேருந்து சந்திரசேகர் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பதில் கொடுத்துருக்குறாங்க. ரீஜா மனோகரன் பதில் கொடுத்துருக்குறாங்க. குணாளன் அண்ணாமலை பதில் அப்படியே சிறப்பாக வந்து கொடுத்துருக்குறாங்க. பூபாலன் பள்ளம்பாளையம்லேருந்து இனிய காலை வணக்கம் தெரிவித்து பதில் கொடுத்துருக்குறாங்க. நாகர்கோயிலிருந்து மந்திரமூர்த்தி வணக்கம் நலமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அருமையாக பதிலும் கொடுத்துருக்குறாங்க. சூப்பரான பாடல் அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் ஒலிக்கி இருக்கு. மறுபடியும் என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்தியாவின் எந்த மாநிலம் முதன் முதலில் முழுமையான இயற்கை வேளாண்மை மாநிலமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி. உங்களுக்கு இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரியும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் பேஜில் நான் 7 ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட்டு கீழே உங்களுடைய பதில்களை கொடுக்கலாம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல் வரையிருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பார்க்கும்போது ஐ திரைப்படத்துல இருந்தா இந்த அட்டகாசமான பாடல் வரையிருக்கு. அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் நீதி மோகன் இவங்களுடைய வாய்ஸ்ல தான் பாடல். கபிலன் அவர்களுடைய வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் பாடல் ஒலிக்க இருக்கு. தொடர்ந்து கேட்டனா இந்திருங்கள்.

இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், முகநூல் வழியா என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் எந்த மாநிலம் முதன் முதலில் முழுமையான இயற்கை வேளாண்மை மாநிலமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி கேட்டிருந்தோம். இந்த கேள்விக்கு உங்களுக்கு சரியான பதில் தெரியும் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் உங்களுடைய பதில்களை தெரிவிக்கலாம். யார் யார் பதில்கள் சொல்லியிருக்காங்க, என்னென்ன பதில்கள் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், மந்திரமூர்த்தி பதில் சொல்லியிருந்ததாக சொல்லியிருந்தோம். தேனியிலிருந்து ஹரிராம் பதில் கொடுத்துருக்குறாங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க, அருமையாக பதில் கொடுத்துருக்காங்க. சூளையிலிருந்து ரீஜா மனோகரன் அருமையான பாடல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. கமலாவர்தன் காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க, அதோடு மட்டும் இல்லாமல் பதிலும் கொடுத்துருக்குறாங்க. மணலி பெரியச்செங்கோடிலேருந்து ஜெயக்குமார் பதில் கொடுத்துருக்குறாங்க. கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலிருந்து இனிய புதன் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுத்துருக்குறாங்க. ஹேமலதா அப்படின்னு நமக்காக நிறைய கோட்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க, அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய பூங்குத்து இதெல்லாம் அனுப்பிட்டே இருக்காங்க. சாமுனி காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக தெரிவிச்சிருக்காங்க. குமரான்சாவடியிலிருந்து சங்கர் எம் எம் சங்கர் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அன்பான காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் உங்களுக்காக இந்த கேள்வி என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்தியாவின் எந்த மாநிலம் முதன் முதலில் முழுமையான இயற்கை வேளாண்மை மாநிலமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் கேள்வி. உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் பேஜில் நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், 7 மணிக்கு அந்த போஸ்ட் கீழே உங்களுடைய பதில்களை கொடுக்கலாம். அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் என்ன பாடல் வரை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சங்கர் மகாதேவன், ரஞ்சித் மற்றும் யுவன் சங்கர் ராஜா இவங்க எல்லாமே இணைந்து பாடிய பாடல், மதன் கார்கி அவர்களுடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில், மாஸ் திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான பாடல் ஒலிக்கியிருக்கு. தொடர்ந்து கேட்டன இந்திரங்கள்.

0: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால். சைபால்
2: என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை உண்டு. அவரே ஜோசியம்லாம் பார்ப்பார். என்ன சார் இந்த காலத்தில் இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டால், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார், இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செய்கிற நல்லது கெட்டதுக்கு தகுந்த பலனை அனுபவிச்சே தீரணும்பார். அது மட்டும் இல்லை, ஒருத்தன் செத்துட்டால் கூட அவன் செஞ்ச பாவ புண்ணியங்கள் கூடவே போயிட்டுருக்கோம் பார், அது எப்படி கூட போவோம் அப்படின்னு குதர்க்கமாக கேட்டால், அதுக்கு அவர் ஒரு கதை சொன்னார். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஜோசியம் பார்க்குறதுல ரொம்ப கெட்டிக்காரரு. ஒருத்தருடைய தலைமுடியை மட்டும் அவர்கிட்ட காட்டினா போதும், அதை மட்டும் பார்த்துட்டு அவருடைய ஜாதகத்தையே சொல்லிவிடுவாரான். அப்பேற்பட்ட திறமை. அந்த ஆள் ஒரு சமயம் கன்னியாகுமரி கடற்கரைக்கு போயிருந்திருக்கிறார். அங்கே கரையோரமாக ஒரு மண்ட ஓடு கிடந்திருக்கு, அதை எடுத்து பார்த்துருக்கிறார். அந்த மண்ட ஓட்டை வச்சுக்கிட்டே அதோடய ஜாதகத்தை அலசியிருக்கிறார். இந்த மண்டை ஓட்டுக்கு உரிய ஆசாமி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறான், நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறான், அது தாங்க முடியாமல் தான் கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அவர் கணிச்சுட்டார். இருந்தாலும் இந்த மண்டை ஓடு இன்னமும் அனுபவிக்க வேண்டியது பாக்கி இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் உணர்றார். அது சரி, ஒருத்தன் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் தானே நல்லது கெட்டதை அனுபவிக்க முடியும், செத்ததுக்கு அப்புறமும் பாக்கி இருக்குன்னா அதை எப்படி அனுபவிக்கிறது? இந்த மண்டை ஓட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சதே தவிர அதோடய அர்த்தம் என்னங்கிறது அவருக்கு சரியாக விளங்கலை. சரி, இதை இன்னும் கொஞ்சம் விவரமாக ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். அந்த மண்டை ஓட்டை ஒரு பொட்டியில் வச்சு பூட்டினார். தன்னுடைய தனி அறையில் அதை பத்திரமாக வச்சுக்கிட்டார். தினமும் ராத்திரி ஆனதும் தன்னுடைய மனைவியை பார்த்து, நீ போய் பூஜை அறையில் தனியாக படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் தினம் ராத்திரி 12 மணிக்கு பொட்டியை திறந்து அதை பார்ப்பார். மண்டை ஓடு அப்படியே இருந்ததே தவிர இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் அவருக்கு விளங்கலை. அந்த மண்டை ஓட்டுக்கு இன்னும் என்ன பாக்கி இருக்க போகுது? இப்படியே ஒரு 10 நாள் போச்சு. அந்த வீட்டு அம்மாவுக்கு சந்தேகம் வந்துட்டுது. நம்ம வீட்டுக்காரர் நம்மளை தனியாக ஏன் தூங்க சொல்கிறார் அப்படிங்கிற சந்தேகம். உடனே பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்ட விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா உடனே, நீ கவலைப்படாத, நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டாங்களாம். அன்றைக்கி ராத்திரியே ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துருக்குறாங்க. இந்த ஆள் மண்டை ஓட்டை கையில் வச்சுக்கிட்டு அதை திருப்பி திருப்பி அப்படியும் அப்படியும் பார்த்துக்கிட்டு இருந்தது தெரிஞ்சுட்டுது. மறுநாள் காலையில் அவரோட மனைவியை பார்த்தாங்க. ஏம்மா, உன் வீட்டுக்காரருக்கு நீ முதல் மனைவியா 2வது மனைவியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒருத்தி தான் அவருடைய மனைவின்னாங்க. அப்படி இல்லை, நீ அவருக்கு 2வது மனைவி, முதல் மனைவியின் மண்டை ஓடு தான் அவர் கையில் இருக்குப்போ, அதை தான் அவர் தினமும் ராத்திரியில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு விட்டாங்க அந்த அடுத்த வீட்டம்மா. அப்படியா விஷயம்னு சொல்லிவிட்டு கணவன் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து அந்த மண்டை ஓட்டை எடுத்து கொண்டாந்து ஒரு உரலில் போட்டு உலக்கையால் குத்தி நொறுக்க

0: அனுப்பிச்சுட்டு தந்த அம்மா. வெளியே போயிருந்த அந்த ஆள் அப்போ தான் உள்ளே நுழைஞ்சார். மண்டவோடு உலக்கைக்கிட்ட குத்து வாங்கிட்டு இருக்கு. அது அனுபவிக்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் எனக்கு இப்போ தான் புரிஞ்சுதுன்னாராம் அவர். இந்த கதையிலேருந்து நாம் இன்னொரு நீதியையும் புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம வீட்டை பற்றி நமக்கு தெரியாததெல்லாம் அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு நல்லா தெரியும். முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் 7:34 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. வணக்கம். சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டணைந்திருக்கீங்க. சூப்பராக நம்மளுடைய நேயர்கள் பதில்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படியே நம்ம ஒரு பாடலும் நம்ம கேட்டு வந்தெல்லாம் கேள்வி என்ன அப்படிங்கிறது மறுபடியும் சொல்கிறேன். இந்தியாவின் எந்த மாநிலம் முதன் முதலில் முழுமையான இயற்கை வேளாண்மை மாநிலமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி கேட்டிருக்கோம். இந்த கேள்விக்கு உங்களுக்கு சரியான பதில் தெரியும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் பேஜில் நான் உங்களுக்காக ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட்டு கீழே உங்களுடைய பதில்களை கொடுக்கலாம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் ஓ காதல் கண்மணி திரைப்படத்தில் ஒரு அட்டகாசமான பாடல் ஒலிக்கியிருக்கு. தொடர்ந்து கேட்டு நான் இந்திரங்கள்

நேரம் 7:41 ஆகிடுச்சுக்கு. வணக்கம், சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுணைந்திருக்கிறீங்க. இந்தியாவின் எந்த மாநிலம் முதன் முதலில் முழுமையாக இயற்கை வேளாண்மை மாநிலமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் பதில்கள் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அடையாளம்பட்டிலிருந்து ராஜேஸ்வரி அவர்கள் இனிய காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. முருகேசன் தஞ்சாவூர்லேருந்து இனிய காலை வணக்கம் மற்றும் பதிலும் கொடுத்துருக்குறாங்க. தமிழன் ஜெயராம் அவர்கள் இனிய காலை வணக்கம் தெரிவித்து பதில் கொடுத்துருக்குறாங்க. தனசேகரன் நெசவாளி இனிய காலை வணக்கம் ரெயின்போ எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. கேசவன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். அடுத்துதான் நமது நிகழ்ச்சியில் அருமையான பாடல் ஒலிக்கியிருக்கு, என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள்.

என்ன எரிந்தால் திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான ஒரு பாடல் கேட்டாச்சு, ரசிச்சாச்சு. நேரம் 7:48 ஆகிட்டு இருக்கு. வணக்கம், சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கிறீங்க. இந்தியாவின் எந்த மாநிலம் முதன் முதலில் முழுமையாக இயற்கை வேளாண்மை மாநிலமாக அறிவிக்கப்பட்டது?

அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் பதில்கள் கொடுத்துருக்குறாங்க. பிரகாஷ் டிபிஎஸ் நீ காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கர்நாடகாவிலிருந்து தெரிவிச்சிருக்காங்க. அஸ்வினி ஆனந்த், மன்ஸ்வித் ரமேஷ் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து பதில் கொடுத்துருக்குறாங்க நிகழ்ச்சியில். சோமசுந்தர பிரபு பழைய வெண்ணாரப்பேட்டையிலிருந்து அனைவருக்கும் இனி காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பத்ம சவுந்தரராஜன், இன்று ஒரு தகவல் அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூலுபப்பாளையம்லேருந்து ஆனந்தமரிய முருகன் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பதிலும் கொடுத்துருக்குறாங்க. திருமழிசையிலிருந்து அஸ்வினி நாகராஜ் இனிய காலை வணக்கம் தெரிவித்து பதில் கொடுத்துருக்குறாங்க. பெரிய செங்கோட்லேருந்து ஜெயக்குமார் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களுடைய இன்று ஒரு தகவல் அருமையா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ராமேஸ்வரம்ல இருந்து ராஜேஷ் இனிய காலை வணக்கம் தெரிவிச்சு பதில் கொடுத்துருக்காங்க. சூளையிலிருந்து ரீஜா மனோகரன் அவர்கள் சுவாமிநாதன் அவர்களுடைய இன்று ஒரு தகவல் ரொம்பவே சிந்திக்கக்கூடிய வகையில இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சிந்திக்கவும் சிரிக்கவும் வைத்தது வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கொடமாண்டப்பட்டியிலிருந்து கே வி ஜெயசீலன் பதில் கொடுத்துருக்காங்க நிகழ்ச்சியில. நல்ல பெருமாள் அவர்கள் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு தங்களுடைய வாழ்த்துக்களையும் கூறி பதில் கொடுத்துருக்குறாங்க. கடமேடு கடம்போடு வாழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் இனிய காலை வணக்கம் தேனி மாவட்டம் பண்ணைபுரம்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க, பதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறைய நேயர்கள் பதில்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொன்ன பதில் எல்லாமே ஒரு சரியான பதிலாக அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் பாகுபலி திரைப்படத்திற்காக ஒரு கேட்க தொடர்ந்து கேட்டணைந்திருங்கள். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ.

நேரம் 7:53 ஆகிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நோக்கி நம்ம நெருங்கிட்டே இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அழகாக ஒரு பதில் கொடுத்துருக்குறாங்க முகநூல் வழியாக, சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொஃபைல்லேருந்து. இனிய காலை வணக்கம் இளவரசி வேதிகா அப்படின்னு சொல்லிட்டு, இளவரசி வேதிகா தான் அவங்களுடைய பேர். பதில் சிக்கிம் மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுத்துருக்குறாங்க. நிறைய நேயர்கள் பதில் கொடுத்துருந்தாங்க. சிக்கிம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்ன அத்துணை நேயர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் முகநூல் வழியாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை நேயர்களுக்கும், நம்மளுடைய அலைவரிசை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் ஒலிக்கே இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சூப்பரான பாடல், மீண்டும் ஒரு காதல் கதை திரைப்படத்திலிருந்து ஒலிக்கே இருக்கின்றது. இதோட இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக இந்த பாடல் தான் ஒலிக்கவும் இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அத்தனை நேயர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா. நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்க இருக்கக்கூடியது மீண்டும் ஒரு காதல் கதை திரைப்படத்திலிருந்து ஜிவி பிரகாஷ்குமார், ரணினா ரெட்டி இவர்களுடைய பாடல், நா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில்.

0: நேரம் காலை 8 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். உலக அளவில் நிலவும் ஸ்திரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். RSS அமைப்பின் நூற்றாண்டுகால அர்ப்பணிப்பை ஆவணப்படுத்தும் வகையில் அந்த அமைப்பின் சேவைகள் குறித்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனின் புத்தகம் அமைந்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தனிநபர்களுக்கு இடையேயான UPI பண பரிவர்த்தனைகளுக்கு பரிமாற்றம் செய்யப்படும் தொகை எந்த அளவாக இருந்தாலும் எவ்வித கட்டணமும் கிடையாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக 10 தொழிற்பேட்டைகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தமிழகத்தில் சுவாசத் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவராக திரு செஞ்சி கதிரவன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை தஞ்சாவூரில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ரேவதி நேற்று தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே போதை மற்றும் புகையிலை பொருட்கள் விற்பனை குறித்து தெரியவந்தால் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. நேபாளத்தில் அண்மையில் நேரிட்ட பெருவெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1399 அதிகரித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்தியா தொடரையும் கைப்பற்றியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ.

நேரம் 8:03 ஆகிடுச்சு. உங்க எல்லாரையும் ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்பது. நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா. ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு புதிய துவக்கத்தை நமக்கு தருது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த துவக்கத்துல நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்னு

குடும்பம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை நம்ம ப்ராப்பராக செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அதுவுமே ஒரு வெற்றி தான். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு தோல்வி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் தோல்விக்கு பிறகு நம்ம அதை எழுந்து வர்றது, அந்த தோல்வியிலிருந்து வெளியே வர்றது கூட ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதோ ஒரு முயற்சி செய்து அதில் ஒரு தோல்வி நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கூட அதிலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம் இல்லையா, அது கூட நம்மளுடைய வெற்றிக்கு ஒரு முதல் படி அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களாக இருந்தாலும் பெரிய பெரிய செயல்களாக இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம சந்தோஷமாக இருந்துட்டோம் அப்படின்னா சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை வர இருக்கு. இடைவேளைக்கு பிறகு ரெக்க திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான பாடலும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து கேட்டு நினைந்திருங்கள்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 8:14 நிமிடம் ஆகிட்டுருக்கு. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கிறீங்க. என்னதான் நமக்கு பெரிய வேலைகள் இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம எப்போவுமே கவனத்தில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹெல்மெட்ஸ் போடுறது, சீட் பெல்ட் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். இந்த மூன்று விஷயத்தை வந்து நம்ம வந்து ரோட்டில் ஒரு வாகனம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். பக்கத்து தெருவுக்கு தான் போகிறேன், இன்னும் ரெண்டு தெருவு தான் இருக்குது, எதுக்கு ஹெல்மெட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அலட்சியமா இருக்கவே கூடாது. எப்பவுமே நம்ம ஒரு வாகனம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஹெல்மெட் இந்த மாதிரியான விஷயங்கள் போட்டுக்கிறது கட்டாயம் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். இந்த கட்டாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய பாதுகாப்புக்கு அப்படிங்கறத நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா சிறப்பானதா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் 8 தோட்டாக்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கியிருக்கு. தொடர்ந்து கேட்டணைந்திருங்கள்.

சாலை பாதுகாப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் எட்டு தொட்டாகல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். 8:19 ஆகிட்டு இருக்கு. ரஷ் ஆர் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கீங்க. ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே முக்கியம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய குழந்தைங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜங்க் ஃபுட் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்காங்க. நம்மளுடைய ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கையில் தான் இருக்குது. ஆகவே சத்தான உணவு இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறப்பானதாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அலுவலகங்கள்லாம் வேலை பார்க்கும்போது தண்ணீர் எடுக்கக்கூடியது, நம்மளுடைய உடலுக்கு தேவையான தண்ணீர் வந்து அருந்துறது அப்படின்னு சொன்னது ரொம்பவே அருகிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கையில் தான் இருக்கு. ஸோ சரியான விதமான உணவுகள் எடுத்துக்கிறதும் அது மட்டும் இல்லாமல் சரியான நேரத்தில் சரியாக நம்மளுடைய தண்ணீர் வந்து நம்ம குடிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹெல்த் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் பாகுபலி திரைப்படத்திலேருந்து பாடல் ஒலிக்கியிருக்கு, தொடர்ந்து கேட்டு நினைந்திருங்கள்.

காலையில் ஒரு புன்னகையோடு இந்த நாளை வந்து நீங்கள் துவங்குறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா பிரச்சனைகளையும் மறந்து நம்மளுடைய இன்னைக்கான விஷயங்களை நிறையவே ஃபோக்கஸ் பண்ண முடியும். புன்னகை அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே முக்கியம். மற்ற நிறைய விஷயங்களை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையை வந்து இந்த ஒரு புன்னகை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நேரம் 8:26 ஆகிட்டுருக்கு. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டணைந்திருக்கிறீங்க. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் மெர்சல் திரைப்படத்திற்காக ஒலிக்க இருக்கின்றது. தொடர்ந்து கேட்டணைந்திருங்கள்.

நிறைய விஷயங்கள் நம்ம செய்யும்போது சில நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில விதமான தடைகள் கூட வரலாம். பட் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த தடைகளை தாண்டி போகிறோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பானதாக இருக்கும். சொன்ன மாதிரியே அரசல் திரைப்படத்துலேருந்து அட்டகாசமான பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து கேட்டனே இந்திருங்கள்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 8:31 ஆகிட்டு இருக்கு. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டணைந்திருக்கீங்க. நிறைய விஷயங்கள், நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே முக்கியம். அதுலேயும் நேரம் தவறாமல் நம்ம போகிறோம், எங்கேயாவது போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட நேரம் தவறாமல் போகிறோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம வந்து ரொம்பவே நம்ம ஒரு ப்ரிஷியஸாக வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம லேட்டாக போகிறோம் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம ஒரு பஞ்ச்வாலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பானதாக இருக்கும். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான திரைப்படத்திலேருந்து பாடல் வர இருக்குது. என்ன பாடல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆதவன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல், டமக்கு டமக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் ஒலிக்கியிருக்கு. தொடர்ந்து கேட்டணைந்திருங்கள்.

நேரம் 8:37 ஆகிடுச்சு. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டனே இருக்கீங்க. ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம எதிர்நோக்கி போறோம் அப்படின்னு சொன்னா அதற்கான பாதை வந்து ரொம்பவே சரியா நம்ம தெளிவான ஒரு திட்டமிடுதலோட போனோம் அப்படின்னு சொன்னா அந்த வெற்றியை அடையிறது அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே லகுவா வந்து நமக்கு அந்த வெற்றியை வந்து நம்ம கையில கிடைச்சிரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எந்த விதமான ஒரு பிளானிங்கும் இல்லாம நம்ம ஒரு விஷயத்த செய்யும் போது தான் நிறைய நிறைய தடைகள் வரும். எந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா கூட அதற்கான ஒரு சரியான பாதையை அமைச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா சிறப்பானதா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில வித் லவ் திரைப்படத்துல இருந்து ஒரு அட்டகாசமான BBHK திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் ஒலிக்க இருக்கு. தொடர்ந்து கேட்டனே திருங்கள். இது உங்கள் FM Rainbow.

நேரம் 8:42 நிமிடமாக வந்துட்டு இருக்கு. நம்மளுடைய நிகழ்ச்சியில் ரஷா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கிறீங்க. மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பெரிய பெரிய விஷயங்கள் நடந்த பிறகுதான் கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஒரு அமைதியான காலை, ஒரு அழகான ஒரு பாடல், நம்ம ஃபேமிலி கூட இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நேரம், ஒரு நல்ல உரையாடல், இது எல்லாமே கூட மகிழ்ச்சி தரும். மகிழ்ச்சிக்காக ஏதோ பெரிய பெரிய விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம சந்தோஷத்தை தேடணும் அப்படின்னு சொன்னா கூட நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சிறப்பானதா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். நிறைய பெரிய பெரிய விஷயங்கள் எப்போதுமே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா சில நேரங்கள்ல நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்ல மகிழ்ச்சியை தேடுங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில சித் ஸ்ரீராம் உங்களுடைய வாய்ஸ்ல சைக்கோ திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான பாடல் ஒலிக்க இருக்கு. தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள்.

சில நேரங்களில் நம்மளுடைய முயற்சிக்காக உடனடியாக பலன் கிடைக்காது. அதனால் நம்ம எப்போவுமே நினச்சிடக்கூடாது, இந்த முயற்சி வந்து வீணாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்றைக்கா இருந்தாலும் அந்த முயற்சிக்கான ஒரு பிரதிபலன் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பொதுவாக வந்து இதை வந்து எது கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம மண்ணில் வந்து முளைக்கிறதுக்காக போடுறோம் அப்படின்னா, சில விதைகள் சில நேரம் வந்து காலதாமதமாக முளைக்கலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக அந்த விதை விருட்சமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ சில நேரங்களில் நம்மளுடைய முயற்சிக்கான வெற்றிகளுக்கு சில நேரமும் பொறுமையும் தேவை அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நேரம் 8:48 ஆகிட்டுருக்கு. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் சூரரை போற்று திரைப்படத்திலேருந்து ஒரு அட்டகாசமான பாடலும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து கேட்டணைந்திருங்கள்.

5:53 ஆகிடுச்சு. நீ இன்னைக்கு நம்மளுடைய ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நோக்கி நம்ம நெருங்கிட்டே இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். சில நேரங்கள்ல நமக்கு ஒரு சிந்தனை இருக்கும்.

அச்சோ ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே வந்து ஏதாவது ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியே பயந்து போய் நம்ம வந்து கவலைப்படுவோம். அது வந்து அந்த கவலை வந்து நம்ம அந்த கான்ஃபிடண்டா செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து ஒரு தடை செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். அதனால எந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யறதா இருந்தாலும் மன அமைதியோட நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையோட செஞ்சோம் அப்படின்னு சொன்னா சிறப்பானதா இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில வந்த ஒவ்வொரு பாடல்களும் உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஒரு கேட்கக்கூடியது டெடி திரைப்படத்துல இருந்து ஒரு அட்டகாசமான பாடல் வர இருக்கு. தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள். இது உங்கள் FM Prime 101.4 இங்கெல்லாமே சமதுளு.

0: Rainbow F Beauty Unit Pulinale Ingi El La Mesa Madule.
1: நேரம் காலை 9 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். உலக அளவில் நிலவும் சிரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். RSS அமைப்பின் 100-ஆண்டுகால அர்ப்பணிப்பை ஆவணப்படுத்தும் வகையில் அந்த அமைப்பின் சேவைகள் குறித்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனின் புத்தகம் அமைந்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தனிநபர்களுக்கிடையேயான யுபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கு பரிமாற்றம் செய்யப்படும் தொகை எந்த அளவாக இருந்தாலும் எவ்வித கட்டணமும் கிடையாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக 10 தொழிற்பேட்டைகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தமிழகத்தில் சுவாச தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவராக திரு செஞ்சி கதிரவன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். நபார்ட் வங்கியின் துணை நிர்வாக இயக்குநர் திரு ராஜேஷ் கஷ்யப், காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் மாவட்டத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கடன் சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் சார்பில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19 தேதி ராமநாதபுரத்தில் நடைபெறவுள்ளது. உலக ஓசோன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நாமக்கல் அருகே நல்லிப்பாளையம் புறவழிச்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழகத்தின் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்தியா தொடரையும் கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது. நான் உங்கள் ஆர்ஜி மோகன் ராஜ் பழனி.
2: ரெயின்போ ராப் Rainbow Rap.

சூப்பரான பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். முதல் பாடல் அறிவு, அனிருத் ரவிச்சந்தர் அவங்களுடைய குரலில். அனிருத் ரவிச்சந்தருடைய இசையில் வந்துட்டு இருக்குது மாஸ்டர் திரைப்படம்.

0: விமலா, விமலா, என் ஃப்ரெண்டு சுரேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்பவும் காசு கேட்காதவன் ஒரு 10,000 போடு அப்படின்னு கேட்டிருக்கான்.
1: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு போனே வரலையே, எப்ப கேட்டாரு?
0: ஃபேஸ்புக்ல மெசேஜ் பண்ணிருக்காமா. என்னடாச்சு சொல்றா, ஏதாச்சும் கஷ்டமா? நானும் மெசேஜ் பண்ணாலும் பதில் சொல்லாம சென்ட் மீ 10,000 ருபீஸ் அர்ஜென்ட் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காமா.
1: மெசேஜ் பண்ணது இருக்கட்டும், உங்களுக்கு போன் பண்ணி அவர் வாய்ஸ்ல எனக்கு காசு கொடுன்னு கேட்டாரா?
0: கால் பண்ணல, ஒருவேளை போன் பண்ணி கேக்குறதுக்கு கூச்சப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கானோ என்னவோ. அவனுக்கு என்ன கஷ்டம் தெரியலையம்மா.
1: எங்க, இது உங்க ஃப்ரெண்டே இல்ல, வேற யாரோ ஃபேக் ஐடியில உங்ககிட்ட காசு கேட்டு ஏமாத்த பாக்குறாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு நீ என்கிட்ட காசு கேட்டு மெசேஜ் பண்ணியாடான்னு கேளுங்க.
0: ஹலோ, ஹலோ சுரேஷ், உனக்கு என்னடா கஷ்டம், ஏன் மெசேஜ் பண்ணி காசு கேக்குற?
2: நான் எப்படா உங்ககிட்ட காசு கேட்டேன்? கனவு ஏதாச்சும் கண்டியா என்ன? ஒருவேளை எனக்கு காசு வேணும்னா உனக்கு நான் போன் பண்ணி கேட்டிருக்க மாட்டேனா என்ன? இல்ல நேர்ல பாக்கும் போதாச்சும் கேட்டிருக்க மாட்டேனா? நானே என்ன மாதிரி யாரோ ஃபேஸ்புக்ல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சு எல்லாருக்கிட்டையும் காசு கேட்டிருக்காங்களே, கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்ககிட்டயும் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? ஏதோ ஏமாறாம எனக்கு கால் பண்ணிய, அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. போ, நீங்கள் உதவ விரும்பினாலும் ஏமாறாமல் உதவுங்கள்.

இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 9:10 ஆயிட்டிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் சந்தோஷ் அரிஹரன் அவங்களுடைய குரலில், கார்கியின் வரிகளில், டி இமானின் இசையில், 10 என்றதுக்குள்ள திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

ரெயின்போ ரப் நிகழ்ச்சியில் அடுத்ததா? அடுத்ததை நம்ம கேட்டு ரசிக்க போகிற ஒரு பாடல், ஜெஸி கிஃப்ட் அவருடைய குரலில் பழனிபாரதியின் வரிகளில் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்துல ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

0: கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT.

நேரம் 9:21 ஆயிட்டிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் மாத்தங்கி குணால் அவங்களுடைய குரலில், நான் முத்துக்குமாரின் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில், 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 9:26 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கேட்க போகிற பாடல் ஏஆர் ரஹ்மான் அவருடைய குரலில், வாலியின் வரிகளில், ஏஆர் ரஹ்மான் இசையில், அன்பே ஆறு உயிரை திரைப்படத்தில் வந்துட்டு இருக்கு. கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 9:32 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கிளின்டன் லக்கி அலி வசுந்தரா தாஸ் அவங்களுடைய குரலில், கபிலன் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டு இருக்கு. பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:38 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ஆப்பில் அடுத்ததான் நம்ம கேட்க போகிற பாடல் ஆனந்து மகேஷ் விநாயகம் அவங்களுடைய குரலில், கபிலன் வரிகளில் விஜய் ஆண்டனியின் இசையில் வந்துட்டு இருக்கு. வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

நேரம் 9:44 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கேட்க போகிறது ஏஆர் ரஹ்மான், காஷ், கிறிஸ்ஸி அவங்களுடைய குரலில் கார்கியின் வரிகளை ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டே இருக்கு. எந்திரன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 9:49 ஆயிற்றுக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் சுனிதா சாரதி ஆர் ரஹ்மான் பப் ஷாலினி அவங்களுடைய குரலில் வைரமுத்தினர்கள் ஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டே இருக்கு. ஆயுத எழுத்து திரைப்படத்திலிருந்து

நேரம் 9:54 ஆயிற்றுக்கு. சூப்பரான பாடல்களை நம்ம கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியோட குறிப்பாக ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் சித்தார்த் பஸ்ரூர் அறிவு அவங்களுடைய குரலில், அறிவின் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் இசையில். வேட்டையன் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம்மத்தூள்.

சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் லட்சுமி ராகவன். உலக அளவில் நிலவும் ஸ்திரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் உடான் திட்டத்தின் கீழ் 4 விமான நிலையங்கள் அமைக்கப்பட இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ கூட்டுப் பயிற்சி உத்தராகண்டின் சமோலி மாவட்டத்தில் நடைபெற்றது. சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். தனிநபர்களுக்கு இடையேயான யுபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கு பரிமாற்றம் செய்யப்படும் தொகை எந்த அளவாக இருந்தாலும் எவ்வித கட்டணமும் கிடையாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. உலக ஓசோன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. சென்னை ஆலந்தூர் மற்றும் அடையாறு மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் திருச்சி இல்லத்தில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். தமிழக அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் சார்பில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி ராமநாதபுரத்தில் நடைபெறவுள்ளது. நாமக்கல் அருகே நள்ளிப்பாளையம் புறவழிச்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 87.34 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 6454 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 12,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. சென்னை மாநகராட்சியில் கடந்த 40 நாட்களில் திடக்கழிவு மேலாண்மை விதிகளை பின்பற்ற தவறிய நிறுவனங்களிடமிருந்து 660,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டதாக மாநகர ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 1,12,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: ஹலோ, வணக்கம். உங்கள் எல்லாரையும் கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்பது. நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா மற்றும்
1: நான் உங்கள் அஜய் மோகன்ராஜ் பழனி.
0: ஓகே மோகன்ராஜ், ஒரு எனர்ஜெட்டிக்கான கேமாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன விளையாட்டு இன்னைக்கு நம்ம நேரில் கூட நம்ம வந்து விளையாட போகிறோம் அப்படின்னா,
1: ஆனா எதை வச்சு விளையாடக்கூடாதோ அதை வச்சுதான் விளையாட போறோம். வார்த்தைகள்ல தான் நம்ம விளையாடக்கூடாது.
0: ஆமா,
1: ஆனா வார்த்தையை வச்சுதான் விளையாட போறோம். ரொம்ப கவனமா விளையாடணும் நேயர்களுக்கு ஒரு அன்பு
0: அன்பு வேண்டுகோள்.
1: ஏன்னா வார்த்தைகள்ன்றது ரொம்ப ஷார்ப்பானது.
0: ஆமா, நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சொல் விளையாட்டுல முதலாவது சொல் நம்ம சொல்லிடுவோம். அதாவது முதலாவது எழுத்து

0: சொல்லிடுவோம், நிறைவா இருக்கக்கூடிய எழுத்து சொல்லிடுவோம், மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் சேர்ந்த சொல் அப்படிங்கறத நம்ம சொல்லிடுவோம். அதையும் நம்ம சொல்லிடுவோமே, அப்படியாவது நம்மளுடைய நேரம்
1: அந்த வார்த்தையை கூட சொல்லிடுங்கள.
0: அதுதான் வந்து இங்கே ட்விஸ்ட்டு. கண்டிப்பாக அந்த வார்த்தையை மட்டும் நாங்கள் சொல்ல மாட்டோம். இதுதான் நம்ம நிகழ்ச்சி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். 298-60-0-38 மற்றும் 295-2-55-54 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்களுக்கு அழைக்கலாம். வெளியூர் நேயர்கள் 0444 சேர்த்து கால் பண்ணுங்க. முதல் நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
2: வணக்கம், குயில் கோபி.
1: ஆஹா, சவுண்ட் எல்லாம் நல்லா இருக்குங்க சார். நல்லா இருக்கீங்களா நீங்க?
2: மிக்க மகிழ்ச்சி. உங்க நீங்க

0: நல்லா இருக்குங்க சார். நல்லா இருக்கீங்களா நீங்க?
1: மிக்க மகிழ்ச்சி. உங்க நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார். வார்த்தைக்கு போயிடலாங்களா?
2: வார்த்தைக்கு போயிடலாமா?
1: சொல்லுங்க சார், விஷயம் சொல்லுங்க
2: சார். ரொம்ப எளிமையான சொல் இது, ஒரு ஆறு எழுத்து சொல், சரிங்களா? முதல் எழுத்து சு, நிறைவான எழுத்து இம், இம் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். துடைப்பம். ஆஹா, இது வந்து ஓகே, நல்லது. ஒரு முயற்சி அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடுறோம். நன்றி நன்றி நன்றி நன்றி. ஓகே, அவர் ரொம்ப முயற்சி செஞ்சாங்க, அவரால் கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நேருக்கு
0: நீங்க இந்த வார்த்தையை சொல்றீங்கல்ல, இந்த வார்த்தை எது சம்பந்தமான வார்த்தை? நீங்க
2: அடுத்த
0: நேர் கண்டிப்பா கேட்பாங்க.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம். அபிஷாக்கும் அபிலேஷாக்கும் மோகன்ராஜி பயணிக்கும் காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
2: நலமா இருக்கிறோம். காலை வணக்கம்.
0: நீங்க நல்லா இருக்கீங்களா சார்?
3: நலமா இருக்க சார். விநாயகத்துல முடிஞ்சிச்சு, அதான் சிறப்பா கொண்டாடியாச்சு. நீங்களும் கொண்டாடி வச்சீங்களா?
0: சிறப்பா முடிஞ்சதுங்க சார். பதில் சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷமா இருப்போம் சார். இன்னைக்கு
3: சூல இம்மா
2: அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
0: குரில் சார். குரில் வந்து முதல் எழுத்து குரில், சு சார் கடைசி எழுத்து இம் சார். மொத்தம் ஆறு எழுத்துங்களா? ஆறு எழுத்துங்க சார். இது எதனோட
3: சுகாதாரம்.
0: சுகாதாரம்
2: முக்கியமான தினங்கள் நம்ம வந்து கடைபிடிப்போம்.
0: இதுக்கு பதிலே சொல்லிடலாம் நீங்க.
2: விளையாட்டு
0: விளையாட்டு
2: மொத்த வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐந்து எழுத்து சொல்.
0: ஐந்து எழுத்து,
2: ஐந்து எழுத்து சொல். கடைசி எழுத்து என்ன அப்படின்னா கரெக்டா கேக்குறாங்க. கை, கை அப்படின்றதான் கடைசியான எழுத்து.
0: கை,
1: கையா?
0: நீங்க அப்படியே ஒண்ணு ஜட்ஜ் பண்ணி சொல்லுங்க பாக்கலாம்.
2: நான்கு எழுத்து சொல்.
0: நான்கு எழுத்து சொல்ல
2: இல்ல, ஐந்து, ஐந்து எழுத்து.
0: ஐந்து எழுத்து.
2: முதல் எழுத்து இ, நிறைவான எழுத்து கை. உங்களுக்கு வந்து மொத்த எழுத்துக்கள் ஐந்து.
0: சரியான
2: பாடல் நம்ம கேட்டு வந்துடலாமா? ஓகே, அருமையான ஒரு பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வர இருக்கு. சதுரங்க வேட்டை திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக வர இருக்கு. தொடர்ந்து கேட்டு நினைந்திருங்கள்.

0: 10:13 ஆகிடுச்சு. கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கிறீங்க. நம்ம வந்து சொல் விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். முதல் எழுத்து மற்றும் நிறைவான எழுத்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தேவைப்படுற நேயர்களுக்கு நம்ம க்ளூஸும் அப்படியே கொடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா 2986000038 மற்றும் 2952055544 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்களுக்கு அழைக்கலாம். நேயர்கள் இணைப்புல இருக்காங்க, நம்ம பேசி
1: வணக்கம். ஹலோ,
2: மஞ்சவளியன் எம்பர்மால் பேசுறேன். ரெண்டு பேருக்கும் காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் சார்.
2: இருவரும் காலை உணவு எடுத்துக்கிட்டீங்களா?
1: சாப்பிட்டோம் சார். நீங்க சாப்பிட்டீங்களா சார்?
2: நாங்க சாப்பிட்டேன்.
1: ஓகேங்க சார். சார், உங்களுக்கான அந்த வார்த்தை என்னன்னா முதல் எழுத்து சார்.
2: சொல்லுங்க.
1: ஆ சார்.
2: ஆ
1: சார், குரில் சார்.
2: சரி.
1: கடைசி எழுத்து வந்து இல் சார்.
2: இல்.
1: மொத்தமா இது எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னா 7 எழுத்துக்கள் இருக்கும் சார். உங்களுக்கு வந்து இது அதிகமா இருக்கும் சார்.
2: அதிகமா இருக்குமா? அதிகமா இருக்குன்னா எந்த மாதிரி
1: சொல்றதோ அந்த மாதிரி அழகுவா? இதுக்கு மேல க்ளூ என்னால கொடுக்க முடியாதுங்க சார். சும்மா கண்டுபிடிங்க, 4-5 வார்த்தை சொல்லுங்க.
2: ஈர் முடிக்குதா? ஈர் முடிதா?
1: இல் இல்.
2: சரி சரி. ஆள் மனசு. ஓகே.
1: ஆள் மனசுல என்ன?

0: சார் இருக்கு. பாட்டெல்லாம் ஞாபகப்படுத்திட்டீங்களா சார்? சார் நீங்க நல்ல ஒரு பாட்டை வச்சு நல்ல ஒரு ஒரு ஒரு வார்த்தையை வச்சு நல்ல பாட்டு எழுத எழுத அந்த ஞாபகப்படுத்தி வர்றீங்க சார். நன்றிங்க சார்.
1: நன்றி நன்றி. ஆனா இவங்க சொன்னது பாத்தீங்களா, ஆனந்த யாழ் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. நம்ம யாழையும் வந்து சேர்த்திருக்கணும் போல இருக்கு. ஓகே, அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம், இக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா இருவரும்?
1: நலமா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா அது என்ன சொல் அப்படின்னு சொல்லக்கூடியது?
2: இல்ல மேம், இன்னும் ஆப்ல வரல, சொல்லுங்களேன்.
1: ஓகே, முதல் எழுத்து என்ன?
0: முதல் எழுத்து
1: முதல் எழுத்து
2: அம்மாக்கு வர
1: அம்மாக்கு வர சரிங்களா. தென் வந்து நிறைவா இருக்கக்கூடிய எழுத்து என்னன்னா இல், லகரம் சரிங்களா. லகரம் அப்படின்னு
0: சொன்னா
1: பெரிய லான்னு சொல்லுவோம் இல்லையா,
2: அதுதான். சரி,
1: ஏழு எழுத்து கொண்ட ஒரு சொல்.
2: ஓகே, குறிப்பா இது எது தொடர்புடையது?
0: இது நிறைய இருக்கணும் சார், நம்மளுக்கு இருக்கும் சார்.
1: உங்களுக்கும் நிறைய இருக்கும், எங்களுக்கும் நிறைய இருக்கும், எல்லாருக்குமே நிறைய இருக்கும்.
2: வேற ஏதாவது டக்குன்னு வரலையே, ஏதாவது வேற குறிப்பு கொடுங்க.
0: இது ரொம்ப ஈஸியான குறிப்புங்க சார், இதை வச்சே நீங்க சொல்லிடலாம்.
2: அதிகம் மக்கள் கிட்ட இருக்குமா?
0: ஆ, உங்ககிட்ட இப்போ உங்ககிட்ட அது இருக்கும் சார். அது
1: வணக்கம், உங்க பேர் மற்றும் ஊர் சொல்லுங்க சார்.
0: ஓகேங்க சார். சார் நீங்க கண்டுபிடிச்சிங்களா பதில்?
3: என்ன சார்,
0: ஷோ கேட்டிருக்கீங்களா? கண்டினியூவா
3: கேட்டுதான் சார்.
0: ஓகேங்க சார், முதல் எழுத்து வந்து ஆல தொடங்கும் சார், கடைசி எழுத்து இல்ல முடியும் சார். ஏழு எழுத்துக்கள் கொண்ட ஒரு வார்த்தை சார்.
1: அதோட நம்ம நிறைய குறிப்பு கொடுத்துருக்கோம். என்ன குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கிட்டயுமே இந்த விஷயம் இருக்கும், இதை வந்து பகிர முடியும். இது அடுத்த க்ளூ, இதை வந்து பகிர முடியும்.
0: ரொம்ப முக்கியமானது சார் லைஃப்ல. ஹலோ,
1: ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. கண்டிப்பா உங்களில் யாருக்காவது பதில் தெரியும் அப்படின்னா நீங்க அழைக்க வேண்டிய எண் 2.
0: ஐயோ, இந்த பதில் தானே, ஐயோ அந்த பதில் தானே சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சு லைக் கால் பண்ணிட்டு
1: இருக்காங்க. அது நிறைய பேர் வரிசையா கால் எடுத்துட்டாங்க, நம்ம உங்களுக்கு பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், உங்க பேரு?
3: வணக்கம் மேடம். மேடம், சென்னை பூந்தமல்லி கலைசாமி, இருவருக்கும் அன்பார்ந்த வணக்கம்.
0: அன்பார்ந்த வணக்கம் சார். பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்?
1: முதல் எழுத்து ஆ, அதாவது அம்மால வரும் இல்லையா அந்த ஆ, அப்புறம் பள்ளியில வரும் இல்லையா அந்த இல்ல, கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நிறைவான எழுத்து இல்ல சரியா.
0: மொத்தம் ஏழு
1: எழுத்து சொல். இதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, எல்லாருக்கிட்டயுமே இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை வந்து நம்ம வந்து பகிர்வோம், பகிர்றதுல நம்ம கொஞ்சம் கூட வந்து பஞ்சமே பார்க்க மாட்டோம். நல்லா வந்து பகிர்றதுக்கு நம்ம எல்லாருமே விரும்புவோம்.
0: அவ்வளவு இருக்கு சார் ஒவ்வொருத்தருக்கிட்டயும்.
1: ஆமா,
0: ஆயுள் ஆயுள் நமக்கு தெரியலங்க சார்.
3: இல்ல, ஃபர்ஸ்ட் எழுத்தா கடைசி எழுத்து
0: இல்ல. ட்ரை பண்ணி பாருங்க சார், கிடைக்கும் நிச்சயமா. என்ன இருக்கு நம்ம கிட்ட அப்படின்னு யோசித்து பாருங்க. ஓகேங்க சார், நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்.
1: இதுல வந்து நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎம் சவுந்தரராஜன் எல்லாரும் ஈஸ்வரி சேர்ந்து பாடின ஒரு பாடலும் இந்த இதுல வரும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில 2.0 திரைப்படத்துல இருந்து ஒரு அட்டகாசமான பாடல் உங்களுக்காக வர இருக்கு. சோ ஸ்டே டியூனா இருங்க. இது உங்க எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே
0: சம்மதுளு.
1: இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: 10:25 ஆகிடுச்சு. ஓகே, கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டணைந்திருக்கிறீங்க. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வார்த்தை, அதாவது ஒரு சொல்லுடைய முதல் எழுத்து, நிறைவான எழுத்து நம்ம சொல்கிறோம். இடைப்பட்ட எழுத்துக்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு தான் அப்படிங்கிறதும் சொல்கிறோம். அது என்ன சொல் அப்படிங்கிறத நம்ம
1: சொல்லிடுறோம்.
0: க்ளோவாக சொல்கிறோம், அது என்ன சொல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுதான் இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம வச்சுருக்க ஒரு கேம். நேயர்கள் அருமையாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நிறைவாக நம்ம சொன்ன சொல்ல வந்து யாரும் கண்டுபிடிக்கல. யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம்.
1: நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா
0: 2986000038 மற்றும் 2952050554 அப்படின்னு சொல்லக்கூடிய
1: எண்ணு. இவ்வளோ ஸ்பீடாக சொன்னால் எங்கள் மேடம் நோட் பண்ணுவாங்க.
0: பாருங்கள், வரிசையாக நேயர்கள் வந்துட்டு இருக்காங்களே.
1: ஓகே, வணக்கம்.
2: வணக்கம்
0: முருகன் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம், நீ நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கிறோம் சார். கண்டுபிடிச்சிட்டீங்களா அந்த சொல் என்னன்ட்டு?
2: அந்த சொல்ல வந்து ஒரு தடவை ரிபீட் பண்ணுங்க. லைன் போன்ல தான் கேக்குறேன், போன்ல தான் எல்லாமே பண்ணு மேடம்.
1: சரிங்க சார். சார், முதல் எழுத்து வந்து ஆ, குறில் சார். கடைசி எழுத்து இல் சார்.
0: பள்ளியில் வரும் இல்லையா
1: அந்த இல் சார். மொத்த எழுத்து எத்தனை அப்படின்னா 7 எழுத்துக்கள் கொண்ட ஒரு அழகான வார்த்தை சார். இது வந்து என்னன்னா நிறைய பட்டா இது வந்து கிடைச்சிரும் சார்.
2: நிறைய
0: பட்டா கிடைச்சிரும். இத நிறைய பேர்கிட்ட நம்ம சொல்லுவோம்.
1: அப்படியே அள்ளி அள்ளி கொடுப்போம் சார் மத்தவங்களுக்கு.
2: என்ன
1: வயசாக்குதுங்க சார்? உங்களுக்கு வந்து இது அதிகமா இருக்கும் சார். உங்களுக்கும் அதிகமா இருக்கும் சார்.
2: அதிகமா இருக்குமா?
1: ஆமாங்க சார்.
3: சொல்லுங்க.
1: ஏறக்குறைய சரியா இருக்குங்க சார். ஆனா நாங்க இன்னும் எக்ஸாக்டா வேற ஒரு ஆன்சர் எதிர்பார்க்கிறோம் சார். அறிவிப்புகள் கூட நாங்க சார், இப்ப நீங்க அறிவிப்புகள் சொல்ற கூட ஒரு பதிலா நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா நாங்க இன்னொரு பதில் ஒன்னு நினைச்சிட்டு இருக்கோம், அத சொல்லுங்க சார். இதுக்கு முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: கரெக்ட் கரெக்ட், அறிவிப்புகள் சொன்னது கரெக்ட் தான். அந்த 7 எழுத்து எங்களோட குறிப்புக்குள்ள வருது, அதனால நாங்க உங்களுக்கு வந்து மார்க் நாங்க தரோம்.
1: நீங்க என்னங்க மார்க் தருது? நான் சரியா தான் சொல்லிருக்கேன். அவர் இருக்காரு சார். இது சரிதான் சார்.
0: சரிதான். ஆனா
1: இன்னொரு வார்த்தை ட்ரை பண்ணுங்க.
0: இன்னொரு சொல் வந்து முயற்சி செய்யுங்க.
3: இன்னொரு வார்த்தை மட்டும் நேரத்தை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
0: நன்றி நன்றி. ஆனா அருமையா வந்து ஒரு சொல் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க.
1: அறிவிப்புகள் இருக்கு எழுதியே நான்
0: பாக்குறேன். அறிவிப்புகள் கரெக்ட் தான். ஒரு பாடல் வர இருக்கு நம்ம நிகழ்ச்சியில, அதோட சேர்ந்தாப்புல ஒரு பிரேக்கும் நம்ம நிகழ்ச்சியில வர இருக்கு. தொடர்ந்து கேட்டனே இந்திரங்கள். இது உங்க எஃப்எம் பிரைன் 101.4.
1: இங்க எல்லாமே எப்பவுமே செம செம செம தூளு.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: நேரம் 10:36 ஆகிடுச்சு. கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டனே இருந்திருக்கிறீங்க. அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாமா?
1: வணக்கம், சொல்லுங்கோ.
2: வணக்கம்.
1: யாருங்க இருந்து பேசுறீங்கம்மா? மா, ஒரு வார்த்தைக்காக நாங்க ரொம்ப ஏங்கிட்டு இருக்கோம்மா.
2: கண்டுபிடிச்சதுக்கு
1: வாழ்த்துக்கள்மா. இன்னும் ஒரு வார்த்தைமா, அறிவுரைகள், ஆலோசனைகள், அறிவுறுத்தல்கள் எல்லாமே ஓகே. இதெல்லாம் எங்க இருந்து வரும் அதுதான் மாற்று.
0: ஆமா, இது எல்லாம் எங்க இருந்து வரும், எதனால இதெல்லாம் வரும்?
1: மத்த நேயர்கள் எல்லாம் இத கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது அறிவுறுத்தல் எல்லாம் எங்க இருந்து வரும்? இது இருந்தா அது வரும், இது இருந்தா அது வரும், அவ்வளவுதாங்கம்மா. உங்களுக்கு எல்லாம் அதிகமா இருக்கும்மா. அது
0: நீங்க
1: சொன்னது எல்லாமே அதுல அதுல அது சார்புடைய எல்லா வார்த்தையும் நீங்க சொல்லிட்டீங்கம்மா, அதுக்கு ரிலேட்டடான. ஆனா எனக்கு எக்ஸாக்டா ஒரு வார்த்தை நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். அனுபவங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தோமா.
2: இல்ல, அவங்க சொன்னாங்க சவுந்தரராஜன் எல்லாம் ஈஸ்வரி பாட்டு.
1: நான் கூட நடுவில் ஏதோ பாட்டு போட போறாங்களோன்னு நினைச்சிட்டு
0: இருந்தேன்.
1: க்ளூ எங்க இருக்கு பாருங்க.
2: கண்டுபிடிச்ச உங்களுக்கு முதல்ல பாராட்டு, இந்த மாதிரி ஒரு சொல்லு.
1: ஓஹோ, அத நீங்க அந்த பாராட்டு வந்து அபிலாஷ் அவங்களுக்கு தாம்மா பாராட்டுக்கள். ஓகேம்மா, நன்றிம்மா,
0: நன்றி.
1: அனுபவங்கள், அனுபவங்கள் இருந்தாதான் அறிவுரைகள் வரும், அறிவுறுத்தல்களும் வரும்.
0: எல்லாமே அது வேற சொன்னோம், நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கும் உங்களுடைய அனுபவங்கள் நிறையவே.
1: நான் ஒரு சில கிட்ட வயசு கூட கேட்டேன், 30 வயசு சார் உங்ககிட்டயும் அதிகமா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னேன். அம்மா கடைசியா பேசினாங்கல்ல, உங்ககிட்ட அதிக அதிகமா இருக்கும் அப்படின்னு கூட சொன்ன, அதை வச்சு கூட நீங்க சொல்லிருந்தா. ஓகே, நன்றி.
0: அடுத்த நேயர்கிட்ட நம்ம பேசிடலாம். அடுத்து சொல்லோட நாங்க காத்துட்டு இருக்கோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், யாருங்க இருந்து பேசுறீங்க சார்? அச்சோ, சரிங்க சார். அடுத்த வார்த்தை நம்ம கண்டுபிடிக்கலாம் சார். முதல், இது ரொம்ப ஈஸியான சார், முதல் எழுத்த வி சார், வி. கடைசி எழுத்து சி. ஒரு விஷயத்துல ஜெயிக்கிறதுக்கு இது தேவை சார்.
0: பாடலும் கேட்டு வந்துடலாம். ஆதவன் திரைப்படத்துல இருந்து ஒரு அட்டகாசமான பாடல் வர இருக்கு, தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள். இது உங்களை ஃப்ரம் ரெயின்போ.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: நேரம் 10:46 ஆகிடுச்சு. கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கிறீங்க. நான் இணைந்திருக்கக்கூடியது உங்கள் அன்பு தோழி அபிலாஷா மற்றும் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த சொல் வந்து மோகன் சொல்கிறதுக்காக காத்துட்ருக்காங்க. அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் எங்கேருந்து பேசுகிறீங்கள்?
2: ஜெயப்ரியா, வெள்ளகோவில் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன்.
0: ஓகேங்கம்மா, உங்களுக்கு கூட ஈஸியாக கொடுத்துட்றேம்மா. முதல் எழுத்து வந்து ஆ.
2: ஓகே.
0: அதாவது நெடில் ஆ.
2: ஓகே.
0: லாஸ்ட் எழுத்து இம்.
2: இம்மா?
0: ஆமா, இம். இம்
1: எத்தனை எழுத்து?
0: மா இம். ஓகேங்களா, மொத்தம் வந்து 5 எழுத்து தான்.
2: ஓகே,
0: இது ரொம்ப முக்கியமான நமக்கு.
2: முக்கியமானது,
1: ரொம்ப முக்கியமானது,
0: ரொம்ப முக்கியமானது.
1: எல்லாருக்குமே
0: முக்கியமானதுமா.
1: முக்கியமானது, மிக முக்கியமானது, மிக
0: கவனிக்க வேண்டியது. முக்கியமானது, கவனிக்க வேண்டியது.
1: முதல் எழுத்து ஆ. ஓகே, நிறைவான எழுத்து
0: இம்.
1: இம்
0: நடுல் போட்டு ஃபில் பண்ணீங்கனா வந்துருமா? நாம் என்ன பண்ணணும்னா டெய்லியும் கான்சென்ட்ரேட் பண்ணதுல
2: டெய்லி.
0: ம்,
1: சரி, ஓகே, கண்டுபிடிக்க முடியதா?
2: ஐயோ, நீங்க இன்னும் கொஞ்சம்
0: சொன்னா பதிலே சொல்றீங்களமா.
2: டெய்லியும் இது பண்ண வேண்டியதா?
0: டெய்லியும் அதுல நாம கவனம் செலுத்தணும். இப்போ சொல்றீங்களே,
2: நம்ம டெய்லி கவனம் செலுத்துறது.
0: ஆமா,
2: நம்மளோட
0: வந்துட்டீங்க. ஓகேம்மா, நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா?
2: ஓகே, தேங்க்யூ.
0: ஓகேம்மா,
1: ஆனால் இது ரொம்ப முக்கியமானது எல்லாருக்குமே. சரி, ஓகே, இருந்தாலும் அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. ஹலோ, வணக்கம்.
0: ஹலோ.
3: ஹலோ,
1: வணக்கம். உங்க பேர் மற்றும் ஊர் சொல்லுங்க.
0: முத்துச்செல்வன் சார்.
1: சாப்பிட்டீங்களா காலையில?
0: நிறைவான
1: எழுத்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய எழுத்துலயும் முடியக்கூடியது. இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் முக்கியம், மிக முக்கியம், மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளூ கொடுத்துறோம்.
3: முதல் எழுத்து அம்மாக்கு வர ஆவா?
0: இல்ல சார, ஆ.
1: ஆலமரத்துக்கு வரும் இல்லையா ஆ, அந்த நெடில் ஆ. காலையில
3: சொன்னீங்க
0: கடைசி எழுத்து வந்து இம் சார்.
1: ஆமா,
0: ஆ இம்.
1: இப்போ எனக்கு ஒன்னு வருது மோகன்ராஜ்.

0: பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா
1: யாராவது க்ளூ இருக்குமா மேடம்?
0: வேற ஏதாவது க்ளூ, வேற என்ன க்ளூ உங்களுக்கு
2: சொல்லணும்? இன்னொன்னு என்னன்னா, இது ஆறு எழுத்த வச்சுக்கலாம் மேடம்.
1: ஆறு எழுத்து?
2: ஆமா சார். ஆ, இப்போ ஆறு எழுத்துங்க சார். சாரி சார், ஆறு எழுத்துங்க சார்.
0: ஆமா, ஆறு எழுத்து சொல். ஓகே, தேங்க் யூ சோ மச்.
2: அடுத்த நேர்
0: அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, நான் ஜெயப்ரியா தான் பேசுறேன். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்ட, ஆரோக்கியம்.
2: யாப்பா, நன்றிமா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
2: ஆரோக்கியம் முக்கியமானது,
0: முக்கியமானது, மிக முக்கியமானது,
2: கவனமானது. என்னென்னவெல்லாம் சொன்னேன், டெய்லியும் பாதுகாக்க வேண்டியதுன்னெல்லாம் கூட சொன்னேன்.
0: அதில் வேற காலையில் 8 மணி ஷோவில் வேற நான் வேற சொன்னேன், நீங்கள் வந்து டெய்லி ஆரோக்கியமாக சாப்பிடணும், உடற்பயிற்சியெலாம் செய்யணும், இது உங்களுடைய ஆரோக்கியத்தில்
2: எல்லாருமே
0: அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லியிருந்தோம். சிறப்பான ஒரு வார்த்தை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். என்ன பாடல் அப்படின்னா, ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் வர இருக்கு. பாடலை தொடர்ந்து சில சொற்களும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேட்டு நினைந்திருங்கள். இது உங்கள் எஃப்எம் பிரைன் 101.4.
2: எல்லாமே எப்பவுமே சம சம சம சம தூளு.

0: நேரம் 10:55 ஆகிடுச்சு. இன்னைக்கு கெட் செட்கோ நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய நிறைய சொற்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேயர்கள் பதில் சொல் சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக என்ன சொல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அடுத்ததாக நிறைவாக ஒரே ஒரு சொல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சிருந்தோம். என்ன சொல் அப்படிங்கிறத நம்ம ஒரு க்ளூ மாதிரி நம்ம கொடுப்போம், நேயர்கள் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம்.
1: ஹலோ, வணக்கம் சார், யாருங்கிறது பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் ஸ்பிக் நகர், ராஜேஷ்.
1: ராஜேஷ் சார், உங்களுக்கான வார்த்தை என்னன்னா,
0: உங்களுக்கான சொல் என்ன அப்படின்னு சொன்னா, முதல் எழுத்து பா.
2: சரி,
0: இதுல வந்து மொத்தம் 5 எழுத்துக்கள், நிறைவான எழுத்து இம் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். 5 எழுத்து.
2: பந்தயமா?
0: இது எப்படி கண்டுபிடிச்சீங்க?
2: நீ 5 எழுத்து சொல்லீங்க, நான் முதல்ல பத்தம் நினைச்சேன், 4 எழுத்து வந்துச்சு.
0: இன்னைக்கு பங்கு பெற்ற நேயர்கள் எந்த குறிப்பும் இல்லாம பதில் சொன்னது அப்படின்னா, ஸ்பிக் நகர்ல இருந்து ராஜேஷ், தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து சிறப்பா பங்கு பெற்றாங்க. மற்றும் நம்ம நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அத்துணை நேயர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். கலகலன்னு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து
1: ஆனா அந்த அனுபவங்களை ஷேர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க பாருங்க ஒவ்வொருத்தரும், அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது.
0: சரி, ஓகே. இருந்தாலும் அத்துணை நேயர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். மற்றும் நிறை நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் 6 திரைப்படத்திலிருந்து ஒலுக்கி இருக்கின்றது, தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள்.
3: வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி, ஃப்ரீயாவுடு மாமே, உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலக அளவில் நிலவும் ஸ்திரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பத்தின் மூலம் மேம்படுத்த

வேண்டுமென்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சூரியனின் புற ஊதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். தனிநபர்களுக்கு இடையேயான யுபிஐ பண பரிவர்த்தனை பரிமாற்றத் தொகை எந்த அளவாக இருந்தாலும் எவ்வித கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ கூட்டு பயிற்சி உத்தராகண்டின் சமோலியில் நடைபெற்றது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. சென்னை ஆலந்தூர் மற்றும் அடையாறு மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் திருச்சி இல்லத்தில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் இன்று சோதனை நடத்தினர். தமிழக அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி ராமநாதபுரத்தில் நடைபெறவுள்ளது. நாமக்கல் அருகே நல்லிப்பாளைய புறவழிச்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சென்னை மாநகராட்சியில் கடந்த 40 நாட்களில் திடக்கழிவு மேலாண்மை விதிகளை பின்பற்ற தவறிய நிறுவனங்களிடமிருந்து 660,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டதாக மாநகர ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 1,12,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03 ஆயிற்றுக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது. நான் உங்கள் ஆர்ஜே மோகன் ராஜ் பழனி. இன்னைக்கு நிகழ்ச்சி என்னன்னா, நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுற ஒரு சூப்பரான நிகழ்ச்சி தான் இது. எதை பற்றி ஷேர் பண்ண போறீங்க அப்படின்னா, பயணங்கள். பயணங்கள் அப்படிங்கிறது நிறைய அனுபவங்களை நமக்கு கொடுக்கும். குறிப்பாக சொல்ல அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிட்டுருப்போம், வழி தெரியாமல் நடு ரோட்டில் நாம் நின்றுட்டுருப்போம். நீங்கள் பைக்கில் போகிறீங்க, காரில் போகிறீங்க, இல்லை பஸ்ஸில் போகிறீங்க, எது வேணால் இருக்கட்டும். ஆனால் எப்படி போகிறதா அப்படி போகிறதா அப்படின்னு ஒரு டவுட் வந்துடும். இந்த பஸ் ஏறுதா அந்த பஸ் ஏறுதான்னு ஒரு டவுட் வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பயணம் மேற்கொள்ளும் பொழுது பாதி வழியில் நின்று, ரெண்டு வழி இல்லை மூணு வழி இருக்கும், எந்த பக்கம் போகணும்னு தெரியாமல், வழி தெரியாமல் சில நேரங்களில் இரவில் கூட நின்று இருப்பீங்க, பகலில் நின்று இருப்பீங்க. அந்த தெரியாமல், திசை தெரியாமல், வழி தெரியாமல் நீங்கள் நின்று அந்த அனுபவம் பற்றி நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. 024-2986-0038 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். மற்றொரு தொலைபேசி எண் 044-2952-0554 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இதுக்கு இந்த ரெண்டு நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஏன்னா நிறைய நேயர்கள், ஒரு நாளைக்கு ஒரு நேயர் அப்படிங்கிறப்போ புது புது நேயர்களுக்கு நாம் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏற்கனவே நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்ட நேயர்கள் இந்த முறையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம், ஆனால் நிகழ்ச்சிக்கு கால் பண்ண வேண்டாம். மற்ற நேயர்கள் நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க, ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ண முடியல, அவ்வளோ பிஸியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களுக்காக தான் ஏற்கனவே 10 மணிக்கு வந்த நேயர்கள் இப்போ நிச்சயமாக அவங்க வரமாட்டாங்க. மற்றவர்கள் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். 0444-2986-0038 இது ஒரு தொலைபேசி எண், இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். அடுத்த தொலைபேசி எண் 0444-2952-554

இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். முதல்ல ஒரு பாடலை நம்ம கேட்டுட்டு வரப்போகிறோம். அந்த முதல் பாடல் என்ன அப்படின்னா, சங்கர் மகாதேவன், ஆஷா போஸ்லே அவங்களுடைய குரலில், வைரமுத்துவின் வரிகளில், ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டு இருக்குது, அலைப்பாய்தே திரைப்படத்திலிருந்து.

0: ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு 65 வயசாகுது. ஓகே, இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்போ பயணம் வந்து நிறைய மாறி இருக்கலாங்க சார். இருக்கும்போது பஸ்ஸில் போவோம், பைக்கில் போவோம், இது மாதிரிலாம் இருக்கிறப்போ வழி தெரியாமல் நம்ம ஒரு இடத்துக்கு போயிடுவோம். இப்போனா கூட வழிகாட்டுறதுக்கு நிறைய ஆப்பு அது மாதிரிலாம் இருக்குது, மொபைல் பார்த்தே நம்ம போயிடுறோம். அப்போல்லாம் நீங்கள் எப்படி எல்லாம் போவீங்க சார்? கேட்டு கேட்டு கேட்டு ஆஹா, ஓகே ஓகே ஓகேங்க சார். நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கேட்டுட்ருக்குற நீங்களும் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா 0444-298-6-0038 இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். 0444-298-5-20-554 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். ஏன்னா பயணங்களின் பொழுது வழி தெரியாமல் இல்லை பாதை மாறி போயிட்டு நடுவழியில் நின்று திரும்ப வந்து ஒரு ஒரு 10 கிலோமீட்டர்லாம் நம்ம பாதை மாறி போயிட்டுருப்போம். அந்த இடத்துலேருந்து திரும்பி வந்து அதே ஒரு 10 கிலோமீட்டர் வந்து திரும்ப வழியை இந்த சரியான வழிக்கு போயிருப்போம். அந்த மாதிரி நீங்கள் வழி மாறி போன தருணங்கள் இல்லை நடு ஒரு நாள் தெரியாமல் நடுவில் நின்றுவீங்க, எந்த பக்கம் போனோம் அப்படின்னு வழி தெரியாமல் நிற்பீங்க, அந்த மாதிரி நின்ற தருணங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். வணக்கம், அடுத்த நேயர்
1: வணக்கம்.
0: சொல்லுங்கள், யாருங்க வந்து பேசுகிறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு சார் சொல்லுங்கள் சார், நீங்கள் அந்த மாதிரி சார்
1: முன்னாடி வந்து கேட்டு கேட்டுதான் சார் போவோம், இப்போ தான் கூகுள் மேப் இருக்கு. இப்ப முன்னாடி வந்து வழி வந்து ஒவ்வொரு ஊர்லயும் கேட்டு கேட்டு முன்னாடி யாராவது போர்டு நெடுஞ்சாலத்துல சார்பில் போர்டு இருக்கும், அதனால சரியா கவனிச்சிருக்க மாட்டோம். பட் ஆனா கேட்டு கேட்டுதான் சார் ஊருக்குள்ள போயிட்டு கேட்டு கேட்டுதான் வெளியே உள்ள சாலைகளை பிடிச்சிருக்கோம் சார்.
0: ஓகே, ஒவ்வொரு எங்கெல்லாம் சந்தேகம் வருதோ அங்கெல்லாம் நின்று நின்று கேட்டுட்டு தான் போவீங்க.
1: கேட்டு அத்தியாவசியப்ப பெரும்பாலும் அந்த கலை கலகாலகிட்ட ஆட்டோ காலகிட்ட கேட்டு தெரிஞ்சிடும்.
0: ஆனா நைட்ல போனா இன்னும் சிரமம் ஆயிடும்ல சார்?
1: ஆமா, நைட்டு போல கண்டிப்பா போல மறுக்க சார், தெரிஞ்சா போட்டு இல்லன்னா கண்டிப்பா நம்ம
2: சென்னையிலிருந்து திருவாரூர் தான் எங்க ஊருக்கு போகணும்.
0: ஓகே ஓகே.
2: ஆனா எப்பொழுதுமே ட்ரெயின்ல டிக்கெட் போட்டு ஏறிட்டா ஏறிடுவேன், இல்லைன்னா பஸ்ல ஏறினதுமே நான் போற ஊருக்கு பாண்டிச்சேரி பஸ்ல ஏறினா பாண்டிச்சேரின்னு அந்த மாதிரி
0: எடுத்துப்பேன்.
2: வேற பஸ்ல ஏறிட்டோமோங்கிற ஒரு சந்தேகத்துல ஒரு முறை திருமணத்துக்கு போயிட்டு சிதம்பரத்துல பஸ் ஏறி அசோக் பில்லர் வந்து இறங்கணும், இறங்கியும் விட்டா பகல் நேரம் தான், ஆனா லெப்ட்ல வர்றதுக்கு பதில் ரைட்ல நடந்து போயிட்டான். நடந்து போனா இவ்வளவு வயசாகுது, நான் என்னடா அசோக் பில்லர் காணுங்கிற மாதிரி, என்னடா நம்ம வர அசோக் பில்லரே காணுமே, வேற வேற அந்த ஏரியா எனக்கு ஓரளவு தெரியறதால என்ன அந்த இது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இதெல்லாம் வருது, இப்படி வருதுன்னா என்ன பிக்கப் பண்றதுக்கு வந்து எங்க வீட்டுக்காரங்க நிக்கிறாங்க, என்ன இறங்கிட்டாங்க, என்ன காணும் இறங்கிட்டாங்க, என்ன காணும், இருங்க வர்றேன், இருங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னுட்டு, அதுக்கப்புறமா நானா சமாளிச்சு திரும்பி வந்து அதுக்கப்புறமா அவங்களை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வந்தேன். அது ஒரு முறை மாதிரி வழி தவறி போயிட்டான்.
0: ஓகே ஓகேங்க, ரொம்ப அழகாக சொன்னீங்க அந்த நினைவுகளை. இதே மாதிரி நேர்கள் நீங்களும் மற்றவர்களும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய அந்த அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா 0444-298-6-0038 0444-298-5-20-554 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அழகான பாடல் வந்துட்டுருக்கு, இதமான பாடல். கபில் கபிலன் ரக்ஷிதா சுரேஷ் அவங்களுடைய குரலில், யுகபாரதியின் வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில், அமரன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்.

நேரம் 11:10 ஆயிற்றுக்கு. முதல் நேயர் வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க? நடேசன் சார், நீங்க எங்கேயாச்சும் ஒரு இன்னொரு ஊருக்கு போறப்போ வழி தெரியாம நடு ரோட்ல எப்பாச்சும் நின்று இருக்கிறீங்களா?

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போது, தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக். என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.

இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 11:20 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. குறிப்பாக உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நம்ம பயணங்களை பாதையில் வழி தெரியாமல் நின்ன அனுபவங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, ஹலோ, நிகழ்ச்சியில் யார் கலந்துக்கிட்டாங்கன்னு தெரியல, அதுக்கப்புறம் உங்கள் கால் சரியாக கேட்கல. அடுத்ததாக நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேட்டுட்ருக்கிற நேயர்கள் 044

0: 2986008 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். மற்றொரு தொலைபேசி எண் 0442952054. வணக்கம், யாருங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, யாருங்கிருந்து பேசுறீங்க சார்? ஹலோ ஹலோ, வணக்கம், யாருங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
1: நான் திருப்பூர் போனேன் சார்.
0: திருப்பூருக்கு போனீங்க? ஓகே.
1: ஆமா சார், அட்ரஸ் மாறி போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரமா ஒரு இடத்துல நின்றுட்டு அப்ப திருப்பி வந்து ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டான் சார்.
0: ரெண்டு மணி நேரம் போயிட்டீங்க, டிராவல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க.
1: ஆமா சார், அது பெரிய ஒரு அனுபவம் சார்.
0: ஓகே ஓகே ஓகேங்க சார்.
1: அருமை சார், வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
2: நான் மேடவாக்கத்துல இருந்து சித்ரா சார்.
0: சொல்லுங்கம்மா, நீங்க எப்பாச்சும் வழி தவறி போயிருக்கீங்களா? வழி தெரியாம நின்னு இருக்கீங்களா?
2: தலைப்பு அதானா சார்? ஆமா, இப்பதான் கேக்குறேன் தலைப்பு.
0: ஆமா ஆமாங்கம்மா.
2: வழி தெரியாதனா சின்ன வயசுல இப்போவா சார்?
0: எப்போ இருந்தாலும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில
2: எப்போ வழி தெரியாமன்னா வழி போறது தானே சார். வழி போ, இப்போ வழி வழியில நம்ம போனோம்னா எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம தானே சார்?
0: ஆமா ஆமாங்கம்மா. நாம ஒரு ஊருக்கு போறோம்னு நினைச்சோம். சொல்லுங்க.
2: ஆமா சார், கேக்க நகர்ல இருந்தோம் நாங்க. அப்ப வந்து போன புதுசு அந்த இது இருக்கு பாத்தீங்களா, அந்த கோடம்பாக்கம்.
0: ஆமா,
2: அந்த வடபழனி அந்த மார்க்கெட்டுக்கு எல்லாம் போறதுக்கு ஒரு தடவை நான் தனியாவே போனேன் சார், சின்ன பொண்ணுதான். அப்போ போயிட்டு வழி தெரியாம வேற வழியில போயிட்டு என்னடா நம்ம நம்ம கூட்டிட்டு போன வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற வழியில போயிட்டு நானு சுத்தி சுத்தி வரேன் சார், அந்த ரெண்டு ரோட சின்ன வயசுல.
0: ஓகே ஓகே, வழி தெரியல.
2: அந்த கோவில், அந்த கோவில கண்டுபிடிச்சி அந்த கேட்டோம் ஒருத்தர், அப்புறம் இந்த வழியா போனா கோவில் வருமானா, அந்த கோவில் தான் சார் வடபழனி கோயில் அடையாளம். அதுக்கப்புறம் வழி பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டேன் சார், வீட்டுக்கு வந்துட்டேன். போனவங்கள வந்து நானு வந்து பாக்கல, அவங்களாம் வந்துட்டாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து வரலையேன்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டாங்க.
0: ஓகே ஓகே.
2: அப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல சார். நான் அப்புறம் நான் வந்துட்டேன், எங்க போறது அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாம சொல்லிட்டு வந்துட்டேன் சார்.
0: ஓகேங்கம்மா. இந்த மாதிரி நீங்க வழி மாறி போன அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கலாம். 0442986008 0442952054. வணக்கம், அடுத்த நேயர் யாருங்க பேசுறீங்க?
3: மொழி தெரியாம நம்ம சில இடத்துல சொன்ன மாதிரி மொழிக்கிறோம். ஒரு சமயம் முத கேரளா போனப்ப
0: ஓகே
3: ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட போயிட்டு அந்த சாப்பாட்டுக்கும் குடிக்க தண்ணிக்கும் அதாவது ஒரு 20 நிமிஷம் கிட்ட அந்த ஹோட்டல்காரங்களுக்கு எங்களுக்கு மொழி புரியாம
0: மொழி தெரியாம
3: ஆமா வாக்குவாதம் என்ன, அப்புறம் சாப்பாட்டுக்கு மொழி தெரிஞ்சு அப்புறம் தண்ணி கேக்குற தண்ணிக்கு மொழி தெரிஞ்சு அப்படி நின்ன ஒரு நேரம் இந்த மாநிலம் விட்டு மாநிலம் கேரளாவில் ஐயா.
0: ஓகே ஓகே ஓகே, அதாவது வழி தெரியாம இல்ல மொழி தெரியாம நின்னு இருக்கிறீங்க நீங்க.
3: ஆமா, இப்பெல்லாம் அடிக்கடி கேரளா போறோம், அங்கேயே ஒரு நண்பரை புடிச்சிட்டோம் நின்றனால அதனால கொஞ்சம் கொஞ்சம் இதை மலையாளம் அறிஞ்சுக்கிட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போய் வரோம் ஐயா. வாய்ப்பு கொடுத்து நன்றி.
0: நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம். நிகழ்ச்சியில் இதே மாதிரி நீங்க வழி தெரியாம கஷ்டப்பட்ட அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கலாம். வணக்கம், அடுத்த நேயர் சொல்லுங்க.
4: வணக்கம் சார். தெருக்குள்ள வள்ளி பசங்க சார்.
0: சொல்லுங்கம்மா.
4: எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, எனக்கு எந்த இடமும் அந்த அளவுக்கு வெளியெல்லாம் தெரியாது, தேனாம்பட்டியை தாண்டி தெரியாது, எங்க சென்ட்ரல் பக்கம் எங்க கூட்டு போயிட்டு இங்க இருந்து ஜாலியா கூட்டு போயிட்டு வரப்ப சண்டை வச்சு நிட்டுன்னு வராரு. நிட்டுன்னு வந்துட்டு பாதிகளை இறக்கி விட்டாரு சார்.
0: ஐயோ,
4: சண்டாவா வராட்ட போடிட்டு புட்டு போயினேன்ட்டாரு. எனக்கு வேற வழியும் தெரியல ஒண்ணும் தெரியல. அப்புறம் வாயிருக்க போயிடுச்சு, நல்ல வேலை பைசாவை எடுத்துன்னு போவேன், நம்பி எங்க காசு எல்லாம் போக மாட்டேன். அதுக்கப்புறம் அங்க எங்க பஸ் எல்லாரும் கேட்டுன்னு வந்துட்டு அப்புறம் இந்த பஸ் சைதாப்பட்ட போமான்னு கேட்டு ஏறிட்டு சைதாப்பட்ட வந்த உடனே உயிர் வந்துச்சு சார் எனக்கு.
0: அப்பதான் உயிரே வந்துச்சா?
4: இருந்து பெருங்குடி மாத்தின்னு வந்துட்டேன். அந்த மாதிரி பண்ணுவாரு அவரு, அதனாலதான் அவரு கூட எங்கயும் போக மாட்டேன். பீச்சு கூட கூட்டு போவார், ஜாலியா கூட்டு போவாரு, இங்க இருந்து பேசி அங்க போய் பீச்ல உட்காந்து நிம்மதியா இருக்கலாம், அங்கதான் போய் சண்டை வலிப்பாரு.
0: நீங்க
4: சொன்னோட எங்க வீட்டுக்கு அந்த
0: சண்டை போடாம சந்தோஷமா இருங்க. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
5: வணக்கம் சார், நான் சார் சசிகலா பேசுறேன்.
0: சொல்லுங்க.

0: சார், நான் வந்து பிளைண்டு.
1: ஓகேம்மா.
0: வழி தெரியாம அதான் வந்து நான் வந்து என்னோட மதருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு.
1: சரிங்கம்மா.
0: அப்ப வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போயிட்டு வரும்போது ஆட்டோக்காரங்க கிட்ட நாங்க கரெக்டா தான் அட்ரஸ் சொன்னோம், ஆனா தெரியல அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து இந்த ஏரியா
1: தெரியல
0: போல, அவங்க வெளியில இருந்து வராங்க போல இருக்கு. சரியா தெரியல போல இருக்கு. நான் அட்ரஸ் ஆனா கரெக்டா தான் சொன்னேன், ஆனா அவங்களுக்கு வந்து தெரியல. தெரியாம வந்து வேளச்சேரி வரைக்கும் போயிட்டாங்க. நாங்க இருக்கிறது வந்து சைதாப்பேட்டை.
1: ஓகே ஓகே.
0: அவங்க வந்து வேளச்சேரிக்கு வரைக்கும் போயிட்டாங்க. எனக்கு அந்த இடம் தெரியல, இப்ப எந்த இடம் வந்திருக்கோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆட்டோவை நிறுத்தி அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டதுக்கு இது எந்த இடம் கேட்டா வேளச்சேரிமா இதுன்னு
1: சொல்றாங்க.
0: அதுக்கப்புறம் அங்கிருந்து அந்த ஆட்டோவை விட்டுட்டு வேற அவங்க அங்க இருக்கிறவங்களே சொன்னாங்க, இல்லம்மா நீங்க இந்த இவருக்கு தெரியல, நீங்க இறங்கிடுங்க, காசை கொடுத்துட்டு நாங்க இறங்கிட்டோம்.
1: இதனால உங்களுக்கு கூடுதல் செலவு, நேரமும் வரையமாச்சு, பணமும் வரையமாச்சு.
0: செலவு 200 ரூபாய் ஆயிடுச்சு சார். அவருக்கே 200 ரூபாய் வாங்கிட்டாரு அவரு. நான் என்ன பண்றது, பாவம் அவங்களுக்கும் குடுக்கணும் இல்லையா. அதனால குடுத்துட்டு அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. நீங்க இருங்கம்மா, நான் உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டோவா அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்து ஆட்டோக்காரங்களை கூப்பிட்டு அவங்க மூலியமா எங்களை அனுப்பி வச்சாங்க சைதாப்பேட்டைக்கு.
1: நேரமும் செலவாயிருக்கு, பணமும் செலவாயிருக்கு, ஒரு மன உளைச்சலும் ஏற்பட்டிருக்கும்.
0: இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஆட்டோக்கார் நல்லவரா இருந்ததுனால ஆச்சு. வேற ஏதாவது இருந்திருந்தா தெரியாதவங்க எங்கேயாவது கூட்டு போயிருந்தாலும் கூட்டு போயிருந்தாலும் அதுவும் ஒரு யோசிக்க வேண்டிய,
1: அது ஒரு பயமா உங்களுக்கு இருந்துச்சு. ஓகே.
0: அது அது நம்ம காசு போனதை பத்தி யோசிக்கிறத விட
1: சேஃபா வந்துட்டீங்கன்னு யோசிக்கிறீங்க.
0: இறக்கி விட்டுட்டு போனாரு இல்லைங்களா, அதை யோசிக்கணும்.
1: ஓகேங்க ஓகேங்க. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ
2: ஹலோ,
1: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் மடிப்பாக்கத்துல இருந்து லதா கிருஷ்ணவேல் பேசுறேன். வணக்கம்.
1: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
2: நானும் சின்ன குழந்தையில ஒரு 7th 6th ஸ்டாண்டர்ட் படிப்பேன். அப்ப எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம், வளையாப்பு ஃபங்க்ஷனுக்கு, பெரியமா பொண்ணு. அப்ப எல்லாம் 10-20 பேரோட போயிருந்தோம். சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தாங்க. செம க்ரௌடா இருந்தது. அன்னைக்கு முகூர்த்த நாள்ன்றதுனால எல்லாரும் ஏ முன்னாடி ஏறிட்டாங்க. நான் வந்து பின்னாடி வாசல்ல ஏறேன்னு சொல்லிட்டு ஏறிட்டேன். திரும்ப பஸ் குள்ள போய் பார்த்தா யாருமே தெரிஞ்சவங்க தெரியல, எனக்கு எங்க சொந்தக்காரங்க யாருமே இல்ல. என்னடா பண்றது, ஐயோ நம்ம மாத்தி ஏறிட்டோம் போல இருக்கு பஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்னை இறக்கி விடுங்க அப்படின்ட்டு தட்டி அப்படியே இறங்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில வந்துருச்சு பஸ். திரும்ப வெளியில வந்து நான் நிக்கிற இடத்துல பாக்குறேன், யாரையுமே காணோம்.
1: அச்சோ,
2: அப்புறம் நான் என்னடா பண்றதுன்னு தெரியல. அப்புறம் ஒரு வயசானவங்க ஒரு கப்புள்ஸ் தான் நின்றுட்டு இருந்தாங்க, அவங்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு போறேன். போனேன்னா அவங்க ஏதோ அவங்க ஏதாவது ஏமாத்துறவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு ஏதோ பண்ணிட்டாங்க சரி அப்படின்ட்டு. திரும்ப கண்டக்டர் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க.
1: ஓகே.
2: அவங்க கிட்ட இந்த மாதிரி எனக்கு அழுகையா வேற எங்கேயும் தனியா போனதும் கிடையாது.
1: ஓகே ஓகே.
2: அழுகையா வந்தது. அப்புறம் கண்டக்டர் அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு, இந்த மாதிரி நான் விருதுநகர்ல இ குமாரலிங்கபுரம் போனோம், எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க ஒரு டிரைவர்கிட்ட சொல்லி, அப்புறம் அவங்க பக்கத்துல டிரைவர் பக்கத்துலயே உட்கார வச்சு கூட்டிட்டு போனாங்க. அங்க அதுக்குள்ள சொந்தக்காரங்க எல்லாம் என்ன காணும் காணும்
1: தேடி இருக்காங்க.
2: ஆமா, தேடி பாதி வழியில இறங்கி அதுக்கப்புறம் பாதி பேர் ஊருக்கு போயிருக்காங்க. கரெக்டா அவங்க முன்னாடி பஸ்ல இறங்குறாங்க, நான் பின்னாடி பஸ்ல போய் இறங்குறேன்.
1: மறக்க முடியாத அனுபவத்தை ஷேர் பண்ணிருக்கீங்க, நன்றிமா.
3: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in.

0: in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: நேரம் 11:31 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கேட்க போகிற பாடல் தி இமான் ஏவி பூஜா. ஸ்னிகிதா சந்திரா அவங்களுடைய குரலில், விவேகாவின் வரிகளில், டி இமானின் இசையில் நம்ம அடுத்ததாக கேட்டு ரசிக்க போகிற பாடல் ஜில்லா திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: நேரம் 11:37 ஆயிட்டிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நீங்கள் வழி மாறி போன அந்த பயணத்தை பற்றி தான், அந்த தருணத்தை பற்றி தான் நாம் பேசிகிட்ருக்குறோம். வழி தெரியாமல் நின்று, நடுத்தருவில் நின்று இருப்போம், வழி தெரியாமல் நடு ரோட்டில் நின்று இருப்போம், எப்படி போகணும்னு தெரியாமல் நடு ராத்திரியிலும் நின்று இருப்போம். அந்த அனுபவங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். வணக்கம் அடுத்த நேயர். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்?
1: வணக்கம் வணக்கம், காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி.
0: நல்லா இருக்கு சார். யார் பேசுறீங்க?
1: தெரியல.
0: சரி,
1: நடந்து
0: போறதெல்லாம் கேக்குறப்ப சந்தோஷமா இருக்குங்க சார். இப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளில போனாலே பைக் எடுத்துட்டு போறதா இருக்கு. வழி தெரியாம போனதுலயும் ஒரு நல்ல விஷயம், நடந்துருக்கீங்க. ஆரோக்கியம் நல்லது. நல்ல விஷயம் சார், நல்ல அனுபவமா இருந்திருக்கு உங்களுக்கு அது. வணக்கம் அடுத்த நேயர்.
2: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து சார் பேசுறீங்க?
2: இருந்து பேசுறேன், போஜராஜன்.
0: போஜராஜன் சொல்லுங்க சார்.
2: 68 வயசு ஆகுது எனக்கு. சின்ன வயசுல ஒரு 20 வயசுக்குள்ள இருக்கான் பூந்தம்பள்ளி.
0: 60 வயசும் சின்ன வயசுதான்.
2: ராத்திரி கடைசி பஸ்ல
0: சொல்லுங்க.
2: அப்புறமா பயந்து போய் என்னடா பண்றதுன்னு நின்னுங்க. அப்ப அந்த வெக்காலாம் ஏத்தின்னு ஒரு எல்லாம் வட்டிங்க மாட்டு வட்டிங்க.
0: ஆமா,
2: பின்னாடியே நடந்து பூந்தம்பள்ளி வந்து சேர்ந்தேன் சார். அது மறக்கவே முடியாது, அந்த சின்ன வயசு ஞாபகம்.
0: வைக்கோல் வண்டி உங்களுக்கு வழிகாட்டி இருக்கு. நன்றி சார். நிகழ்ச்சியில் இது மாதிரி நீங்க வழி மாறி போன தருணங்கள், இல்ல வழி தெரியாம நின்ன தருணங்களை பத்தி நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். 0442986008, 0442952054 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். வணக்கம். ஹலோ,
3: ராஜசேகர் சார்.
0: சொல்லுங்க சார்.
3: சார், ஒரு கல்யாணத்துக்கு போகணும்ட்டு அர்ஜென்ட்டாக போனேன் சார். நைட்டு
0: மிட் நைட்டில் அர்ஜென்ட்டாக போனீங்க?
3: ஆமாம் சார். என்ன சார் பண்ணுறது, இப்போ கடைக்கு வேலை செய்கிறேன்.
0: ஓகே ஓகே.
3: அப்படியே தான் லீவ் கொடுத்தாங்க. சரி, ரிசப்ஷனுக்கு போகணுன்ட்டு
0: கிளம்புனேன்.
3: போயிட்டு பஸ்ஸு கிடைக்கல நைட்டில். மிட் நைட்டில் கிடைக்காது இல்லையா? சரி, ஒரு ஆளை கேட்ட அட்ரஸ் கேட்டால் ரைட்டில் போய் லெஃப்ட்டு போய் லெஃப்ட்டில் போடணும்.
0: ரைட்டில்
3: கையில் வச்சுருந்தேன்.
0: அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ,
4: வணக்கம். திருச்சி ராஜேஷ்.
0: சொல்லுங்க சார், நீங்க வழி தெரியாம நின்ன தருணம். எல்லாம் கல்யாணத்துக்கு போறப்பதான் மாறி மாறி போயிருங்க. ஏன்னா அப்பதான் புதுசா ஒரு இடத்துக்கு போறேன் இல்லையா?
4: பாலக்காடு
0: போயிருந்தோம்.
4: அங்க போன பக்கத்துல கல்யாணம்

0: இது உழவர் டேம் இருந்தாங்க.
1: ஆமாம்
0: பக்கத்தில் இருக்கு நுணுக்கிழங்கு விளையாண்டு போல அங்கே போனால் லைட்டு கீழே இருக்க 7 மணி வரைக்கும் பார்த்து போங்கண்ணாங்க. நேரில் வந்து பார்த்துட்டு அங்கேயிருந்து வரும்போது மணி 9 ஆயிடுச்சு. அவர் எங்கே கிளம்பி வந்து இங்கே வந்து சேர்த்துக்கு டவுனுக்கு அங்கே பாலக்காடு சேரும்போது மணி 10:30 ஆகி போச்சு.
1: ஓகே ஓகே.
0: அப்புறம் சரி எப்படா போகிறதுங்கிற பஸ் இல்லை, பஸ் பஸ் இருக்காது அப்படின்ட்டாங்க.
1: இல்லைன்னா
0: பைபாஸில் போனால் லாரி பிடிச்சி போயிடலாம், கோயம்புத்தூர் போனால் லாரி பிடிச்சி போயிடலாம்.
1: ஓகே சார்.
0: இந்த தெரியுது என்ஃபீல்டு என்ஃபீல்டுக்கு ஒரு மலர்க்கார வந்து காட்டலாம், ஏதாவது பைபாஸ் இருக்கும் லைட் தெரியல அங்கே பார்த்து போகும் போங்கன்னு.
1: ஓகே. இந்த
0: போட்டு ஒரு ரூட்டை மாற்றி காட்டி விட்டான்.
1: ஓகே.
0: கிராமத்துக்குள்ள கூட்டு போறதுன்னா பார்த்தா 4-5 கிலோமீட்டர் போற லைட் மட்டும் தெரியுது, அங்க போயிட்டே இருக்கான் உள்ள கூட்டு காடு பேர்ல உள்ள கூட்டு
1: வந்துருக்கான்.
0: அஞ்சு மணிக்கு கடைசியா வந்து அங்க பைபாஸ் ஓட்ட பிடிச்சான். பிடிச்சி பார்த்தா கடைசியா எங்களுக்கு கிடைச்சது மூட்டைப்பூச்சி மூட்டைப்பூச்சி வண்டி இருக்குல்ல அந்த வண்டி கிடைக்கு.
1: ஓகேங்க சார், ஓகேங்க சார். பெரிய அனுபவமா இருக்கும், நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணீங்க, அந்த த்ரில்லான அனுபவத்தை ஷேர் பண்ணீங்க, நன்றி சார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல், திவாகர் கவிதா கோபி அவங்களுடைய குரலை யுகபாரதியின் வரிகளில் டி இமான் இசையில் சீமராஜா திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

0: நேரம் 11:47 ஆயிற்று. எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நாம் பேசிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, வழி தெரியாமல் ஒரு பயணம் நீங்கள் போகும்பொழுது நடுவில் நின்று வழியை மற்றவங்கிட்ட கேட்டு போன தருணம், இல்லை வழி தெரியாமல் நடுவுலேயே நின்ன தருணம், இல்லை பாதை மாறி போன தருணம், இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். 0442986003 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். 0442952054 இந்த நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி பேசலாம். வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க சார், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் ரெட் ஹில்ஸ்ல இருந்து ஹயாத் பாஷா ஜெய்புனி சார்.
0: ஓகே, சொல்லுங்க.
1: அதாவது வந்து ஒரு கிராமத்துக்கு போனும் சார், நாங்க ஒரு மேரேஜுக்காக. அப்போ அது வந்து ரூட் வந்து இங்க மாதிரி எல்லாம் வந்து அட்ரஸ் கிடையாது, அந்த கிராமத்து பேர் மட்டும் தான் போட்டுருவாங்க. அது அங்கிருந்து ஒரு 7 கிலோமீட்டர். என்னன்னா வயல் வெறுப்பு, அந்த வயல் வழி இருக்கு பாத்தீங்களா, அந்த வழியா தான் போனோம். அதை வந்து பைக் போக முடியாது, சுத்தி வரணும்னா 14 கிலோமீட்டர் வரணும். அது மாதிரியான மேரேஜுக்கு கரெக்டா நாங்க காலையில நானும் என் வைஃப் பசங்க எல்லாம் போறதுக்கு சரின்னு சொல்லி ரூட் தெரியாம இறங்கிட்டோம். இறங்கிட்டு கேட்டதுக்கு அவங்க, ஐயோ அது வரப்பு மேல போனோம்ங்க, 7 கிலோமீட்டர் ஆச்சு அப்படின்னாங்க. அது வந்து ஏஎன் குப்பான்னு வர அந்த ஊர் பேரு.
0: சரிங்க,
1: சரின்னு சொல்லிட்டு நடக்கிறோம் நடக்கிறோம் நடக்கிறோம். ஒரு வயல் வெளியிலதான் சார் நாங்க பார்த்தவங்க எல்லாம் கேக்குறதுதான் பக்கத்துல இருந்தாங்க, பக்கத்துல தான் பக்கத்துல இருந்தா 2 கிலோமீட்டர் சொல்றாங்க. இதை பக்கங்க இறங்கினீங்கன்னா சவுக்கு தம்புதான்னா குப்பாங்க, ஏஎன் குப்பா அப்படின்னாங்க. அந்த அனுபவத்தை வந்து எங்களால மறக்கவே முடியாம போச்சு சார். இது அதுதான்,
0: ஆனா அந்த வயல்வெளிய கூட உங்களால ரசிக்க முடியல பாருங்க, அந்த படபடப்புல
1: பதம்படுப்பு எப்படி சார் ரசிக்க முடியும்? எங்க பக்கத்துல என்ன சொல்றாங்க, இந்த இது தாண்டினீங்கன்னா ஏ என் குப்பா அப்படின்றாங்க. சார்பு சாதாரணமா சொல்றாங்க, எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டா கிலோமீட்டர் நீங்க அது அந்த சவுக்கு தொப்பு போங்க, சவுக்கு தொப்பு தாண்டினவன உங்களுக்கு ஊர் தானே. போறோம், நடுவுல தண்ணி கூட இல்லை எங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வீட்டுல ஒரு சின்ன மரத்து காண்டா ஒரு வீடு, அந்த தண்ணி கொடுங்கம்மா, இது மாதிரி மேரேஜுக்கு வந்தேன், ஏங்க இந்த பக்கம் இறங்குனீங்க, அது அடுத்த இது அங்க இறங்குனீங்கன்னா அங்கிருந்து ஆட்டோ எல்லாம் வருமே, நாங்க எங்களுக்கு தெரியாதுங்க, அது ரூட்ல வந்து பஸ் ஸ்டாப் நிற்கும் இடம் சொல்லி போட்டுருந்தாங்க, அதனால இறங்கிட்டேங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம். அது அது என் வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் சார் இது எனக்கு.
0: ஓகே ஓகேங்க சார், நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ
2: வணக்கம் சார், என் பேர் பத்ரி.
0: சொல்லுங்க பத்ரி.
2: ஆக்சுவலா வந்து ஒரு 15 இயர்ஸ் இருக்கும், அப்போ வந்து நான் வந்து டெல்லிக்கு வந்து ஒரு சின்ன ட்ரைனிங் கோசம் போயிருந்தேன். இந்த ஒரு 4 டேஸ் ஷெட்யூல், அந்த 4 டேஸ் முடிஞ்சிடுச்சு
0: டெல்லியில,
2: கேப் இருந்தது சென்னைக்கு ரிட்டர்ன் வரதுக்கு. அங்க இங்க சுத்தி பாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் கேட்டோடனே அவர் வந்து, நான் இருந்த இடம் கரோல் பாகுன்னு ஒரு இடம்,
0: கரோல் பாக்,
2: அவர் வந்து ஒரு பில்லா டெம்பிள் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன ஒரு வண்டியில ஏத்தி விட்டாங்க ஹோட்டல்காரர், இதே நம்பர் வண்டியில ஏறி இதே நம்பர் வண்டியில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அங்க போனேன், கோயில் எல்லாம் சாமி எல்லாம் பாத்துட்டு ரிட்டர்ன் வந்தப்போ கரோல் பாகன் போட்டுட்டு இன்னொரு பஸ் வந்தது. நான் என்ன நினைச்சேன்னா அதே பஸ்லதான் திருப்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஏறினேன். அது என்னன்னா வந்து அந்த அந்த பர்டிகுலர் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு, ஈஸ்ட் வெஸ்ட் மாதிரி. நான் வந்து பஸ் ஃபர்ஸ்ட் ஏறினது ஒரு ஈஸ்ட் சைடு, ஆனா இந்த பஸ் இறக்கி விட்டது வெஸ்ட் சைடு. இப்போ ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி

0: பாத்தீங்கன்னா சுத்தமா ஹிந்தி தெரியாது, ஒண்ணும் தெரியாது. சோ அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட்க்கு வரதுக்குள்ள நடந்து நடந்து நடந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்து வர வேண்டியதா போச்சு. பிளஸ் பெரிய டிராபேக் என்ன, லாங்குவேஜ். நமக்கு இந்த தமிழ்நாடு விட்டு நம்ம போன உடனே வேற எல்லா லாங்குவேஜும் ஹிந்தி தான் பேசுறாங்க. சோ ஏதோ அரைகுறை, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல. நம்ம இங்கிலீஷ் பேசினாலும் அவங்க ஹிந்தியில ஆன்சர் சொல்றாங்க. இது அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். பிளஸ் அப்பதான் புரிஞ்சது, நம்ம வந்து அடிஷனலா ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளால வந்து ஈஸியா சர்வைவ் பண்ண முடியும்.
1: ஓகே ஓகே, நன்றி சார்.
0: என்னோட
1: ஓகேங்க சார், உங்கள் அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்ததாக நீங்களும் கேட்டுட்டு இருக்கிறவங்க உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா 0442986008 0442952054 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். பக்கத்து தெருவு மாறி போனது இல்லை, ஒரு கடைக்கு போகிறப்பவே நிறைய பேர் வழி மாறி போயிருக்கோம். இப்போ தான் நிறைய நமக்கு வழிகாட்டுறதுக்கு நிறைய செயலிகள் வந்துருச்சு. இருந்தாலும் இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், மொழி தெரியாமல் கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னுலாம் நிறைய பேர் உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நாம் இருக்கிறோம். நிறைவு பாடலாக நாம் கேட்டு ரசிக்க போகிறது எஸ் ஜானகி அவங்களுடைய குரலில், வைரமுத்து நரிகளை ஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டே இருக்கு. சங்கமம் திரைப்படத்திலேருந்து கேட்டு ரசிக்கலாம். இவ்வளோ நேரம் பாடல்களை உங்களுக்காக தேடி தேடி ப்ளே பண்ணிகிட்ருந்த நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி. நீங்கள் கேட்டுட்ருக்குறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம்மத்தூள்.

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால மக்கள் சேவையை போற்றும் வகையில் நடைபெறும் சேவை இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பத்தின் மூலம் மேம்படுத்த வேண்டுமென்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். சூரியனின் புற ஊதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். தனிநபர்களுக்கு இடையேயான யுபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கு பரிமாற்றம் செய்யப்படும் தொகை எந்த அளவாக இருந்தாலும் எவ்வித கட்டணமும் கிடையாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ கூட்டு பயிற்சி உத்தராகண்டின் சமோலியில் நடைபெற்றது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. சென்னை ஆலந்தூர் மற்றும் அடையாறு மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்

0: குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் திருச்சி இல்லத்தில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் இன்று சோதனை நடத்தி வருகின்றனர். தமிழக அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி ராமநாதபுரத்தில் நடைபெறவுள்ளது. நாமக்கல் அருகே நல்லிப்பாளையம் புறவழிச்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 6454 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் கடந்த 40 நாட்களில் திடக்கழிவு மேலாண்மை விதிகளை பின்பற்ற தவறிய நிறுவனங்களிடமிருந்து 660,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டதாக மாநகர ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 112,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வியட்நாமில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ருயுகி மட்சுடா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் சவுகான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:02. இனி தொடர்வது
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று சாகர் மாலா திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் கடலுக்கும் துறைமுகங்களுக்கும் மிக முக்கியமான பங்கு உள்ளது. உலகின் முக்கிய கடல்வழி வர்த்தக பாதைகளில் இந்தியா அமைந்துள்ளதால் இந்த கடல்சார் வளங்களை பொருளாதார வளர்ச்சிக்காக முழுமையாக பயன்படுத்துவதற்கான மிக முக்கிய முயற்சியாக உருவானதே சாகர்மாலா திட்டம். 2015 மார்ச் மாதம் மத்திய அமைச்சரவையால் சாகர்மாலா திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன் முக்கிய நோக்கம் துறைமுகங்களை மையமாக கொண்ட வளர்ச்சியை ஊக்குவிப்பதும், சரக்குகளை துறைமுகங்களுக்கு விரைவாகவும் திறமையாகவும் குறைந்த செலவிலும் கொண்டு செல்வதற்கான கட்டமைப்பை உருவாக்குவதும் ஆகும். அப்படியானால் சாகர்மாலா என்றால் என்ன? எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் துறைமுகங்களை மட்டும் மேம்படுத்துவது அல்ல இந்த திட்டம். துறைமுகங்களை சுற்றியுள்ள சாலை, ரயில், தொழில், வர்த்தகம், நீர்வழிப்பாதைகள், கடலோர சமூகங்கள் என முழுமையான பொருளாதார வளர்ச்சியை உருவாக்குவதுதான் சாகர்மாலாவின் அடிப்படை அணுகுமுறை. இந்த திட்டத்தின் கீழ் 5 முக்கிய செயல்பாடுகள் அமைந்துள்ளன. துறைமுக நவீனமயமாக்கல், துறைமுக இணைப்பு, சாலை, ரயில், குழாய்கள் மற்றும் பன்முக போக்குவரத்து வசதிகள், துறைமுகம் சார்ந்த தொழில் மயமாக்கல், கடலோர சமூக மேம்பாடு, கடலோர கப்பல் போக்குவரத்து மற்றும் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து என 5 முக்கிய செயல்பாடுகளை தூண்களாக கொண்டுள்ளது சாகர்மாலா திட்டம். இதை பற்றி சற்றே விரிவாக தெரிந்து கொள்வோமா? துறைமுக நவீனமயமாக்கல். நாட்டில் உள்ள துறைமுகங்களின் திறனை அதிகரிப்பது, நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது, சரக்குகளை கையாளும் வேகத்தை மேம்படுத்துவது ஆகியவை இதில் அடங்கும். துறைமுகங்கள் வேகமாகவும் திறமையாகவும் செயல்பட்டால் கப்பல்கள் துறைமுகத்தில் காத்திருக்கும் நேரம் குறையும். இதன் மூலம் வர்த்தக செலவையும் குறைக்க முடியும். இரண்டாவதாக, துறைமுக இணைப்பு. ஒரு துறைமுகம் சிறப்பாக இயங்குவதற்கு துறைமுகத்திற்குள் மட்டும் நல்ல வசதிகள் இருந்தால் போதாது. துறைமுகத்திலிருந்து நாட்டின் உள்பகுதிகளுக்கு சரக்குகள் தடையின்றி செல்ல வேண்டும். இதற்காக சாலை, ரயில், குழாய்கள் மற்றும் பன்முக போக்குவரத்து வசதிகள் மேம்படுத்தப்படுகின்றன. இதன் முக்கிய நோக்கம் துறைமுகத்திலிருந்து சரக்குகளை விரைவாக வெளியேற்றி உற்பத்தி மற்றும் நுகர்வு மையங்களுடன் இணைப்பதாகும். மூன்றாவதாக, துறைமுகம் சார்ந்த தொழில் மயமாக்கல். துறைமுகங்களுக்கு அருகிலேயே தொழில்கள் மற்றும் தொழில் குழுமங்களை உருவாக்குவதன் மூலம் உற்பத்தி, ஏற்றுமதி, வேலைவாய்ப்பை அதிகரிப்பது இதன் நோக்கமாகும். துறைமுகத்திற்கு அருகில் தொழில் அமைந்தால் மூலப்பொருட்களை கொண்டு வருவதற்கும் தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்வதற்கும் தேவையான போக்குவரத்து நேரமும் செலவும் குறையும். நான்காவதாக, கடலோர சமூக மேம்பாடு. சாகர்மாலா என்பது துறைமுகங்களையும் பெரிய கட்டமைப்புகளையும் மட்டுமே பற்றியது அல்ல. கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள், குறிப்பாக மீனவர்கள் உள்ளிட்ட கடலோர சமூகங்களின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துவது இதன் முக்கிய நோக்கம். திறன் மேம்பாடு, மீன்பிடித்துறை சார்ந்த கட்டமைப்புகள், கடலோர சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் இந்த பகுதியில் இடம்பெறுகின்றன.

ஐந்தாவதாக, கடலோர கப்பல் போக்குவரத்து மற்றும் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து. சாலை மற்றும் ரயில் போக்குவரத்துடன் இணைந்து சரக்குகளை கடல் மற்றும் ஆறுகள் வழியாகவும் அதிக அளவில் எடுத்துச் செல்வதை ஊக்குவிப்பதே இதன் நோக்கம். பெரிய அளவிலான சரக்குகளை நீர்வழியாக எடுத்துச் செல்வது சில வழித்தடங்களில் செலவு குறைவாகவும் சாலை நெரிசலை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும். சாகர் மாலா திட்டம் துறைமுக வளர்ச்சிக்கான திட்டம் மட்டுமல்ல, இந்தியாவின் கடல்சார் பொருளாதாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு நீண்டகால தேசிய முயற்சி. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் சாகர் மாலா திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

வணக்கம் நேயர்களே, நேரம் இப்போ 12:08 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதே வித் மீ ஆர்ஜே ஜோனல். எஸ் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில ரெயின்போ பண்பலி 101.4 தான் இணைஞ்சிருக்கீங்க. செம்மையா ஹாப்பியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். மறுபடியுமா உங்க கூட இன்னைக்கு இந்த ஒரு மணி நேரம் வந்து ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு நான் வந்தாச்சு. எஸ் நேயர்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான டாபிக் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க என் கூட வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6000-38 அல்லது 298-5255-4. அட என்னம்மா நம்பரை சொல்லிட்டே, டாபிக் எங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ங்க. எல்லாருக்குமே வந்துட்டு லைஃப்ல ஏதாவது ஒரு அடிபட்ட உடனே வந்துட்டு ஐயோ இனிமே இதை பண்ணவே கூடாது அப்படின்லாம் தோணும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம பட்ட ஒரு அடியில தான் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், இனிமே வந்து நோ சொல்ல கத்துக்கணும் அப்படின்னு. ஸோ அதுதான் இன்னைக்குரிய டாபிக். உங்களுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொல்ல நீங்க கற்றுக்கொண்ட அந்த தருணம் என்ன? ஸோ நோ சொல்ல கத்துக்கிட்ட தருணம் என்ன அப்படிங்கறது தான் இன்னைக்குரிய டாபிக். ஸோ நீங்க எப்போ உங்க லைஃப்ல நோ சொல்ல கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6000-38 அல்லது 298-5255-4. ஸோ இந்த நம்பருக்கு இணைப்பெண்ணாக 044 அப்படிங்கிற எண்ணையும் சேர்த்துக்கோங்க. இந்த நிகழ்ச்சி பிரத்யேகமாக பெண்களுக்கான நிகழ்ச்சி அப்படிங்கிறனால பெண்கள் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறார்கள். ஸோ விமென் காலர்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம் ஹியர். ஸோ நேயர்களே, இன்னைக்கு நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்போ நோ சொல்ல கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆமாம் நம்ம எப்போ நோ சொல்ல கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத யோசிக்கிற அந்த கேப்பில் உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் காத்துக்கிட்டே இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் திரைப்படத்தில் இருந்து த அல்ஃபா அப்படிங்கிற பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. பெனினே குரல்லுடைய 101.4.

0: ஹாய் ஸ்நேகிதியே, நேரம் இப்போ 12:15 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. எஸ் நேயர்களே, வந்த உடனே கரெக்டா கால் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே, சூப்பர். முதல் காலர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம் ரெயின் வெசன், உங்க வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்களா? ஹலோ, வணக்கம். அடடே, நம்மளே ஹோல்ல போட்டாங்க, சூப்பர். ஹலோ, வணக்கம்.
1: சொல்லவே இல்ல அந்த சந்தர்ப்பத்துலதான் நினைச்சேன் இனிமே நோ சொல்லணும்.

0: கத்தைக்கு நோ அடிபட்டாதான் தெரியுது.
1: கண்டிப்பா.
0: சூப்பர் சூப்பர்மா,
1: நன்றி.
0: நன்றி நன்றி. ஆக்சுவலாக நம்மளுக்குமே அதாங்க, சில நேரம் மற்றவங்கள ஹர்ட் பண்ணிடக்கூடாது. சே அவங்க என்ன நினச்சிப்பாங்க, சே கஷ்டப்பட்டு நம்மளுக்காக சமைச்சிருக்காங்களே நம்ம எப்படி வேண்டான்னு சொல்கிறது, அவங்க காயப்பட்டுருவாங்க அப்படின்லாம் வந்துட்டு நம்ம நினைப்போம். பட் உண்மை என்ன தெரியுமா, சில இடத்துல நம்ம நோ சொல்கிற இடத்துல நோ சொல்லாமல் விட்டோம்னா அவங்கள கஷ்டப்படுத்துகிறோம் நம்ம நினைப்போம்ல, அதை விட அதிகமாக நம்ம நம்மளை கஷ்டப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்கிட மறந்து விடுகிறோம். என்னம்மா அப்போ எல்லாத்துக்கும் நோ சொல்லணும்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இல்லை, எப்போல்லாம் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே மட்டும் நோ சொன்னால் போதும். ஸோ நேர்களே, நீங்கள் நோ சொன்ன கற்றுக்கிட்ட தருணம் என்ன அப்படிங்கிறத ஏன் கூட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986000038 அல்லது 2952055544. ஓகே, ஸோ சூப்பர் டூப்பரான பாடல்கள்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் நேருக்கு. ஸோ நம்ம லைஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் நம்ம மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லாமல் அதுக்கு பதிலாக ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றுமே இல்லையே, இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போம். சரி பரவாயில்ல, இருக்கட்டும், இது தானே இந்த ஒரு வாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ண வேண்டாம், நோ சொல்லிடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ எஸ் நேர்களே, நீங்கள் அந்த மாதிரி கடினமான ஒரு சிச்சுவேஷனில் இதுக்கப்புறம் தாங்க எனக்கு தெரிய வந்தது நோ சொல்லணும் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கும், அது என்ன அப்படிங்கிறத ஏன் கூட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் ஒரு குட்டி சுட்டி பிரேக் எடுத்துகிட்டு வந்துடலாமா நேர்களே? ஸோ நவ் இட்ஸ் டைம் ஃபார் அ ஷார்ட் லிட்டில் பிரேக்.
2: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
3: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
2: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
2: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
2: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
3: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
2: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
3: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
2: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
3: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
2: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
3: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
2: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
3: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
2: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
0: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம்.
4: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல் போட்டா
5: ஒரு மழை துளி என்னை
4: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறேன்.

அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: வெல்கம் பேக் டு ஹாய் ஸ்நேகிதியே. எஸ் நேயர்களே, 12:23 ஆயாச்சு. இன்னைக்கும் ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் நீங்கள் நோ சொல்ல கற்றுக்கிட்ட அந்த ஒரு தருணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட லைஃப்பில் இல்லை இதெல்லாம் முடியாது எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து தேவைப்படுற இடத்துல சொல்ல பழகி கொண்ட அந்த தருணம் என்ன அப்படிங்கிறத ஏன் கூட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986000038 அல்லது 2952554. ஸோ நேர்களே, நீங்கள் எப்போ வந்து இந்த நோ சொல்கிறதுக்கு கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கதே டைமில் வந்துட்டு உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்து வந்துகிட்டே இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவி திரைப்படத்தில் இருந்து தான் மனிதி அப்படிங்கிற சூப்பரான பாடல். விவேக்குடைய வரிகளில் சந்தோஷ் நாராயணனுடைய இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இதில் இன்போ பண்ணுவல 101.4 இங்கெல்லாமே சமதுள்ளு.

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடி. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்ன சித்தி, இத்தனை சாமானி என்ன படையாச்சு, படையசையே வச்சிருக்கீங்க. நான் உங்களுக்கு தோசைகள் கூட மாத்த கூடாதா கேட்டா. அப்ப நான் இல்லப்பா, எல்லையுமே நான் மாத்துறது இல்ல. நான் ஏதாவது ஆனாலும் நான் ரிப்பேர் பண்ணிதான் பண்ணிக்கிறேன். இது மிக்சி எத்தனை வருஷம் ஆச்சு சித்தி, 30 வருஷம் ஆச்சு. இதையும் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு புதுசு வாங்கித்தரேன் அப்படின்னா புதுசு புதுசாக பொருளை வாங்கி பூமிய மாசுபடுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த இடத்துல அவ எனக்கு அப்படியா உதவி செய்யணும், நீங்க காசு செலவழிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் சாப்பாடு வாங்கி கொடுங்கப்பா.

0: உதவி செய்யுங்கப்பா, எனக்கு செய்யற உதவியை அந்த அங்க செஞ்சீங்கன்னா இறைவன் உங்களுக்கு எப்போ உதவி செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு
1: பயங்கரமா வந்து நோ சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
0: என் மகளுமே பிறந்த நாளைக்கு கல்யாண நாளுக்குலாம் அம்மா உனக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு கேட்பாங்க போன் பண்ணி. ஒரு வேட்டி கிழிஞ்சிச்சுனா ஒரு துண்டாக்கிங்க, ஒரு துண்டு கிழிஞ்சிச்சுன்னா ஒரு கரைச்சி போக்கிங்கன்னு வாயில் துணிதான் வாங்குவேன். அரை பண்ணி பண்ணி கிழிஞ்சா கூட தச்சுட்டு கட்டிக்கிற மனப்பான்மையோட இருக்கேன். உதவி செய்யறதுன்னா அங்கனுக்குள்ள யாரும் இருந்தா யாருக்கும் உதவி செய்யுங்க, பணத்தை கொடுங்க, காசை கொடுங்க, யாருக்கும் இல்லாதவங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு இதே கொள்கையிலேயே நோ சொல்லி சொல்லி பிள்ளைகள்ட்ட எல்லாம் எந்த பொருளையுமே தேவையில்லாம வாங்கி குடிக்கிறது இல்லாம முப்பது வருஷமா எல்லா பொருளையுமே வச்சிருக்கேன். ஏசி வாங்கணும்னு சொன்னாங்க, நோன்னு சொல்லிட்டேன். ஏசிய வாங்கினீங்கன்னா பூமிக்கு மாசுபாடு ஏற்படும். வெப்ப குளிர்ச்சியை நம்ம வச்சுக்கிறோம், வெப்பத்தை வெளியேற்றுவோம். பூமி இவ்வளவு பயங்கரமான வெப்பத்தை தாங்கி இத்தனை இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன? நம்ம தான். தனி மனிதர்கள் நல்லபடியா செயல்பட்டா, ஒன்றுபட்டு செயற்கையை அதிகமா வாங்காம இயற்கையோட இணைந்து செயல்பட்டா தாங்கம்மா
1: கண்டிப்பா
0: அடையும். நன்றிங்க.
1: நன்றி. வணக்கம் ராயன் பாய் எஃப்எம்.
2: பட்டாபிராம கலையரிசி மேடம் வணக்கம்.
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: பட்டாபிராம ஆவடி பக்கம் மேடம்.
1: பட்டாபிராம்ல இருந்து உங்க பேரு?
2: கலையரிசி. நிறைய வந்திருக்கேன்மா.
1: கலையரிசிமா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கமா.
1: சொல்லுங்கமா, சொல்லுங்க.
2: எதுக்கெல்லாம் நோ சொல்லுவீங்கன்னு கேட்டிருக்கீங்க.
1: ஆமா,
2: நாங்க அமெரிக்கா போனபோது அங்க இருக்க லேடிஸ் எல்லாம் எனக்கு பேண்ட் கட் எல்லாம் கிஃப்ட் பண்ணாங்க. நீ என்ன சாரியில இருக்க, இது போட்டா அழகா இருக்குமேன்னாங்க. நாங்க கொஞ்ச நாள் ஒரு 2 மந்த்ஸ் இருந்துட்டு 82 நாள் இருந்து வானொலியில பதிவு பண்ணமா. 2013 சென்னை 1 பதிவு பண்ணி 2000 ரூபாய் கொடுத்தாங்க. இல்ல அதனால நான் பேண்ட் கட் எல்லாம் போட்டு பழக்கல. நான் இந்திய நாட்டு பொண்ணுங்க, தமிழ்நாட்டு பொண்ணு.
1: இதுதான் உங்க கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நோ அப்படின்னு சொல்லிட்டீங்களா?
2: ஆமா, நான் கூட வச்சிருக்கானே எனக்கு கத்த தெரியாது
1: அப்படின்னாங்க.
2: நானும்தான் வாங்கி வச்சிருக்கானே எனக்கு பேண்ட் கட் போட்டு பழகி போச்சு அப்படின்னு சொன்னப்பல. அவங்க கார் ஓட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்கம்மா, நமக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. நம்ம யாரு கூட நமக்கு போட்டி இல்லம்மா.
1: கண்டிப்பா கண்டிப்பா,
2: நம்ம கல்ச்சர் நம்ம விட்டு கொடுக்க முடியாது.
1: கண்டிப்பாமா, கண்டிப்பா. சூப்பர்,
2: ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வேலை யாருக்காவது கொடுங்க, உங்க நாட்டு பொண்ணுங்களுக்கு போட்டுப்பாங்க. அதுக்கு நான் வேணாம் சொல்லிட்டேன்.
1: சூப்பர்மா.
2: எங்க வீட்டுக்காரும் வீட்டுக்கு போர் போட சொன்னாங்க. ஐயா, போர்ல போட மாட்டேன், நான் பூமி எல்லாம் ஓட்ட பண்ண மாட்டேன். அதாவது அப்படி அப்படி இருக்கட்டும், அது ஏன் போர் போடணும்? கிணறுதான் இருக்குல்ல, அதுவே நம்மள வாழ வைக்கும்னு சொல்லிட்டாப்ல.
1: சூப்பர்மா, சூப்பர்.
2: அவர் காந்தி காலத்து ஆளா இருக்காரு, என்ன பண்றது? சரி, அப்படியே வாழ்ந்துட்டு போறோம்மா.
1: நல்லதுமா, நல்லது.
2: ரெண்டு பேரும் ஒத்து வச்சுதான் போனோம்மா. 52 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. நீங்களா பேசிதானே வாங்கிக்கலாம்.
1: கண்டிப்பா
2: தனிக்கு கேக்குறோமா உங்க நிகழ்ச்சி எல்லாமே.
1: ஆனாலும் வந்து இவ்வளவு நோ சொல்றதுக்கு இவ்வளவு தயங்காம வந்து சொல்றீங்கிறத கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றிமா, நன்றி.
2: நிறைய விஷயங்களை அப்படியே சொல்லிட்டு வரோம். நன்றிமா,
1: நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஓகே, ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு காரியத்துக்கு நோ சொன்னதுனால அவங்களுடைய ஐடென்டிட்டி, அதாவது அடையாளத்தை வந்து மாற்றாமல் அப்படியே வச்சுருக்காங்க. அதுலேயும் நம்மளுக்கு முந்தின காலர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க, நான் வந்து என்னுடைய இயற்கையை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக சில காரியங்களுக்கு நோ சொல்லியிருக்கேன், அதனால் நான் வந்து பொருட்களை வந்து மறுசுழற்சி பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஆக்சுவலாக அது ரொம்ப உண்மை. நம்மளும் நிறைய இடத்துல வந்து கன்வீனியன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து யூஸ் அண்ட் த்ரோ திங்ஸை வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம். அதை வந்து கொஞ்சம் குறைச்சி நோ ஃபார் பிளாஸ்டிக் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக இயற்கையை வந்து பாதுகாக்க முடியும், மாசுபடுத்தாமல் வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? மாமன்னன் திரைப்படத்திலிருந்து கொடி பறக்கிற காலம் வந்தாச்சு அப்படிங்கிற சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு ஏஆர் ரகுமானுடைய இசையில, யுக பாரதியோடைய வரிகளில். ஸோ பெண்களுக்கே உரிய நிகழ்ச்சி அப்படிங்கிறனால ஸோ பெண்களுக்காகவே வந்து எக்ஸ்க்ளூசிவா சாங்ஸ் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில தான் இந்த பாடல் அடுத்ததாக வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே சமதோல.

0: என்னுடைய பிள்ளைகள் வெளியூர்ல இருக்காங்க, வந்தாச்சுன்னா எங்கயாவது கூப்பிடுவாங்க வெளியே, நான் சொல்லிடுறோம் நோ சொல்லிடுறோம். ஏன்னா நாங்க பார்த்தாச்சு, நாங்க எல்லா இடமும் பார்த்தாச்சு, நீங்க சிறப்பா நல்ல மாதிரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். எனக்கு பிடிக்காத இதா இருந்தாலுமே நான் வந்து அது வந்து சம்மதிக்க மாட்டேன், நோ சொல்லிடுறேன்.
1: உங்களுக்கு பிடிக்கலன்னா சம்மதிக்க மாட்டீங்க.
0: என்னுடைய பாதையில நான் பயணித்துக்கிட்டே இருக்கேன், அந்த பயணத்தை வந்து தடுக்க வேண்டாம். யார் தடுத்தாலுமே நான் நோ சொல்லுறேன், எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல, மனசுக்கு பிடிக்கலன்னு காரியமா இருந்தாலும் சரி நோன்னு சொல்லிடுறேன். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பவும் எனக்கு ஒரு பழக்கம், நைட்டு படுக்கும் போது நல்லா வாய்க்குலாம் சுத்தமா வாயை கொப்பளிச்சுதான் படுப்பேன். அப்படி கொப்பளிச்ச பிறகு ஏதாவது சாப்பிடறதா அது என்னன்னாலும் சரி நோ சொல்லிடுவேன். பல்லு வாயை கொப்பளிச்சுட்டேன், அது என்ன பண்ணதுன்னு சாப்பிடவே பண்ணாது. எங்க வீட்டுல எல்லாத்துக்கும் சாப்பிட மாட்டாங்க. அது இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே அது ஆயிட்டு, வாயை கொப்பளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சிட்டு பாத்தோம் எல்லாம் போயிட்டு வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன பழம் பழகம் என்ன அது எதா எந்த பட்டமா இருந்தது, காலையில பாத்துக்கலாம் இருந்தா காலையில சாப்பிடுறேன், இல்லாட்டா நோ இன்னும் போய் வாயை கொப்பளிச்சுட்டு வாயை

0: நிரகம் பிடிச்சிருக்கான். அதனால அதுக்கு வந்து நோ சொல்லிடுவோம். எப்போ நானுமே என் பிள்ளைகிட்ட அதான் சொல்லுவேன், என்னுடைய பாதையில நான் பயணிக்கிறேன், வேற இதுல நீங்க யாரு தடுத்தாலும் அதை வந்து ரோதான் சொல்லுவேன், உங்க பாதையில நீங்க பயணிங்க.
1: பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு லேடியா இருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷமா கேக்குறதுக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நன்றிமா. என்னுடைய பாதையில எனக்கு எதிராக வந்து யார் வந்தாலும் நான் நோ சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ நேர்களே, நீங்களும் உங்களோட லைஃப்ல சில இடத்துல நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லாம விட்டீங்கன்னா அது உங்களுக்கு நிறைய காஸ்ட் ஆகும், ஐயோ சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சில நேரம் தோணும். ஸோ அதனால நெக்ஸ்ட் டைம் உங்களுக்குன்னு உரிய கட்டுக்கோப்பா நீங்க வச்சிருப்பீங்க. இல்ல இன்னைக்கு அவங்க சொன்னாங்க இல்லையா, நைட் நான் வந்துட்டு பல்லு விளக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் வச்சுக்கோங்க. அதுக்கு எதிராக யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா இட்ஸ் ஓகே, அவங்க கிட்ட நோ சொல்றதுல தப்பே கிடையாது. ஓகே, ஸோ அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கடாரம் கொண்டான் திரைப்படத்துல இருந்து தீசுடர் குனியுமா அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. விவேகாவுடைய வரிகள்ல, ஜிப்ரனுடைய இசையில, சியான் விக்ரமுடைய குரல்ல கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 இங்கெல்லாமே சமதூலு.

சோம்பலுக்கு நோவே, அட சேசே முயற்சிக்கு ஜே ஜே, அட சேசே பயத்துக்கு நோவே. தீசுடர் குனியுமா அப்படிங்கிற பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 12:47. ஸோ இந்த பாடலையும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வரிகள் இருந்திருக்கும். பயத்துக்கு நோ சொல்லுங்க, சோர்வுக்கு நோ சொல்லுங்க அப்படின்னு சில நேரங்களில் நம்மளும் வந்து நோ சொல்ல கற்றுக்கணும். இதை பற்றி தான் இன்றைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் நோ சொல்ல நீங்கள் கற்றுக்கிட்ட தருணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ இந்த பாடலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கோஇன்சிடென்ஸ். இதுலேயும் எதுக்கெல்லாம் நம்ம நோ சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. ரொம்ப அழகாகவே இந்த பாடலை நம்ம கேட்டிருந்திருப்போம். இன்னும் அழகான வரிகள் அந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்கோம். நம்மளுடைய முயற்சிகள் தான் வந்து அதோடைய ரிசல்ட்டை வந்து கொடுக்க போகுது. எந்த எக்ஸ்கியூஸும் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வையகம் நின்று கேட்காது, வெற்றி தான் பேசுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாழ்வில் நோக்கம் கொண்டவன் தாகம் தணியுமா அப்படின்னு சொல்லி ஸோ ரொம்ப அழகிய ஒரு பாடலை நம்ம கேட்டு முடித்தோம். அதோடைய வரிகளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. எப்படி நம்ம நோ சொல்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வெற்றி பாதையில் நம்மளை முன்னேறி போகிறதுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நீங்கள் உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு இடத்துல அந்த மாதிரி நோ சொல்ல கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத ஏன் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986000038 அல்லது 2952055544 இந்த எண்ணுக்கு இணைப்பயனாக 044 அப்படிங்கிற எண்ணையும் சேர்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நேர்களே நீங்கள் என் கூட வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதே நேரத்தில் உங்களுக்காக சூப்பர் டூப்பரான இன்னொரு ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. அயலான் திரைப்படத்திலிருந்து வேற லெவல் சகோ அப்படிங்கிற ஒரு பாடல் தான். விவேக்குடைய வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மான் இசையில அவருடைய குரல்ல கேட்டு இணைந்திருங்கள். இதில் 101.4 இயலாமை சமதோலர்.

அழகான காலை பொழுதுல புத்தம் புதும் காலை மதிய நேரத்திலும்

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: ஹாய் ஸ்நேகிதியே,

ஹாய் ஸ்நேகிதியே, நேரம் இப்போ 12:54 ஆயாச்சு. ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா ஒரு முக்கியமான டாபிக் வந்து நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணீங்க, என் கூட ஷேர் பண்ணீங்க. எப்படி நீங்க வந்து நோ சொல்ல கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத வந்து சொன்னீங்க. நம்ம லைஃப்ல முக்கியமான ஒரு விஷயங்க அது. லைஃப்ல சில காரியத்துக்கு நம்ம நோ சொல்லல அப்படின்னா, நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணோம் மத்தவங்களுக்காக அப்படின்னா, நாம எந்த இலக்கை நோக்கி போகிறோமோ அந்த இலக்கை வந்து அடைய முடியாத அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லாத்துக்குமே நோ சொல்லணும்னு இல்லைங்க, உங்களுடைய டிசிப்ளின்டு ரொட்டீன் ஒன்று வச்சுருக்கீங்க, நீங்கள் இதை பண்ணணும் இதை தான் பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்கீங்க. ஆனால் அதுக்கு மாறாக ஒருத்தங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அந்த இடத்துல நோ சொல்கிறதுங்கிறது தப்பே இல்லை. உங்களுக்கான காரியங்களில் உங்களுடைய அடையாளத்துக்காக ஐடென்டிட்டிக்காக நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறது என்றைக்குமே தப்பு கிடையாது அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு மீண்டுமா மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களாரையும் சந்திக்க போகிறேன். 2 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் உங்களாரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜோனால். நேர்களே, நிறைவு பாடலாக கனா திரைப்படத்திலிருந்து சவால் அப்படிங்கிற பாடல் தான் திபு நினன் தாமஸோடைய குரலில் அவரோட வரி இசையில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டீங்கன்னு இது ரெயின்போ பண்பலை 101.4 எல்லாமே சமதோலு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:01 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது. நான் உங்கள் ஆர்ஜே மோகன் ராஜ்பழனி. இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். முதல் பாடலை நாம் கேட்க போகிறது சீர்காழி கோவிந்தராஜன் குரலில், வாலையின் வரிகளில் வி குமாரின் இசையில் வந்துகிட்டே இருக்குது. எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 1:04 ஆயிற்று. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைக்கான நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக கேட்க போகிறது. ஏ.எல். ராகவன், டி.எம். சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே.வி. மகாதேவன் இசையில். அன்று கண்ட முகம் திரைப்படத்திலிருந்து.

0: கருணை வருவாட. கைக்கு கையா தண்டை போட தைரியம் உங்கோடா.
1: ஏண்டாடே
0: ஏண்டாடே
1: ஏண்டாடே
0: டே டே.

0: பாசம் என்ன, அடுத்தவன் தொல்லை கேட்டு கட்டவன் ஆயிரம் பேர் உண்டு.
1: ஏண்டாடு
0: ஏண்டாடு
1: ஏண்டாடு
0: வாடா.

0: நேரம் 1:07 ஆயிட்ருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க போகிற இனிமையான இதமான பாடல் எல்ஆர் ஈஸ்வரி அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில், பணமா பாசமா திரைப்படத்திலிருந்து.
1: யாலந்த பயா யாலந்த பயா யாலந்த பயா யா.

நேரம் 1:11 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாம் கேட்டு ரசிக்க போகிற பாடல் டிஎம் சவுந்தரராஜன் குரலில் வி குமாரின் இசையில் வந்துட்டு இருக்கு. பொம்மலாட்டம் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 1:15 ஆயிற்று. ரெயின்போ 101.4 அடுத்ததா நம்ம திரைக்காலத்தில் கேட்க போகிற பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில், வாலியின் வரிகளில், எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் இசையில், சக்கரம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

0: நேரம் 1:20 ஆயிற்று. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வந்துட்டே இருக்கு. எங்க ஊர் ராஜா திரைப்படத்திலிருந்து.
1: யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க.

0: போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க.
1: இனிய பாடல்களை நாம் கேட்டுட்ருக்குறோம். நேரம் இப்போ 1:23 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் டிஎம் சவுந்தரராஜன் குரலில், வாலியின் வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் வந்துட்டே இருக்குது. கல்லும் கனியாகும் திரைப்படத்திலிருந்து.

அருளும் அலைமகள் பொருளும் நிறைந்தே பெற வேண்டும். அறிவுடன் திகழும் திருமகன் புகழும் கடல்

0: இருக்கு.
1: அப்பவே துப்பட்டாவ கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
2: she is a fantasy, shanana, oh, oh.
0: துப்பட்டாவ தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவ ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

நேரம் 1:30 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பி சுஷீலா அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், லக்ஷ்மி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 1:40 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 இனிய இதமான பாடல்களை நாம திரைக்கானத்தில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததாக கேட்க போகிற பாடல் டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷீலா அவங்களுடைய குரலில், ரோஷனர பேகம் அவங்களுடைய வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் வந்துட்டே இருக்கு. குடியிருந்த கோயில் திரைப்படத்திலிருந்து

நேரம் 1:43 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் எஸ்பி பொன்னுசாமி பி சுஷீலா அவங்களுடைய குரலில், டி கே ராமமூர்த்தி இசையில், 3 எழுத்து திரைப்படத்தில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு ரசிக்கலாம்.

திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எல்ஆர் ஈஸ்வரி அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். நீயும் நானும் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம்மதூள்.

நேரம் ஒரு மணி 51 நிமிடம் ஆயிட்டிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பி சுஷீலா குரலில், வலையின் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில், ஒளி விளக்கு திரைப்படத்திலிருந்து.

இதமான பாடல்களை நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறோம். திரைக்கானம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலை நம்ம கேட்க போகிறது பி சுஷீலா அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், கோவர்தனம் அவருடைய இசையில் பூவும் பொட்டும் திரைப்படத்திலேருந்து கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம்மதோடு. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி.

எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

ஹலோ, வணக்கம் நேயர்களே. நேரம் இப்போ 2:01 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ் வித் மீ ஆர்ஜே ஜோனால். எஸ் நேயர்களே, அடுத்த 1:30 என் கூட வந்து இனிமையான பழைய பாடல்களை கேட்டு ரசிக்க போறீங்க. இதமாய் இசையாய் இந்த வரிசையில முதலாவதாக உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும் பாடல் தாலாட்டு பாடவா திரைப்படத்துல இருந்துதான் வந்துகிட்டே இருக்கு. அருண்மொழி மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல், கங்கை அமரனுடைய வரிகள்ல இளையராஜாவுடைய இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கெல்லாமே சமதோல.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப

0: பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள்

0: வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: நாலு இங்கு எல்லாமே சமதோலு.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ரெயின்போ மெலடிஸ். இதமாய் இசையாய்

வெல்கம் பேக் டு ரெயின்போ மெலடிஸ். நேரம் இப்போ 2:10 ஆயாச்சு. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இதமாய் இசையாய் பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். ஸோ அடுத்ததாக இந்த வரிசையில் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும் பாடல், உன்னை சொல்லி குற்றமில்லை திரைப்படத்திலிருந்து சொர்க்கத்தின் வாசற்படி என்கின்ற பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. கேஜே யேசுதாஸ் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல், வாலியோடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 எல்லாமே சமதோல.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தூள்.

0: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.

இப்போது செல்லக்கிளியே திரைப்படத்தில் இருந்து சித்ராவுடைய குரலில், காளிதாசனுடைய வரிகளில், தேவாவுடைய இசையில் பாடலை கீட்டு முடித்த நேரம் 2:20. நேர்களை, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ் வித் மீ ஆர்ஜே ஜோனால். இதமாய் இசையாய் பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். மதிய வேலையில் இந்த பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கிற சுகமே தனிங்க. அதாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படா ஒரு குட்டி ரெஸ்ட் ஒன்று எடுப்போம், நாப் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி இதமாக இசையாய் பாடல்கள்லாம் கேட்கும்போது ரொம்பவே மெலோவாக இருக்கும். அந்த ஃபீலில் தான் உங்களாரையும் நான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த வரிசையில் அடுத்ததாக உங்களுக்காக வந்துருந்துருக்கும் பாடல் வைகாசி பிறந்தாச்சு அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து தான் வந்துக்கிட்டே இருக்குது. மனு மற்றும் சித்ராயின் இந்த பாடிய பாடல் காளிதாசனுடைய வரிகளில், தேவாவுடைய இசையில். கேட்டு நிந்திரங்கள் எதிரே பண்பலை 101.4 எல்லாமே சமதுல.

பேக் டு ரெயின்போ மெலடிஸ். நேயர்களே, சூப்பர் டூப்பரான இனிமையான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். இந்த நேரத்துலையும் நம்ம வந்து ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வர வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிறைவு பாடலாக 10 பாட்டு திரைப்படத்திலிருந்து இளையராஜா மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. கங்கை அமரனுடைய வரிகளில், இளையராஜாவுடைய இசையில. மீண்டும் அவங்கள அறியும் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜோனால்.

0: धर्म या क्षेत्र के लोग प्रवेश ले सकते हैं। इसके अलावा देश के विभिन्न भागों में श्री अरविंद के शैक्षिक दर्शन के प्रचार प्रसार के लिए संस्थाएं कार्य कर रही हैं, परंतु अभी भी काफी कुछ करना शेष है। शैक्षिक दर्शन के आधार पर संस्थाएं काम कर रही हैं। वास्तव में श्री अरविंद के सिद्धांतों के वास्तविक प्रचार प्रसार के लिए अभी काफी कुछ करना शेष है। उधर शोध छात्र राम कृपाल ने श्री अरविंद के बारे में पौंडेचेरी से सारी जानकारियां जुटाने के बाद लौटने की तैयारी की और वहां से एक संकल्प के साथ चल पड़ा।
1: इस कार्यक्रम के बाद अब हमारा आज का समय यहीं पर समाप्त होता है। तो उमंग की तकनीकी टीम यानी जगबंधु, चेतना, अर्षद, कुसुमलता और वीरेंद्र के साथ मुझे यानी विमलेश को आज्ञा दीजिए। नमस्कार।
2: उमंग, उमंग, उमंग, उमंग।
3: நேரம் 3 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பயணியர் வாகனங்களின் விற்பனை கடந்த மாதம் 439,000 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமர் பதவியை ஏற்ற பிறகு திரு நரேந்திர மோடி இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஊரகப் பகுதிகளின் துப்புரவு சேவைகளை கண்காணிப்பதற்கான டிஜிட்டல் முறையை மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் அறிமுகம் செய்தார். விளையாட்டு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1,25,00,000 வீடுகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டு 1,00,00,000 வீடுகளுக்கான கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் சற்று முன் நிறைவடைந்தது. மின் கணக்கீடு முறையாக செய்யப்படாமல் கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாக திமுக குறை கூறியுள்ளது. மின்வெட்டு தொடர்பாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தவறான தகவல்களை அளிப்பதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. பயிர்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திராவிட கட்சிகளுக்கு மாற்று தமிழக அல்ல என்றும் இடதுசாரிகளே உண்மையான மாற்று என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாஹத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் சர்மா 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சமர்கண்டில் நடைபெறவுள்ள செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் வித் மீ ஆர்ஜே ஜோனால். மற்றும் இன்னைக்கு நம்ம கூட யார் டாக்டராக இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு இன்டர்வென்ஷனல் கார்டியோலஜி டேயை முன்னிட்டு நம்ம கூட கார்டியோலஜிஸ்டான டாக்டர் ஆர் சிவகுமார் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் டாக்டர். இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நேருக்கிலே நம்ம கார்டியோலஜிஸ்ட் டாக்டர் சிவகுமார் இருக்காங்க. நீங்கள் டாக்டர் கூட பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய கேள்விகள் கார்டியோலஜி ரிலேட்டடாக, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடாக உங்களுடைய கேள்விகள் இருக்குமானால், நீங்கள் ஃபோன் எடுத்து டயல் பண்ண வேண்டிய நம்பர் 298-6-00-38 அல்லது 298-5-2-0-55-4. இந்த எண்களுக்கு இணைப்பு எண்ணாக 044 அப்படிங்கிற எண்ணை வந்து நீங்கள் சேர்த்து டயல் பண்ணலாம். ஸோ டாக்டர், இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாலஜி டேவை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இப்போ ரீசண்டாக கார்டியாலஜி ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லும்போதே ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயமா, அதுவும் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரீசண்டாகவே நிறைய ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம கேள்விப்படுறோம். எதனால் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் டாக்டர்?
1: ஸோ ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப காமனாக வந்து இப்போ சீங், எதனால வந்து கம்பேர்ட் டு வெஸ்டர்ன் பாப்புலேஷன் வந்து 1 decade ஏர்லியாகவே வந்து ஹார்ட் அட்டாக் வருது. அது எதனாலனா நம்ம வந்து ரிஸ்பேக்டர்லாம் வந்து பேஷண்ட்ஸ் இக்னோர் பண்ணுறாங்க. காமன் ரிஸ்பேக்ட் பார்த்தா டயபிட்டிஸ், பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர், அதுக்கப்புறம் ஒபிசிட்டி, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, அதாவது வந்து ஒரே இடத்துல வேலை செய்யாமல் அப்படியே ஃபியூ ஹவர்ஸ் அப்படியே இருக்கிறது, அப்புறம் ஸ்மோக்கிங், அப்புறம் ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் வந்து காமன் ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறது, அதே மாதிரி வந்து பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணாமல் மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்காமல் இருக்கிறது, நைட் ஒழுங்காக கரெக்டாக டைமுக்கு தூங்காமல் இருக்கிறது, கம்மியான நேரத்துக்கு தூங்குறது, இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஹார்ட் அட்டாக் வருது. அதுவும் இது மட்டும் இல்லாமல் ஜெனட்டிக்காகவும் வந்து இது ஒரு ரீசனு. இதெல்லாம் வந்து மற்ற வெஸ்டர்ன் பாப்புலேஷன் லைக் யூரோப், யூஎஸோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு சீக்கிரம் வந்துடுது. அதுவும் ஜென்ரலாக வந்து யங் பீப்புள் லைக் அரவுண்டு 30-40 வயசுலேயே வந்து ஹார்ட் அட்டாக் வரும். முன்னாடிலாம் வந்து 60 வயசு மேலே வருது, இப்போ வந்து 30-40 வயசுலேயே வருது. ஸோ வந்து இதுக்கு அவேர்னஸ் வந்து நம்ம நிறையா தெரியணும். ஹார்ட் அட்டாக் வந்து ஏன் வருது, அதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வந்து ஹார்ட் அட்டாக் வரதை வந்து தவிர்க்கலாம்.
0: கண்டிப்பாக டாக்டர். டாக்டர், அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா நிறைய ரீசன்ஸ் இருக்குல்ல ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ இந்த ரீசெண்டாக இருக்கக்கூடிய இந்த செடென்டரி லைஃப் ஸ்டைல் வந்து அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்றீங்களா?
1: கண்டிப்பாக. இப்போ வந்து ஆஃபீஸ் ஜாப் இப்போ வந்து ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க, 3-6 hours வந்து அப்படியே மூவ் பண்ணாமல் உட்காந்துருக்காங்க, அது ஒரு காமன் ரீசனு. நம்ம எப்பப்போல்லாம் வந்து டைம் கிடைக்கிறதோ முடிஞ்சளவு வந்து நம்ம டேபிள்லேருந்து எழுந்திரிச்சு நடக்கணும், அப்பப்போ ஒரு அட்லீஸ்ட்டு எவ்ரி ஹவர் நடக்கணும், பக்கத்தில் முடிஞ்சளவு வந்து வாக் பண்ணணும். ஸ்டெப்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஃப்ளோர் போகிறது வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஷார்ட் டிஸ்டன்ஸ்லாம் வந்து முடிஞ்சளவு நம்ம வந்து நடக்கணும், இல்லாட்டி அட்லீ சைக்கிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
0: ஓகே டாக்டர். டாக்டர், ஹார்ட் ஹெல்த்தை வந்து நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஹார்ட் ஹெல்த்துக்கு முக்கியமாக நம்ம என்னென்ன எப்படி எப்படிலாம் வந்து நம்ம ஹெல்த்து ஹார்ட் ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கலாம்?
1: இதெல்லாம் வந்து ஒரு நாளில் வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து சரி பண்ண முடியாது. வி ஹாவ் டு சி எஸ் எ லாங் கோல். சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள், மெயினாக வந்து சாப்பாடு, அவங்க சாப்பிட்ற குழந்தைங்க சாப்பிட்றதே வந்து ஃபஸ்ட்டு வந்து நிறையா கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணி பழம் காய்கறி நிறையா கொடுக்கணும். அதே மாதிரி வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா வந்து ஒரு 30-30 minutes அட்லீஸ்ட் 30 minutes வந்து நடக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒபிசிட்டி வந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சேச்சுரேட்டட் ஃபேட், அது வந்து உணவு பழக்கங்களை வந்து கம்மி பண்ணிக்கணும். அப்புறம் ப்ரோசஸ்ட் ஃபுட்டு, ஹை சால்ட் ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டன்ட் ஃபுட், இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஃப்ரைட் ஐட்டம் அவாய்ட் பண்ணணும். ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட், திருப்பி நம்ம ஊரில் எப்படின்னா வந்து திருப்பி அதே ஆயில் வந்து ரிப்பீட்டடாக வந்து குக் பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். இதை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வந்து பேட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகும், இதனால் வந்து ஹார்ட் அட்டாக், ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரணம். நம்ம சின்ன வயசுலேயே வந்து ஹேபிட்ஸ் டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து யங் இண்டிவிஜுவல், இதே வந்து ஓல்டு இண்டிவிஜுவல் லைக் 50-60 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்னு பார்க்கணும். டயபிட்டிஸ் இருந்ததுன்னா சுகர் வந்து அவங்களோட நம்பர்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். சுகர் இருக்குன்னா சுகர் HbA1c வந்து சமன் கீழே கண்ட்ரோலாக வச்சிருக்கணும். பிளட் ப்ரெஷர், அவங்களோட பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அவங்களோட பிளட் ப்ரெஷர் எப்பயுமே வந்து ஒரு 130-80 இருக்கணும். பிளட் ப்ரெஷர் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து அவங்களே வந்து வீட்டில் மானிட்டர் பண்ணணும், ஒரு 1-2 days ப்ரிஃபரபிளி சாட்டர்டே சண்டே மானிட்டர் பண்ணணும். அப்புறம் வந்து ஸ்மோக் பண்ணுறது வந்து முடிஞ்சளவு வந்து அவாய்ட் பண்ணணும். ஆல்கஹால் கன்சப்ஷன் முடிஞ்சளவு வந்து

0: கம்மி பண்ணிக்கணும் இல்லாட்டி எடுக்காமல் இருக்கணும். ஒபிசிட்டியை வந்து அவாய்ட் பண்ண, அவங்களோட வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு வந்து செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க பாடி மாஸ் இண்டெக்ஸ் நார்மலாக 25 கீழே இருக்கணும், அதுவும் வந்து முடிஞ்சளவு வந்து மெயின்டைன் பண்ணணும், 25 கம்மியாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் செடென்டரி ஆக்டிவிட்டியை வந்து முடிஞ்சளவு வந்து அவாய்ட் பண்ணணும். வீக்லி 5 days அட்லீஸ்ட் ஒரு 30 minutes வந்து வாக்கிங் வாக் பண்ணணும். இதெல்லாம் கண்ட்ரோலாக இருந்ததுன்னா நம்ம வந்து ஹார்ட் டிசீஸை வந்து நம்ம தடுக்கலாம்.
1: ஓகே, தேங்க்யூ டாக்டர். அடுத்த ஒரு நேயர் லைனில் இருக்காங்க, பேசிடலாமா டாக்டர்? வணக்கம், ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்டாடியிலிருந்து பேசுகிறேன் மேம். எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. இருதயம் தொடர்பான பிரச்சனைகள் வரும்போது ஹார்ட்ல அடிப்பு இருந்ததுன்னா ஆன்ஜியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுவாங்க,

0: அடைப்பு இருந்ததுன்னா ஆன்ஜியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுவாங்க. சிலர் சொல்றாங்க ஹார்ட்ல வால்வ்ல இருக்கக்கூடியத மருந்துல கூட கரைக்கலாம், ஹார்ட் ஆபரேஷன் வேணான்னு. எந்த ஃபேக்டரை வச்சு இவங்களுக்கு மருந்து ஓகேவா அல்லது ஆபரேஷனான டாக்டர்ஸ் டிசைட் பண்றாங்க, அது ஒண்ணு. ரெண்டாவது, போஸ்டா அவங்களுக்கு ஆபரேஷன் செய்து முடிச்ச உடனே அவங்களுக்குரிய அந்த எக்ஸசைஸ் அப்படிங்கறது எவ்வளவு நாட்கள் கழிச்சு பண்ணணும். இளையோருக்கு இப்ப காமனா 40-35 வயசுக்கு இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி எல்லாம வருது. அவங்க வந்து ரன்னிங், ஜாகிங் அது மாதிரியான ஸ்ட்ரென்னஸ் ஒர்க் அவுட்டை தங்களுடைய வாழ்நாள் முழுக்க தவிர்த்துக்கிடணுமா? இளைய பேஷண்ட்ஸ்க்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்றவங்க தவிர்க்கிடணுமா? அதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
1: நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து, அதாவது வந்து இப்ப ஒரு சில பேருக்கு வந்து அடப்பு வந்து இப்ப 5 கிராம் பண்றாங்க, அடப்பு வந்து 70% கம்மியா தான் இருக்கு. ஸோ அது மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ஜென்ரலா வந்து மெடிசன்ஸ் கொடுத்தே வந்து அந்த பிளாக்கேஜை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே 70% மேலே இருக்குது, ஆட்டில் ரத்தக்குள்ளே 3 ரத்தக்குள்ளை அதில் வந்து பிளாக்கேஜ் 70% மேலே இருக்குது, 1 ரத்தக்குள்ளே இல்லாட்டி 2 ரத்தக்குள்ளே அடப்பு இருக்குது, மெடிசன்ஸ் கொடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா வந்து மெடிசன்ஸே போதும்னு முடிவு பண்ணுவாங்க. சப்போஸ் 70% மேலே பிளாக் இருக்குது, அடப்பு வந்து சிம்டம்ஸ் அதிகமாக இருக்குது, ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்குது, அவங்க லைஃப் ஸ்டைலே அஃபெக்ட் ஆகுதுன்னா வந்து அதுக்கு வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதே பிளாக்கேஜ் வந்து 70% மேலே இருக்குது, 3 ரத்தக்குள்ளையிலும் அடப்பு இருக்குது, இல்லாட்டி மெயினான ரத்தக்குள்ளையிலே வந்து பிளாக்கேஜ் 50% மேலே இருக்குது அப்படின்னா வந்து சர்ஜரி ஒரு ஆப்ஷன், ஆர் ஆஞ்சியோபிளாஸ்டியும் ஒரு ஆப்ஷன். 1 ரத்தக்குள்ளே இல்லாட்டி 2 ரத்தக்குள்ளே 2 ரத்தக்குள்ளே அடப்பு இருக்கும்போது ஆஞ்சியோபிளாஸ்டி ஒரு ஆப்ஷனாக இருக்கும். உங்களோட ரெண்டாவது கேள்விக்கு பதில் வந்து அவங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷன் பொறுத்து இருக்குது. இப்போ ஆஞ்சியோபிளாஸ்டி இல்லாட்டி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வந்து ஒரு 1 வீக், ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஒரு 3வது நாளே நடக்க வச்சுருவாங்க, ஹாஸ்பிட்டல்லையும் நடக்க வச்சுருவாங்க. அவங்க வீட்டுக்குள்ளேயே நடக்கலாம், உட்காரலாம், எந்திரிக்கலாம், நிற்கலாம், எல்லாமே பண்ணலாம். அதேமாதிரி அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து ஒரு 1 வீக் கழிச்சு நடக்க ஆரம்பிக்கலாம் ஆப்ரேஷன் பண்ணவங்க. இதே ஆஞ்சியோபிளாஸ்டிக் பண்ணவங்க வந்து ஒரு டெய்லி ஒரு 5-10 மினிட்ஸே நடக்கலாம், வித்இன் தி ஹவுஸ் அரௌண்ட் தி கேம்பஸ் ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருந்ததுன்னா ஆக்டிவிட்டீஸ் கூட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ப்ரிஃபரபிளி வந்து 2-வீலர் 4-வீலர் வந்து ஒரு 2-4 வீக்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. இதே பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்க வந்து ஒரு 3 மந்த்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. ஃப்ளைட்லாம் வந்து ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க.
2: ஓகே டாக்டர், ரெண்டு க்வெஸ்சன்ஸுமே ரொம்ப கிளியராக எங்களுக்காக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க டாக்டர். ஸோ உங்களை மீட் பண்ண வரக்கூடிய முக்கியமான பேஷண்ட்ஸ், அதாவது ஹார்ட் ப்ராப்ளம்னு வரக்கூடிய பேஷண்ட்ஸில் ரொம்ப அதிகமான காமன் ப்ராப்ளம்னா என்னது டாக்டர்?
1: அதான் வந்து அடிக்கடி பேஷண்ட் ஜென்ரலாக வந்து டிஸ்கம்ஃபர்ட் வருவாங்க, நெஞ்சு வலின்னு வருவாங்க. ஆனால் செக் பண்ணி பார்த்தா அவங்க பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். காரணம் வந்து அவங்க பிளட் ப்ரெஷருக்கு டேப்லெட் கொடுத்துருப்போம், டேப்லெட் ஓரளவு ரெகுலராக போடுவாங்க. அதுக்கப்புறம் அட் 1 பாயிண்ட் ஆஃப் டைம் மற்றவங்க இந்த அட்வைஸ் கொடுத்தாங்க, அந்த அட்வைஸ் கொடுத்தாங்க வந்து டேப்லெட்டை விட்டுருவாங்க, இல்லாட்டி வந்து டாக்டர் வந்து பார்க்கணும்னு சொல்லி டேப்லெட் விடுவாங்க, இல்லாட்டி நான் நல்லா இருக்கேன் எதனால மாத்திரை போடணும் அது அப்படியும் டேப்லெட் விடுவாங்க. ஸோ வேறு ஏதாவது வந்து ட்ரக் அடிக்ஷன், ஆல்கோல் அது மாதிரி ஏதாவது இருக்கும், அப்போ இருக்கும்போது டேப்லெட் விடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ரீசன் வந்து, அதனால் பிளட் ப்ரெஷர் அன்கண்ட்ரோலாக இருக்கும், அதனால செஸ்ட் பெயின் வரும், செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் வரலாம். ஸோ இதுதான் காமன் ரீசன் என்னோட ஓப்பில் பார்க்கறது.
2: ஓகே டாக்டர். ஸோ டாக்டர், ஒருவேளை இப்போ ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா அதுக்குரிய சிம்டம்ஸ் என்னலாம் டாக்டர், என்னென்ன சிம்டம்ஸ் அண்ட் அந்த மொமெண்ட்ல என்னென்ன பண்ணலாம்?
1: ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் வந்து லைட்டாகவும் இருக்கலாம், சிம்டம்ஸ் வந்து அதிகமாகவும் இருக்கலாம். லைட்டான சிம்டம்ஸ்னா லைட் டிஸ்கம்ஃபர்ட் சென்டர் ஆஃப் த செஸ்ட்ல இருக்கலாம், லெஃப்ட் சைட் ஆஃப் த செஸ்ட்ல இருக்கலாம், ரைட் சைட் ஆஃப் த செஸ்ட்ல இருக்கலாம், இல்லாட்டி ஜாலாக இருக்கலாம், நாசியாக வாமிட்டிங் இருக்கலாம், ஸ்வெட்டிங் மட்டும் இருக்கலாம், கிடினஸ் மட்டும் இருக்கலாம், அப்புறம் அப்டோமினல் பெயின் மட்டும் இருக்கலாம், இல்லாட்டி இதெல்லாம் சேர்ந்து வரலாம், ப்ரீதிங் ப்ராப்ளம் மட்டும் இருக்கலாம், இந்த தொந்தரவுகள்லாம் இருக்கலாம். ஹெவியான சிம்டம்ஸ்னா ஹெவி டிஸ்கம்ஃபர்ட்டு, ப்ரீதிங் ப்ராப்ளம், ஸ்வெட்டிங் இதெல்லாம் சேர்ந்து வரலாம், செராமையும் வரலாம். ஸோ இம்மிடியேட்டாக நம்ம என்ன பண்ணோன்னா வந்து ஹாஸ்பிட்டல் தான் போனோம், பார்த்துட்டு இசிஜியும் பிளட் டெஸ்ட் ட்ரா பண்ணினு சொல்லுவாங்க, அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும். இது பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் ஹார்ட் அட்டாக்கா இல்லையான்னு.
2: ஓகே டாக்டர், அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம். மதியம் வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம். ஹாப்பி ஹார்ட் அலர்ஜி சார்.
1: தேங்க்யூ
3: சார். ரெண்டு கேள்வி சார். இப்போ நிறைய பேருக்கு நெஞ்சு எரிச்சல்னு வருது, அவங்க வந்து கேஸ்ட்ரிக் நடிச்சுட்டு இருப்பாங்க.
1: ஓகே,
3: பட் அது வந்து கொஞ்சம் அக்ரவேட் ஆகி அது நீங்க சொல்ற சிம்டம்லாம் அது ஸ்வெட்டிங் ஆறுது, கிடினஸ் வருது, கொஞ்சம் இம்பேலன்ஸா இருக்கிறது, அதெல்லாம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. பட் இது வந்து அதுவா இருக்குமா, வர்றதுக்கு வாய்ப்பு உண்டா? நெஞ்சரிசல் கொஞ்சம் இன்டெரிசன் கொஞ்சம் தொண்டையிலேருந்து கீழே அந்த மேல அப்டமன் மேல வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி சென்சேஷன் ஒரு மாதிரி ஃபீலிங். ஒண்ணு, ஆஞ்சியோ பிளாஸ்ட் பண்ணிட்டு நிறைய பேர் ஓபன் ஹார்ட் பண்றாங்க, அது ஏன் சார்? இது நீங்க சொல்லுங்க. நான்
1: நெஞ்சு எரிச்சல் வந்து இட் மே பி சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். அதாவது நெஞ்சு எரிச்சல்னா ஹார்ட் ப்ராப்ளம் மட்டும் இருக்கணும் அவசியம் இல்லை, கேஸ்ட்ரைட்டிஸ் மட்டும் இருக்கணும்.

0: இருக்கணும் அவசியம் கிடையாது. வேறு எதாவது ப்ராப்ளம் கூட இருக்கலாம். பேங்க்ரியாஸ் அஃபெக்ட் ஆனாலும் இது மாதிரி ப்ராப்ளம், பேங்க்ரியாடிஸ்னு சொல்லுவாங்க. கேல் பேட் அஃபெக்டேஷன், ஸ்டோன் இருந்ததுனால் கோலிசிஸ்டேட்டிஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். ஹார்ட் டிசீஸ் இல்லாட்டி வேறு பிளட் ப்ரெஷர், நான் சொன்ன மாதிரி அன்கண்ட்ரோல் பிளட் ப்ரெஷர் இருந்தாலும் வந்து அந்த நெஞ்சு எரிச்சல் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கும்போது பிளட் ப்ரெஷர் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருந்ததுன்னா உங்களோட ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். சேச்சுரேஷன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பக்கத்தில் நர்சிங் ஹோம் எதாவது இருந்ததுன்னா இப்போ இசிஜி எடுங்க, ட்ராப்லின் பிளட் டெஸ்ட் பாருங்கள். பார்த்து தெரிஞ்சிடும் இது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு. அடுத்தது வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து இது மாதிரி வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிவிட்டு சர்ஜரி போகிறாங்கன்னா அது பேஷண்ட்டோட ஏஜை பொறுத்து இருக்குது. சப்போஸ் ஏஜ் வந்து யங் ஏஜ், இப்போ பிளாக்கேஜ் ஒரு பிளாக் இல்லாட்டி ரெண்டு பிளாக் வந்து இருந்திருக்குன்னா ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த பிளாக் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து பிளாக் ஃப்யூச்சரில் வந்து ப்ராப்ளம் வந்து அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம், பிளாக்கேஜ் அதிகமாக வரதுக்கு. அதாவது வந்து ஜென்ரலாகவே வந்து ரத்தக்குள்ளே அடைப்பு வந்து ஃப்யூச்சரில் வரதுக்கு வந்து அடைப்பு அதிகம். ஸோ அது மூலம் வந்து அந்த ஃபர்தராக மற்ற இடத்துல வந்து ரத்தக்குள்ளைகளை வந்து பிளாக்கேஜ் ப்ரோக்ரெஸ் ஆகிருக்கலாம். மெயினான ரத்தக்குள்ளையில் அடைப்பு வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் மூணு ரத்தக்குள்ளையிலும் அடைப்பு வந்திருக்கலாம். ஸ்டென்ட்டே பிளாக் ஆகிருக்கலாம். ஸோ இதில் ஏகப்பட்ட காரணம் இருக்குது. இப்போ ஒரு பேஷண்ட் வந்து பைபாஸ் சர்ஜரினா வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் ஆப்ஷன் இல்லாததுனால அவங்க ஆஞ்சியோ இது சர்ஜரி போகிறாங்க. அப்படி இல்லைனா அவங்களோட வந்து லாங்கிவிட்டியை ப்ரொலாங் பண்ணுறதுக்காக, அதாவது வந்து அவங்க இன்னும் வந்து நல்லா வாழ்கிறதுக்காக வந்து ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்க டாக்டர். இதுதான் ஒரு ரீசனாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர். டாக்டர் இப்போ நீங்கள் நிறைய இதை சொன்னீங்க, ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம் அண்ட் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, இதுக்கெல்லாம் வித்தியாசம் என்ன டாக்டர்? எந்த பேஷண்ட்டுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்க, என்ன ட்ரீட்மெண்ட்?
0: அதாவது வந்து இப்போ ஹார்ட் அட்டாக்குன்னு வராங்க பேஷண்ட்டு, இம்மிடியட்டாக வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஹார்ட் அட்டாக்னு, பிளட் டெஸ்ட் இசிஜி வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா பிளாக் எந்த ரத்த குழாயில் இருக்குது,
1: ஓகே,
0: எங்கே இருக்குது, எந்த ரத்த குழாயில் இருக்குது, எவ்வளோ பர்சன்ட் இருக்குது,
1: ஓகே,
0: இது பார்க்கணுன்னா டெஸ்ட்.
1: ஓகே,
0: அது வந்து ஆஞ்சியோகிராம், இட் இஸ் அன் இன்வேசிவ் டெஸ்ட். இன்வேசிவ் டெஸ்ட்னா கெத்தீட்டர், இந்த ரெஸ்ட் ரைட் ரெஸ்ட் ரைட் ரேடியல் ஆர்டரியில் வந்து கெத்தீட்டர் இன்சர்ட் பண்ணி ஒரு எக்ஸ்ரே மூலம் ஒரு கருவி மூலம் செக் பண்ணி அது ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து பண்ணிடுவாங்க. அந்த டெஸ்ட்டு தான் ஆஞ்சியோகிராம்.
1: ஓகே,
0: எவ்வளோ அதில் வந்து எவ்வளோ பிளாக்கேஜ் இருக்குன்னு தெரிஞ்சிடும், எவ்வளோ அடப்பு இருக்குது தெரியும், எவ்வளோ பர்சன்ட் இருக்குது தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி சப்போஸ் ஹார்ட் அட்டாக்னு என்ன அர்த்தம்னா ஹார்ட்டில் ஒரு ரத்தக்குள்ளையில் 100% பிளாக் இருக்குது, அதுதான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இட்ஸ் அ லைஃப் சேவிங் ப்ரொசீஜர், இட் ஷுட் பி டன் இமீடியட்லி. ஸோ அதை வந்து நம்ம டிலே பண்ணக்கூடாது. அதை இமீடியட்டாக பண்ணோன்னே அந்த பிளாக்கேஜ் இருக்குல்ல, அந்த பிளாக்கேஜை வந்து நம்ம ஒரு வயர் பாஸ் பண்ணி, ஒரு கருவி ஒரு வயர் பாஸ் பண்ணி பலூன் மூலம் அந்த பிளாக்கேஜை விரிவுபடுத்தி அந்த பிளட் ஃப்ளோவை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம்ல, அதை தான் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்கிறாங்க.
1: ஓகே,
0: ஸோ அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி அதனால தான் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து மசிலை சேவ் பண்ணுறோம், பிளட் ஃப்ளோ ரீஸ்டோர் பண்ணி மசிலை சேவ் பண்ணுறோம். அதனால் வையா சேவிங் பேஷண்ட்ஸ் லைஃப்.
1: ஓகே டாக்டர். டாக்டர் அப்போது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லெவல்.
0: ஓப்பன் ஹார்ட் இது வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்து யூஸ்வலாக வந்து ஹார்ட் அட்டாக் இருக்கவங்களுக்கு உடனே பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி யாருக்கு பண்ணுவாங்கன்னா வந்து இப்போ ஆஞ்சியோகிராம் பண்ணி வந்து இப்போ பிளாக்கேஜ் இருக்குது, மெயினான ரத்த குழாயிலையும் இருக்குது, ரெண்டு மூணு ரத்த குழாயிலையும் இருக்குது, அடப்பு வந்து 100% இல்லாமல் ஒரு 90% 95% இருக்குது, மூணு ரத்த குழாயிலே அடப்பு இருக்குது. அது ஒரே சிட்டிங்கில் எது வந்து இவருக்கு பெஸ்ட்டு பெனிஃபிட் வந்து லாங்கிவிட்டி, அதான் வந்து ஒரு ரொம்ப வருஷம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு இது வந்து ப்ரொசீஜர் பண்ணுறது பார்த்துட்டு இது பெஸ்ட்னா பைபாஸ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பண்ணுவாங்க.
1: ஓகே டாக்டர். ஸோ டாக்டர், நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இப்போ ஹார்ட் அட்டாக் அப்படின்னு இமீடியட்டாக போகணுன்னு நீங்கள் சொன்ன மாதிரி இசிஜி எடுப்பாங்க, ஆனால் அந்த ஆஞ்சியோகிராம் இப்படி இமீடியட்டாக பண்ணணும் அப்படிங்கும்போது இமீடியட்டாக எல்லா பேஷண்ட்ஸுமே வந்துட்டு ஹெசிடேட் பண்ணிவிட்டு ஐயோ இப்போ பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சஜஷன் கேட்குறது, இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க டாக்டர்?
0: ஸோ இமீடியட்டாக வந்து ஒரு இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, அங்கே கேத் லேப் அதாவது வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா இமீடியட்டாக நம்ம வந்து ஆஞ்சியோகிராம் ஹார்ட் அட்டாக்குன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்கறது பெட்டர். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் பிளாக்கேஜ் இருக்கா இல்லையா. சப்போஸ் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி அவங்களுக்கு சொன்ன இது மாதிரி ஹார்ட் அட்டாக்னாலையும் 100% பிளாக் இருக்குது, அது வந்து இமீடியட்டாக வந்து ரத்த ஓட்டத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணால் தான் வந்து ட்ரீட்மெண்ட், அப்போ தான் வந்து நம்ம மசிலை வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ டைம் இஸ் மசில். ஸோ எவ்ரி செகண்ட்ஸ் நீங்கள் டிலே பண்ண ஹார்ட் மசில் வந்து டேமேஜ் ஆகும். ஹார்ட் மசில் டேமேஜ் ஆச்சுன்னா ஹார்ட் வீக் ஆகும். ஹார்ட் வீக் ஆச்சுன்னா ஃபியூச்சரில் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் வரும். ஹார்ட் ஃபெயிலியர் டெவலப் ஆச்சுன்னா ஃபர்தராக வந்து ரிப்பீட்டடு ஹாஸ்பிட்டலைசேஷன், அடிக்கடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும், உயிருக்கே சம்டைம்ஸ் ஆபத்து விளைவிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டிலே பண்ணுறதுனால தான். ஸோ அதனால் வந்து ஏர்லியாக நம்ம வந்து இந்த ப்ரொசீஜர்ஸ் இந்த ஆஞ்சியோபிளாஸ்டிலாம் பண்ணிக்கிட்டால் நம்ம மசில் சேவ் பண்ணுறதுனால வந்து நம்ம உயிரையும் காப்பாற்றலாம்.
1: ஓகே டாக்டர். ஸோ தொடர்ந்து நம்ம பேசலாம். தேங்க்யூ டாக்டர், நீங்கள் நிறைய காரியங்கள் எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கிறீங்க. ஸோ நேருக்குள்ளே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நம்ம வந்து டாக்டரோட பேசுகிறோம். ஸோ நீங்கள் ஒரு வேளை

நம்ம கூட இணைஞ்சிருக்கிற கார்டியோலஜிஸ்ட் டாக்டர் சிவகுமாரோட பேசணும், டவுட்ஸ் கேட்கணும், ஹெல்த் ரிலேட்டடா, அதாவது ஹார்ட் ஹெல்த் ரிலேட்டடா அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க அழைக்க வேண்டிய எண் 298-6-00-38 அல்லது 298-5-2-0-5-5-4. இந்த எண்களுக்கு இணைப்பு எண்ணாக 044 அப்படிங்கிற எண்ணை வந்து நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் அவங்களோட வந்து பேச போகிறோம். உங்களுக்காகவே ஒரு சூப்பரான பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து ஜூன் போனால் அப்படிங்கிற பாடல் தான். கிருஷ் மற்றும் அருணுடைய குரலில், பா விஜயோடைய வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் கேட்டு இணைந்திரங்கள். இதரையும்போ பண்பலை 101.4 இங்கெல்லாமே சமதோலை.

0: வெல்கம் பேக் டு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. நேர்களே, நேரம் இப்போ 3:26 நிமிடம் ஆயாச்சு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கும் நம்ம கூட டாக்டர் சிவகுமார் கார்டியாலஜிஸ்டாக இருக்காங்க. ஸோ அடுத்த நேயர் லைனில் இருக்காங்க, யார் அப்படின்னு பார்த்துக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். டாக்டர் லைன்ல இருக்காங்க, பேசுங்க. யார், எங்க இருந்து சார்?
1: மேடம், நான் வேசாபல்ல இருந்து சங்கர்ன்ற பேசுறேன்.
0: ஓகே சார், பேசுங்க சார். டாக்டர் லைன்ல இருக்காங்க.
1: சொல்லுங்க சார். வணக்கம் சார்.
2: வணக்கம், வணக்கம். சொல்லுங்க
1: சார். இப்போ ஃபர்ஸ்ட் டைமா ஆட்டோ அட்டாக் வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஏதாச்சும் டேப்லெட் வாங்கி வச்சுக்கலாமா? இல்ல, முதல் அட்டாக்லயே வந்து நிறைய பேர் வந்து உயிருக்கும். இப்போ ரீசனா ஒரு பிளைண்ட் ஒருத்தர் இறந்துட்டாரு. அவர் வந்து கடலூர்ல சேர்ந்தவர். அவரு லைட்டா நெஞ்சு வலிக்குது, நான் ஆபீஸ்க்கு இப்போ ஒன்னும் 10 நிமிஷம் வந்துடுறேன் சொல்லிட்டு போய் படுத்திருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா மரணத்தை அவரு எதிர்கொண்டிருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அட்டாக் வரதுக்கு முன்னாடி ஏதாச்சும் எச்சரிக்கையா டேப்லெட் வாங்கி வச்சுக்கலாமா?
2: அதாவது வந்து ஹார்ட் அட்டாக் வந்து வார்னிங் சிம்டம்ஸ் வரலாம், சிம்டம்ஸ் இல்லாமையும் வரலாம். டிஸ்கம்ஃபர்ட், நெஞ்சு வலின்னு தெரிஞ்சோன்னா உங்களுக்கு அது மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து வலி வந்து கம்மியாகட்டும், இல்லாட்டி நம்ம சொந்தக்காரங்க யாராவது வரட்டும், அதுக்காக நம்ம வெயிட்டே பண்ணக்கூடாது. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது ஹார்ட் அட்டாக்கா இல்லையான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நியர்பை பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம வந்து இசிஜி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். நம்மளே வந்து எதையும் அசியூம் பண்ண முடியாது. இம்மிடியேட்டாக நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறது தான். சப்போஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாமல் அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆஸ்பிரின் எடுத்தால் என்ன ஆகும், என்ன உங்களுக்கு தொந்தரவுகள் அதிகம் தான் ஆகும். அதனால் வந்து அது மாதிரி இருக்கும்போது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்து எந்த மெடிசனும் எடுத்துக்கணும். கன்ஃபார்ம் பண்ணாமல் வந்து எந்த மெடிசனும் வந்து நம்மளுக்கு வந்து விளைவுகள் தான் உண்டாக்கும்.
1: நான் அப்படி கேட்க வரல சார். அதாவது ஒரு செகண்ட் நேரத்துல நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி வந்து படுகிறாங்க பாத்தீங்களா, அட்டன் டைம்லயே அவங்களுக்கு வந்து உயிர் போயிருது.
2: அது மாதிரினா வந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து முன்னாடியே சிம்டம்ஸ் இருந்திருக்கலாம், அவர் சொல்லாம இருந்திருக்கலாம். அது வந்து சொல்லாம இருந்திருக்கலாம்.
1: எப்படி சார், எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த ஹார்ட் அட்டாக் வருது, நெஞ்சு வலிக்குதுல்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஏதாச்சும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கும்ல?
2: அதான் வார்னிங் சிம்டம்ஸே இல்லாமல் முன்னாடி சிம்டம்ஸ் இல்லாமையே இருக்கலாம், முன்னாடி சிம்டம்ஸே வந்திருக்காது. இல்லாட்டி சம்டைம்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் சிம்டமோட வரும். வரும்போது வந்து நம்ம அதான் உடனே வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போகணும். நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணால் ஹாஸ்பிட்டல் போனாதான் நமக்கு தெரியும்.
1: அதுக்கு அதாவது ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடி இப்போ லைட்டாக நெஞ்சு வலிக்குன்னு வச்சுங்களேன், அப்போ ஏதாச்சும் மெடிசன் வாங்கி வச்சுக்கலாமா?
2: ஒன்றுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு எப்படி தெரியும்? வீட்டில் இருக்கும்போது எப்படி தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு இசிஜி எடுத்தால் தானே தெரியும், பிளட் டெஸ்ட் ட்ராப்னு எடுத்தால் தானே தெரியும். ஸோ வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து நம்ம இதுதான் அதுதான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும், இசிஜி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணணும், பிளட் டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி கன்ஃபார்ம்

0: அன்னோனே டாக்டர் வந்து அதுக்கேத்த இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, இல்லாட்டி ஆஞ்சியோகிராம் பண்ண சொல்லுவாங்க.
1: அவருக்கு வந்து அட்டன் டைம் சார், அதாவது டியூட்டி கிளம்பிட்டாரு, கிளம்பிட்டு என்ன லைட்டா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி பருத்தா சார், அவ்வளவுதான் சார், ஒன்னே ஸ்பாட்ல காலி.
0: அதனாலதான் வந்து நம்ம வெயிட்டே பண்ணக்கூடாது, நம்ம வந்து இமிடியேட்டா வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறதா பெட்டர். அதாவது வீட்டுல வந்து உட்காந்து நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இமிடியேட்டா போகணும்.
2: சரிங்க சார், நன்றி சார், நன்றி சார். ஓகே சார், டாக்டர் இப்போ ஹார்ட் பேஷண்ட்ஸ் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்டா இருக்காங்கும் போது அவங்க உடல்நிலை எப்படிலாம் பாத்துக்கணும் டாக்டர்?
0: ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்க வந்து ஜென்ரலாக வந்து பல ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும், அதாவது வந்து டயபிட்டிஸ் இருக்கும், பிளட் ப்ரெஷர் இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம். அப்புறம் வந்து டயபிட்டிஸ் இருந்ததுன்னா அவங்களோட HbA1c வந்து 7 இருக்கணும், ப்ரிஃபரபிளி 6.5. அவங்களோட நம்பர்ஸ் வந்து எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும், HbA1c சுகர், அதே மாதிரி ஃபாஸ்டிங் பிளட் சுகர், பிளட் போஸ்ட்மெண்ட் எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கணும். அதேமாதிரி அவங்களோட கொலஸ்ட்ரால், முக்கியமாக வந்து பேட் கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்க LDL, அவங்களோட நம்பர்ஸ் 55 கீழே இருந்ததுன்னா திருப்பி ஃபியூச்சரில் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றது வந்து சான்ஸ் வந்து கம்மி. அவங்களோட LDL வந்து 3 to 6 months வந்து ஒரு வாட்டி செக் பண்ணணும், HbA1c எவ்ரி 3 months செக் பண்ணணும். அவங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் வந்து 3 ஒரு வாட்டி பார்க்கணும், யூரினில் வந்து மைக்ரோ ஆல்புமின் எதாவது இருக்கா இல்லையான்னு பார்க்கணும், அவங்களோட ஹீமோக்ளோபின் செக் பண்ணணும், ஏன்னா அவங்க பெர்த்தினஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, அதனால் வந்து உடலில் வந்து ரத்த கசிவு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்களோட அது இல்லாமல் லிவர் என்சைம்ஸும் SGOT SGPT சொல்லுவாங்க, அதுவும் வந்து எவ்ரி 6 to 1 பார்க்கணும். இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தா வந்து நம்ம ஃபர்தராக வந்து நம்ம உடம்ப வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்ரி 30 பண்ணணும், அட்லீஸ்ட் 5 இன் எ வீக்கு பண்ணணும். ஆல்கோஹால் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும், ஸ்மோக்கிங் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது.
2: ஓகே டாக்டர், நீங்கள் ஸ்மோக்கிங் சொன்னோன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ ஹார்ட் ஹெல்த்துக்கு இந்த ஹேபிட்ஸ்லாம் வந்து மஸ்ட், இது வந்து கூடவே கூடாது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும், இதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான எஃபெக்ட்ஸ் இருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம்ஸுக்கு, வந்துட்டு ஒரு வழி வளர்க்கும், ஐயோ அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் ஹார்ட் ப்ராப்ளமுக்கு. இந்த ஹேபிட்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா என்னென்ன சொல்வீங்க டாக்டர்?
0: மெயின் வந்து ஸ்மோக்கிங் தான், ஸ்மோக்கிங் வந்து கண்டிப்பாக, ஸ்மோக்கிங்னால வந்து பிளட் வந்து சீக்கிரம் வந்து கிளாட் ஆகிறதுக்கு டெண்டன்சி இருக்குது, பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஸ்ட்ரோக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் வந்து ஸ்மோக்கிங் முடிஞ்ச அளவு வந்து அவாய்ட் பண்ணணும்.
2: ஓகே டாக்டர், அடுத்த நேயர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்த்துக்கலாம். வணக்கம் பிரெயின் பஃபம்.
3: ஹலோ,
2: வணக்கம், யார் இங்கே இருந்து?
3: வணக்கம்மா, நான் கூடாஞ்சேரியிலேருந்து PG மணிவாசன் பேசுகிறேன்.
2: ஓகே சார், டாக்டர் இருக்காங்க பேசுங்க.
3: கூடுங்க, சொல்லுங்க.
0: வணக்கம், வணக்கம், சொல்லுங்க
3: ஐயா. வணக்கம் ஐயா,
0: சொல்லுங்க.
3: ஹலோ,
0: சொல்லுங்க, சொல்லுங்க சார்.
3: ஒரு 20 முன்னாடி வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணாங்க.
0: ஓகே,
3: அது வந்து சரியாகி போயிடுச்சு, ஒன்றையும் கிடையாதுன்ட்டு இப்போ வந்து பாருங்க. ஆனால் இப்போ வந்து ஆஸ்பிரின்னு, குளோபிடாக்ரில், அட்டாஸ்டின், அமிலோபின் இது நானும் போட்டுக்கிட்டு வர்றேன்.
0: ஓகே,
3: அவ்வளோ ஹையாக கண்டினியூ திஸ்
0: யூ டு கண்டினியூ லைஃப் லாங் சொல்லியிருப்பாங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு ஏற்கனவே 5 பண்ணியிருக்காங்க, பிளாக்கேஜ் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இல்லை, சிக்னிஃபிகண்ட்டாக இல்லைனா ஒரு 50% கம்மியாக இருந்திருக்கும். ஸோ அதனால் இந்த பிளட் தின்னஸ் ஸ்டாண்டின்னு, அப்புறம் பிளட் ப்ரெஷர் இருந்திருக்கும், அதனால் ஆம்லோடிப்னு கொடுத்துருப்பாங்க, அதனால் நீங்கள் லைஃப் லாங் கண்டினியூ பண்ணுறது பெட்டர்.
3: எனக்கு 84 மலோன்னு,
0: நீங்கள் இவ்வளோ வருஷம் கண்டினியூ, 20 கண்டினியூ பண்ணுறதுனால தான் நல்லா இருக்கீங்க, அதனால் ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்கள், இன்னும் நல்லா இருப்பீங்க.
2: எல்லாருமே பிலீவ் பண்ணக்கூடிய சில மித்ஸ், அதெல்லாம் என்னென்ன, அதெல்லாம் ஏன் உண்மை கிடையாதுன்னு சொல்ல முடியுமா?
0: ஓகே, ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்க மித்ஸ் என்னன்னா வந்து இப்போ உள்ளியா இருக்கவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வராது, அது ஒரு மித். அதாவது வந்து உள்ளியா இருந்தாங்கன்னா வந்து ஹார்ட் அட்டாக் வராது அப்படி கிடையவே கிடையாது. உள்ளியா இருக்கவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கலாம், ஏன்னா வந்து அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கலாம், ஏன்னா இதெல்லாம் சைலண்டாக இருக்கலாம் அது. ஸோ இது வந்து அவங்க காமிக்க, அதே மாதிரி சுகரும் அதிகமாக இருக்கலாம். ஸோ வந்து ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் ஹார்ட் டிசீஸ் கண்டிப்பாக வந்து வரதுக்கு சான்ஸ் ஈக்குவலி இன்வால்வ். அதே மாதிரி வந்து அவங்களுக்கும் வந்து ஒபிசிட்டி இருந்தால் ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சான்ஸ் இருக்கு, கண்டிப்பா வரணும்னு அவசியம் கிடையாது.
2: ஓகே டாக்டர், ஸோ இப்போ ஜிம்மிங் வந்துட்டு ரொம்ப காமனாக வந்துட்டு எல்லாரும் பண்ணுறாங்க, ஸோ ஒருவேளை நான் ஜிம்முக்கு ரெகுலராக போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு சொல்லலாமா?
0: ஸோ நாங்கள்

0: ஸோ வாட் யூ ஹவ் சீன், இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கோம்னா வந்து ஜிம்முக்கு போகிறவங்களும் சரி, அதேமாதிரி மேரத்தான் ரன்னிங் போகிறவங்களும் சரி, அதான் வந்து அது மட்டும் கூடாது, அதான் வந்து ஜிம் போய் வந்து எல்லாமே வந்து நீங்கள் ஃபிட்டாக வச்சுருந்தா உங்களோட வந்து சுகர் செக் பண்ணணும், சுகர் வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும், பிளட் ப்ரெஷர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணாமல் வெறும் ஜிம்முக்கு மட்டும் போயிட்டு இல்லாட்டி மேரத்தான் மட்டும் போனால் வந்து நம்ம வந்து இந்த ஹார்ட் டிசீஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து உங்களோட சுகரை நீங்கள் செக் பண்ணியிருக்கணும், பிளட் ப்ரெஷரை செக் பண்ணியிருக்கணும், உங்களோட கொலஸ்ட்ராலை செக் பண்ணியிருக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து சைலண்ட் கில்லர்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஜிம் இல்லாட்டி மேரத்தான்லாம் போனால் நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன்.
1: ஓகே டாக்டர். ஸோ அடுத்த நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ, நான் சென்னையில இருந்து பேசுறேன்.
1: பேசுங்க, டாக்டர் லைன்ல இருக்காங்க.
0: ஆ சொல்லுங்க மேம்.
2: ஹலோ டாக்டர்.
0: ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
2: எனக்கு ஏதாவது எப்போ ஹார்ட் அட்டாக் வரும் எனக்கு கேட்டாக்கு எப்போ வரும் எந்த வயசுல வரும் சார்?
0: உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் ஏதாவது இருக்கா, சுகர் இருக்கா?
2: எதுவுமே இல்லைங்க, நார்மலா இருக்கேன்.
0: கிடையாது, பிளட் பிரஷர் கிடையாது, அதே மாதிரி வெயிட் நார்மலாக இருக்குது, அதே மாதிரி கூட பிறந்தவங்களுக்கு ஜெனட்டிக்காக உங்களுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் வரக்கூடிய டெண்டன்சி கிடையாது. ஸோ வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ ஃபார் நீங்கள் இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லாமல் சுகர் பிபி கூட இல்லாமல் இருந்திருக்கீங்கன்னா உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் நல்லா இருந்திருக்கு. இதேமாதிரி உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படியே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளமே வராது.
2: ஹலோ.
0: ஆ சொல்லுங்கள்.
2: இல்ல
0: விழுந்து நடக்க முடியல. ஓகே,
2: எந்திரிக்கிறேன், எனக்கு காலை மட்டும் நீட்டி போட்டு எல்லா வேலையும் பாக்குறேன், காலை தொங்க விடுறேன், காலை அசைக்கிறேன், எல்லாம்
0: செய்யறேன்.
2: நின்னா மட்டும் காலை தட கடன்னு ஒதுருது.
0: நீங்க வந்து பெரிய நீங்கள் அதான் ஆர்த்தோபீடிஷன் பார்க்கலாம், நியூராலஜிஸ்டோட கன்சல்டேஷனும் பார்க்கலாம். ஸோ தட் என்ன ரீசன் பார்த்து கண்டுபிடிச்சு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க.
2: அது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன், காலை இல்லை சார், வசதி இல்லாத ஒரு ஃபேமிலி.
1: அப்போ என்ன எடுக்கலாம் டாக்டர்?
0: சார், நம்ம முன்னாடி இருக்கிற ட்ரெடிஷ்னல் ஃபுட்டே எடுத்துக்கலாம். ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுனால் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் லன்ச் வந்து நம்ம வந்து ஜென்ரலாக வந்து முன்னாடி வந்து நல்ல வேலை செய்வாங்க, ரைஸ் நிறையா எடுத்துப்பாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாமே செடென்டரி லைஃப் ஸ்டைல் தான். செடென்டரினா வந்து நடக்கக்கூட மாட்டாங்க, ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க, எந்திரிக்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கும்போது முடிஞ்ச அளவு நம்ம வந்து கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிக்கணும். நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ரைஸ் வந்து ஒரு 1/4 தான் இருக்கணும்.
1: ஓகே.
0: ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் வந்து வெஜிடபிள்ஸ். ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ், 2-3 வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து கர்ட் எடுத்துக்கலாம்.
1: ஓகே.
0: ஸோ இது அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்பிள், பப்பாயா, கோவா, அது மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸும் ஜூஸாக குடிக்கிறதோட வந்து ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றது நல்லது. இதெல்லாம் பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து இது மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டால் நம்ம முடிஞ்சளவு வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணலாம்.
1: ஓகே டாக்டர். ஸோ
0: அலாங் வித் இட் நட்ஸும் எடுத்துக்கலாம், கேஷ்நட், ஆல்மண்ட், வால்நட். இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து பப்ளிக் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வந்து கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்துதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. இதெல்லாம் வந்து குட் கொலஸ்ட்ரால் இம்ப்ரூவ் பண்ணும், பேட் கொலஸ்ட்ரால் வந்து கம்மி பண்ணும்.
1: ஸோ ஹார்ட் அட்டாக்கு ப்ராப்ளமாக இருக்கிறது வந்து பேட் கொலஸ்ட்ரால் மட்டும் தான் இல்லை?
0: ஆமாம்.
1: ஓகே டாக்டர். ஸோ இப்போது இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா

0: நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸில் எப்படியும் எல்லாருமே வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்டோ இல்லை ஜங்க் ஃபுட்டோ சாப்பிட்றது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயமா ஆயிடுச்சு இல்லை டாக்டர். ஸோ கண்டிப்பாக எப்பயாச்சும் ஒரு தடவை சாப்பிட்டாலுமே அது வந்து ஹார்ட் டிசீஸ்க்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குமா, இல்லை ஹவு லாங் ஒன்ஸ் இன் அ வேல எடுக்கலாமா, ஹவு ஃப்ரீக்வெண்ட் நம்ம எடுக்கலாம் டாக்டர்?
1: முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணணும் தான் சொல்லுவேன், அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டு நான் சொல்ல முடியாது முடிஞ்சளவு வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஷாப்பிங் மால் போகிறோம், அதில் வந்து லேபிள் பார்க்கணும், லேபிளில் வந்து அதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூ பார்க்கணும், அதில் சால்ட் கண்டென்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், சுகர் கண்டென்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், அதில் சேச்சுரேட்டட் ஃபேட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், இதெல்லாம் அதிகமாக இருந்ததுன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்.
0: ஓகே,
1: நம்ம வந்து ஸோ இதெல்லாம் பார்த்து தான் இது பண்ணணும். அதே மாதிரி எதெல்லாம் வந்து சால்ட்டியாக இருக்கோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். தியேட்டர் போகிறோம், பாப்கார்னில் சால்ட் இருக்கும், அதை முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணணும். ஸோ யூ ஹவ் டு ஹீட் ஹெல்த்தி ஃபுட்ஸ். எவ்வளோ எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக எவ்வளோ இதெல்லாம் எப்போ சாப்பிட்ணும் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர், அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்.
0: ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். ஸோ அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, யங் ஏஜ்லேயே வந்து இப்போல்லாம் நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருதில்லை டாக்டர், அதுக்கான ரீசன்ஸ் என்ன? ஆல்ரெடி ஒரு லைனில் ஒரு நேர் வெயிட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஹலோ வணக்கம் வணக்கம் வணக்கம் ரெயின்போ எஃப்எம் லைனில் இருக்கீங்க, பேசுங்கம்மா. வணக்கம், ஓகே இணைப்பில் இருக்காங்க, நாங்கள் பேசலை, சொல்லுங்கள் டாக்டர்.
1: ஸோ யங் ஏஜில் வந்து ஜென்ரலாக வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், யூஸ்வலாக வந்து ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் டிசீஸ் இதெல்லாம் வந்து ஃபிஃப்த் ஆர் சிக்ஸ்த் டெக்கட், ஜென்ரலாக சிக்ஸ்த் டெக்கருக்கு அப்புறம் தான் 60 வயசுக்கு மேலே தான் ஹார்ட் ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் வந்து அப்போ வந்து ஹார்ட் ப்ராப்ளம், இப்போ வந்து யங் ஏஜ் அதான் வந்து தேர்ட் டெக்கட் 30 வயசுலேயே ஹார்ட் ப்ராப்ளம் வந்து இதெல்லாம் வந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் தான், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஒபிசிட்டி, ஸ்மோக்கிங், அது மட்டும் இல்லாமல் வந்து டயபிட்டிஸ், சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறது, அதுதான் அது ஒரு மெயின் காரணம். அதுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி, ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, ஸ்மோக்கிங், இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து யங் ஏஜில் ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக காஷியஸாக பார்த்துக்கிட்டா, நம்ம சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டா, பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டா, நம்ம வெயிட் வராமல் பிஎம்ஏ பார்த்துக்கிட்டா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து முடிஞ்சளவு வந்து ஹார்ட் டிசீஸை வந்து வரதை வந்து தவிர்க்கலாம். நல்ல தூக்கம் மெயின், அது நைட் நல்லா தூங்கணும், 7 to 9 hours நல்லா 7 to 8 hours நல்லா தூங்கணும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிக்கணும், மெடிடேஷன், யோகா இதெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம்.
0: ஓகே டாக்டர், அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ எஃப்எம் வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம், உங்கள் வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்களா ரேடியோ வால்யூமை? வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிறது? வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: ஹலோ வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார்.
2: நான் மின்ட்ல இருந்து ராஜா.
1: சொல்லுங்க சொல்லுங்க
2: சார். இந்த டெய்லர் தெரிஞ்சு செய்யறாரு நம்ம நண்பர் ஒருத்தர், அவர் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கிடைச்சா கூட ஒரு தம்மு ஒரு டீ டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு சார்.
1: வந்துருச்சு?
2: ஆமா சார்.
1: ஓகே,
2: வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி இறந்துட்டாரு.
1: ஓகே,
2: இப்ப தம்மு டீ சாப்பிட்டுட்டே இருந்தா அடிக்கடி வந்துருமா?
1: கண்டிப்பாக நான் உங்கள் ஆல்ரெடி நான் இந்த இதில் சொல்லியிருக்கேன்ல, ஸ்மோக்கிங் வந்து ஸ்ட்ராங் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் டிசீஸ், ஸ்மோக் பண்ணால் வந்து பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், ரத்தக்குழாயில் அடைப்பு சீக்கிரமாக வந்துடும், அதனால ஸ்மோக்கிங் முடிஞ்சளவு வந்து அவாய்ட் பண்ணணும்.
0: ஓகே சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: ஹலோ
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: ஹலோ மேடம்,
0: யார் எங்க
3: இருந்து
1: சொல்லுங்க?
0: பேசுங்க பேசுங்க
1: சொல்லுங்க.
3: எனக்கு 10 வருஷமா சுகர் இருக்கு சார். 10 வருஷமா மாத்திரை போட்டுக்கிறேன்.
1: ஓகே,
3: இந்த லெஃப்ட் கால் மட்டும் ரொம்ப வலிக்குது சார்.
1: ஓகே,
3: அதுக்கு என்ன சார் பண்ணணும்?
1: லெஃப்ட் கால் ரொம்ப வலிக்குது, எவ்வளவு நாள் வலிக்குது?
3: அதுவும் 10 வருஷமா வலிச்சிட்டே இருக்கு. அந்த தொடை அந்தலாம் அப்படியே கட்டி கட்டியா வீங்கன மாதிரி இருக்கு, கட்டி மாதிரி.
1: ஸோ இதுக்கு வந்து காரணம் வந்து உங்களுக்கு சுகர் வந்து 10 வருஷமாக இருக்குது, அதனால் வந்து இந்த இது பெரிஃபல் நியூரோபத்தின்னு சொல்லுவாங்க, அதான் வந்து நரம்பு பாதித்தாலும் இது மாதிரி வந்து காலில் வலி வரலாம். இன்னொன்று வந்து ரத்த இந்த சுகர் இந்த டயபிட்டிஸ்னால வந்து ரத்தக்குழாயில் அடைப்பு இருந்தாலும் வந்து வலி வரலாம், அதனால் வந்து நீங்கள் வந்து டாப்ளர்னு டெஸ்ட்டு சொல்லுவாங்க, ஆர்டிகல் டாப்ளர். ஸோ அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும், நீங்கள் உங்கள் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிங்கன்னா இந்த டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லுவாங்க. அதுக்கு அதே மாதிரி உங்கள் சுகரையும் நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டா இந்த பெயின்லாம் கம்மியாகும். ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியும் பர்சிஸ்டண்டாக அந்த வழி இருந்ததுன்னா நீங்கள் டாப்ளர் டெஸ்ட்லாம் பண்ண சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் டாக்டரை போய் பார்த்தா அதுக்கு இது சொல்லுவாங்க.

0: थैंक यू मैम,
1: थैंक
0: यू। ओके सो डॉक्टर இப்போ கூட நமக்கு வந்த நிறைய காலர்ஸ்ல வந்துட்டு sugar இருக்கு, சோ ஹார்ட் அட்டாக்கும் sugar க்கும், அதாவது diabetes க்கும் ஹார்ட் அட்டாக்கும் வந்துட்டு ரிலேட்டபிலிட்டி பத்தி கேட்டாங்க. சோ ஹார்ட் அட்டாக் அப்படினு சொல்லும்போது ஆல்ரெடி diabetes இருக்கிற பேஷIENTS இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணுமா டாக்டர்?
2: கண்டிப்பா, ஏன்னா diabetes வந்து இருக்குங்க வந்து sugar-ஐ கண்ட்ரோலா வச்சிருக்கணும். sugar கண்ட்ரோல் இல்லனா கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாகும். கொலஸ்ட்ரால் அதிகமாச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரும், ஹார்ட் டிசீஸ் வரும். அதே மாதிரி சுகர் கண்ட்ரோல் இல்லைன்னா கிட்னி ப்ராப்ளமும் வரும், கிட்னி ப்ராப்ளம் வந்ததுனா ஹார்ட் டிசீஸ் வரும். ஸோ எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். அதனால் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சுகரை வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கணும். எல்லாம் எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா அவங்களோட நம்பர்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சுகர் வந்து HbA1c 7 கீழே வச்சுருக்கணும். சுகர்ஸ் கண்ட்ரோலாக இருக்கணும். ஃபாஸ்டிங் பிளட் சுகர் 130 இருக்கணும். போஸ்ட் பிரண்டர் 180 இருக்கணும். கொலஸ்ட்ரால் LDL சொல்லுவாங்க, சுகர் இருக்கவங்க வந்து 100 மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஸோ அவங்களோட நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு வந்து அவங்களுக்கு தெரியணும். பிளட் ப்ரெஷர், அவங்களோட பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும், நார்மலாக எவ்வளோ இருக்கணும், இவங்களுக்கு எவ்வளோ பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கோம்.
0: ஓகே டாக்டர், அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ எஃப்எம்
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
3: செங்கல்பட்டுலேருந்து பழனி பேசுகிறேன்.
2: சொல்லுங்க.
3: அது ஹார்ட் அட்டாக்ன்றது பாரம்பரியம் வருமா சார்?
2: ஜெனெடிக்கா வரலாம் சார்.
3: ஜெனெடிக்கா வந்தது பெரிய அக்காவுக்கு, அவங்க சிஸ்டருக்கு திருப்பி வந்துட்டு எங்க மாமாவுக்கு அதே போல வந்துட்டு ரெண்டு மாமாவுக்கும் எல்லாருமே இறந்துட்டாங்க. அதனால அது ஹார்ட் அட்டாக்ன்றது எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டா சார்?
2: கண்டிப்பா ஜெனெடிக்காவே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் வழிகள் இருக்குது. நம்ம வந்து 11 அதாவது உங்கள் பசங்களுக்கு வந்து 11 ஆகணுனே வந்து நீங்கள் கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வந்து திருப்பி அது கொலஸ்ட்ரால் நார்மலாகதுன்னா 17-19 ஒரு வாட்டி கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு பண்ணணும். அதோட லைப் ப்ரோட்டீன் ஏன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து ஜெனெட்டிக்கலி, அதான் வந்து ஜெனெட்டிக்காகவே வந்து வரக்கூடியதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்ததுன்னா அந்த மாத்திரை நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்கன்னா நம்ம வந்து ஹார்ட் டிசீஸை வரதை வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஹார்ட் டிசீஸ் வரதை தடுக்கிறதுக்கு உள்ள வகைகள். ஸோ வந்து ஸ்டார்டிங் சொல்லுவாங்க, மெடிசன்ஸ் ரெகுலராக எடுத்துக்கணும்.
3: ஓகே சார், நன்றி சார்,
0: தேங்க்யூ. ஓகே டாக்டர், ஸோ ஹார்ட் அட்டாக் அப்படின்னு வரும்போது நம்ம ரெகுலராக என்னென்ன விஷயங்கள் வந்து ஹெல்த் செக்அப் அப்படின்னா என்னென்னலாம் செக் பண்ணி வச்சுக்கணும் டாக்டர் ஹார்ட் ஹெல்த்தை பார்த்துக்கணுன்னா?
2: ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக இப்போ நான் பேஷண்ட்ஸை ஜென்ரலாக பார்ப்பேன் ஓபியில், அவங்க வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் டெஸ்ட் எடுத்து வந்து ஒரு 200-300 டெஸ்ட் வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க டெஸ்ட்டு வந்து அவங்க சுகர் எவ்வளோன்னு பார்த்தா அது கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க HbA1c எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. இவ்வளோ டெஸ்ட் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க உடம்புக்கு அவங்க என்ன டெஸ்ட் எடுக்கணும், அவங்க ஜென்ரலாக வந்து சுகர், கொலஸ்ட்ரால், கிட்னி கிரியாட்டின் சொல்லுவாங்க, யூரியா கிரியாட்டின், மைக்ரோஆல்புமின், ஸோ ப்ரோட்டீன் கிரியாட்டின் ரேஷியோ, ஒரு சில டெஸ்ட் மட்டும் எடுத்து அதோட ECG. ஒரு சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அது மாதிரி ஏதாவது இருக்குது, அது மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் அது மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து எக்கோ எடுக்க சொல்லலாம். ஸோ இதுதான் பேசிக் டெஸ்ட், ஹீமோக்ளோபின், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் சுகர், கொலஸ்ட்ரால், இதுதான் வந்து முக்கியமான டெஸ்ட்டு. மற்றதெல்லாம் பேஷண்ட் சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட்டு, ஒரு சில டெஸ்ட் வந்து அது கூட அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும், ECG எக்கோ கிடைக்கும்.
0: ஓகே டாக்டர், ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் ஹவு ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம எடுக்கணும் டாக்டர்?
2: வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம வந்து இந்த சுகர் வந்து இப்போ சுகர் இல்லாதவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிறது நல்லது. கொலஸ்ட்ரால் இல்லாதவங்க வந்து 2-3 ஒரு வாட்டி எடுக்கிறது நல்லது. பிளட் ப்ரெஷர் வந்து வருஷத்துக்கு கண்டிப்பாக வந்து இயர்லி செக் பண்ண, ஒருத்தவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் கிடையாது அவங்க எப்போ அரவுண்டு வந்து ஒரு 17-18 பிளட் ப்ரெஷர் செக் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து சைலண்ட் கில்லர்ஸ், அவங்களுக்குலாம் வந்து சிம்டம்ஸே தெரியாது. ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு வந்து சிம்டம்ஸே மேனிஃபெஸ்ட் ஆகாது. அதனால் வந்து 18 வந்து பிளட் ப்ரெஷர் வந்து இயர்லி ஒன்ஸ் செக் பண்ணணும். ஸோ இயர்லி அப்புறம் வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க வந்து அவ் ஆஃபன் எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி பிளட் ப்ரெஷர் பார்க்கணும்னா வாரத்துக்கு 2 ப்ரிஃபரபிளி சாட்டர்டே சண்டே, அப்போ தான் வந்து அவங்க ரெஸ்ட்டில் இருப்பாங்க. அப்போ தான் வந்து அவங்க உண்மையிலேயே அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு அவங்களோட இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ வந்து ரியல் பிளட் ப்ரெஷர் மார்னிங் அண்ட் ஈவினிங் சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ ப்ரிஃபரபிளி 4 ரீடிங் இருக்கும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் ரிவ்யூ டாக்டரை பார்க்க வரும்போது அது ஒரு நோட்டில் என்ட்ரி மாதிரி போட்டு வச்சுட்டு வச்சா அவங்களோட அதுதான் வந்து ரியல் ரீடிங், அதான் வந்து ஹோம் மானிட்டரிங் ஆஃப் பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இதே அதுக்கப்புறம் டாக்டர் போய் பார்க்கும்போது அங்கே போய் பிளட் ப்ரெஷர் பார்க்கும்போது அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து இது வந்து ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் அவங்கள அறியாமே வந்து பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகுது. ஸோ வந்து ஸோ நம்ம மெடிசன்ஸ்லாம் வந்து நாங்கள் ஜென்ரலாக இது பண்ணுறது வந்து வீட்லேயும் வந்து பிளட் ப்ரெஷர் பார்த்துட்டு அதை மார்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காமிக்க சொல்லுவோம். ஸோ அந்த இது ரீடிங் தான் ரியல் ரீடிங். நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து உட்காந்தா சிஸ்டர்ஸ் பார்ப்பாங்க இல்லைன்னா நாங்கள் பார்க்கும்போது பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக காமிக்கும்.

0: ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டு. பிளட் ப்ரெஷர் வந்து வீட்லேயே மானிட்டர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி பார்க்குறது.
1: ஓகே டாக்டர். டாக்டர், இப்போது லாஸ்ட்டாக ஆல்ரெடி ஒரு காலர் வந்து சொன்னாங்க, அந்த மாதிரி ஜெனட்டிக்கலாக வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஜெனட்டிக்கலாக ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியுதுன்னா, இப்போ சிப்ளிங்ஸுக்கு இருக்குது, ஃபாதருக்கு இருக்குது, மதருக்கு இருக்குன்னா, அப்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பேஷண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி ப்ரிகாஷன்டாக இருக்கலாம் டாக்டர்?
0: ப்ரிகாஷன் வந்து முடிஞ்சளவு லோ ஃபேட் டயட், லோ ஃபேட் அண்ட் லோ கார்போஹைட்ரேட் தட் இஸ் மேண்டேட்ரி. அது வந்து கண்டிப்பாக வந்து முன்னே இதெல்லாம் வந்து ஃபேட் ரிலேட்டட் ஃபுட்ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணும். ஃப்ரைட் ஐட்டம் அவாய்ட் பண்ணும். ஆயில், வீட்டில் வந்து குக்கிங் ஆயில் வந்து நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் கிடையாது, எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அதுதான் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஆயில் மொரலஸ் ஓகே தான். இருக்கிறதுலே பெஸ்ட் ஆயில் வந்து ஆலிவ் ஆயில் தான், பட் தட் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். பட் இப்போ நம்ம மிடில் கிளாஸ் ஆவரேஜாக யூஸ் பண்ணுறது ஓரளவு, பட் எவ்வளோ ஆயில் கன்சியூம் பண்ணுறாங்களோ அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்புறம் முடிஞ்சளவு வந்து ரீயூஸ் பண்ணுறது, ரீசைக்கிளிங் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கார்போஹைட்ரேட் டயட்டை வந்து கம்மி பண்ணிக்கணும். இதுலேயும் வந்து ஃபேட் ரிலேட் ஃபுட்ஸ்லாம் வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து ஸ்டாட்டின்ஸ். சப்போஸ் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஒருத்தங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் வந்து ரன்ஸ் இன்ஜின். ஒருத்தங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரது வந்து ஒரு நாளில் வரது கிடையாது, அதெல்லாம் வந்து டெக்ஸ் டிக்கெட்ஸ்.
1: ஓகே.
0: ஸோ வந்து அது கொலஸ்ட்ரால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மைல்ட் ஸ்பாட் மாதிரி இருக்கும், அப்படி கிராஜுவலாக அக்குமுலேஷன் ஆகும் இதெல்லாம் வந்து. ஸோ அந்த ஒரு ஸ்பாட் வரதையே வந்து நம்ம வந்து கம்மி பண்ணோம்னா நம்ம வந்து கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு பண்ணால் தான் தெரியும், இல்லாட்டி நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது வந்து எந்த வயசில் பண்ணணும், 11 வயசுலேருந்தே பண்ணணும், 11 இயர்ஸ்க்கு அப்பயே வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாகச்சுன்னா அப்போதுலேருந்து டேப்லெட் எடுக்கணும். எதுக்காக எடுக்கணும், நம்ம அந்த ஸ்பாட்டே வராமல் இருக்கிறதுக்கு, நம்ம ரத்தக்குள்ளையில் வந்து அந்த அடப்பு, ஈவன் மைல்டு ஒரு சின்ன அடப்பு கூட வராமல் இருக்கிறதுக்கு இந்த டேப்லெட் எடுக்கணும், ஸ்டாட்டின்ஸ் எடுக்கணும். எடுத்து நம்ம வந்து முடிஞ்சளவு வந்து ஹார்ட் டிசீஸ் வரதை வந்து தவிர்க்கணும்.
1: ஸோ எந்த ஏஜ்லேருந்து கொலஸ்ட்ரால் செக் பண்ணணும்?
0: 11 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அண்ட் அகெயின் வந்து 11 to 13 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அகெயின் வந்து 17 to 19 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அதுக்கப்புறம் எவ்ரி ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ்.
1: ஓகே டாக்டர். ஸோ இப்போ யங் ஏஜில் நீங்கள் சொல்கிற மாதிரி 15-16 வந்துட்டு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்குன்னா என்ன பண்ணணும்?
0: கண்டிப்பாக ஸ்டாட்டின் எடுக்கணும், கொலஸ்ட்ரால் டேப்லெட் எடுக்கணும். ஏன்னா ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணும்னா இதெல்லாம் எடுத்து தான் ஆகணும்.
1: ஓகே டாக்டர். ஸோ ஆல்ரெடி நம்ம ஜிம்மிங் பற்றி பேசியிருந்தோம்ல டாக்டர். ஸோ சில வீடியோஸில் வந்து ஜிம் பண்ணும்போதே சிலர் வந்துட்டு வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போது கூட வந்து ஹார்ட் அட்டாக் வந்தது.
0: எஸ், இது அதான் இது ஒரு மித்து தான். அதான் வந்து நான் வந்து ஜிம்க்கு போகிறேன், மேரத்தான் போகிறேன், எனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வராது, நான் ஃபிட்டாக இருக்கேன், ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு வராது. அதான் வந்து இட் டசன்ட் மீன் தட் இவங்களுக்குலாம் வந்து ஹார்ட் டிசீஸ் வராதுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஃபிசிக்கலாக ஏதாவது வந்து நான் என்னோடய ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்குன்னா நம்மளோட சுகர் கண்ட்ரோலாக இருக்கணும், நம்மளோட பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக இருக்கணும், நம்ம பழக்க வழக்கங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கணும், என்னோடய கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோலாக இருக்குது, நான் நல்லா தூங்குறேன், நான் நைட்டு வந்து 7 to 9 hours தூங்குறேன், எனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது, இதெல்லாம் இருந்தால் தான் வந்து எனக்கு ஹார்ட் டிசீஸ்க்கு வராதுன்னு சொல்ல முடியும். நான் வந்து மேரத்தான் போகிறேன், நான் வந்து ஜிம்முக்கு போகிறேன், இவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறேன், இவ்வளோ வெயிட் தூக்குறேன், அதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டே கிடையாது.
1: ஓகே டாக்டர். ஸோ எங்களோட எல்லா டவுட்ஸுமே, ஹார்ட் ரிலேட்டடாக உள்ள எல்லா டவுட்ஸுமே வந்து எங்களுக்காக கிளியர் பண்ணி கொடுத்துருக்கீங்க டாக்டர், ரொம்ப நன்றி. ஸோ ஒன் ஃபைனல் திங் எல்லா லிசனர்ஸ்க்கும் நீங்கள் சொல்வீங்க அப்படின்னா, ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து மேண்டேட்டரியாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னா எந்த காரியங்கள் வந்து நீங்கள் டேக் அவேவாக சொல்லுவீங்க டாக்டர்?
0: நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து சால்ட் அண்ட் சுகரை வந்து நம்ம எடுக்கிறது வந்து நம்ம எப்பயுமே வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, எடுக்கிறது வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவாய்ட் பண்ணணும். முடிஞ்சளவு வந்து எக்ஸ்ட்ரா சுகர்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா சால்ட் வந்து முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணணும். ஏன்னா வந்து இதனால தான் நம்மளுக்கு டயபெட்டிஸ் வருது, ஹைப்பர் டென்ஷன் வருது. நம்மளோட வந்து பாடி வெயிட்டை வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கணும், நம்ம பாடி மாஸ் இண்டெக்ஸை வந்து 25 kg மெயின்டைன் பண்ணணும், நம்ம வெயிஸ்ட் செக்கம்ஃபரன்ஸ் அதுவும் வந்து கரெக்டாக வந்து லிமிட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சளவு வந்து நம்ம வந்து ஆல்கோஹால் அவாய்ட் பண்ணணும், ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணணும், நல்ல தூக்கம் இருக்கணும். அதே மாதிரி சுகர் பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க வந்து அவங்களோட நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னோடய HbA1c 7 kg நான் மெயின்டைன் பண்ணணும், என்னோடய பிளட் ப்ரெஷர் 130-80 kg இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்னோடய கொலஸ்ட்ரால், எனக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குது, என்னோடய கொலஸ்ட்ரால் LDL 55 kg இருக்கணும், எனக்கு சுகர் மட்டும்தான் இருக்குது, கொலஸ்ட்ரால் LDL 100 kg இருக்கணும். இப்படிலாம் மெயின்டைன் பண்ணால் நம்ம ஹார்ட் டிசீஸ் வந்து ஃபர்தராக வந்து ஈவெண்ட்ஸ் வரதை வந்து தவிர்க்கலாம்.
1: ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நேர்களே, இந்த ஒரு மணி நேரம் இன்றைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டு இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி டே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த இதை முன்னிட்டு நம்ம கூட வந்து இன்றைக்கி டாக்டர் ஆர் சிவகுமார் கார்டியாலஜிஸ்ட் வந்து இணைந்துடுறாங்க. ஸோ டாக்டர், இந்த ஒரு மணி நேரம் எல்லா டவுட்ஸு அண்ட் எங்களுடைய மித்துன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தது எல்லாம் எது இதெல்லாம் உண்மை இல்லைங்கிறத சொன்னீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹெல்த்து, ஹார்ட் ஹெல்த்தை எப்படி எப்படிலாம் முக்கியமாக வந்து நாங்கள் வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொன்னீங்க. நிறைய காலர்ஸ் உடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், உங்களுடைய நேரத்தை வந்து

0: நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4-க்காக நீங்கள் வந்து கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி டாக்டர்.
1: தேங்க்யூ வெரி மச்.
0: தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஸோ நேர்களே சூப்பராக ஒரு 1 hour வந்து ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருந்தீங்க. டாக்டர் சிவகுமார் கூட உங்களுடைய டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மீண்டுமா உங்களாரையும் நேர்களே அடுத்தது ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் சந்திக்க போகிறேன். ஸோ 4-2 வந்துட்டு உங்களை மீண்டுமா ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களை இடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பார் ஜெய் ஜோனால். நிறைவு பாடலாக புதிய முகம் திரைப்படத்திலிருந்து நேற்று இல்லாத மாற்றம் என்கின்ற பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பொன்மலை 101.4 இங்கெல்லாமே சமதுல.

0: நேரம் 4 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை 15,000 to 25,000 rupees உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பயணியர் வாகனங்களின் விற்பனை கடந்த மாதம் 4,39,000 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் பதவியை ஏற்ற பிறகு திரு நரேந்திர மோடி இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஊரகப் பகுதிகளின் துப்புரவு சேவைகளை கண்காணிப்பதற்கான டிஜிட்டல் முறையை மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் அறிமுகம் செய்தார். விளையாட்டு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1,25,00,000 வீடுகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டு 1,00,000 வீடுகளுக்கான கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. மின் கணக்கீடு முறையாக செய்யப்படாமல் கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாக திமுக குறை கூறியுள்ளது. மின்வெட்டு தொடர்பாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தவறான தகவல்களை அளிப்பதாக அஇஅதிமுக குற்றம்சாட்டியுள்ளது. பயிர்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தவிக அரசு முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திராவிட கட்சிகளுக்கு மாற்று தவிக அல்ல என்றும் இடதுசாரிகளை உண்மையான மாற்று என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாஹத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் சர்மா 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சமர்கண்டில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியா தற்போது தாய்லாந்தை எதிர்த்து ஆடி வருகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

வணக்கம் நேயர்களே, நேரம் இப்போ 4:03 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? இணைப்பு எண்ணாக 044 அப்படிங்கிற எண்ணை வந்து சேர்த்துக்கோங்க. அதை வந்து சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க. ஸோ என்னம்மா நம்பர் சொல்லிட்டியே, என்ன ஃபன்னுங்கிறத சொல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன ஃபன் அப்படின்னு சொல்லிட்டுமா? ஒன்றும் இல்லைங்க, நான் வந்துட்டு ஒவ்வொரு கேட்டகரி கொடுப்பேன், ஓகேவா?

இந்த கேட்டகரி அப்படின்னு ஏதாவது ஒரு கேட்டகரி கொடுத்தேன்னா, இப்போ தமிழ் திரைப்படங்கள் அப்படின்னு சொன்னேன்னா, ஒரு 10 திரைப்படங்களோட பேரை டக்கு டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து சொல்லணும், 10 வார்த்தைகள் சொல்லணும். ஓகேவா? நான் கொடுக்குற கேட்டகரியில் இப்போ விலங்கு அப்படின்னு சொல்லிட்டேன்னா 10 விலங்கு பேரை டக் டக் டக் டக்குன்னு சொல்லணும். ஸோ கேப்பு விடக்கூடாது, அதுதான் வந்து ரூல். ஓகே, ஸோ நீங்கள் என்னோட சேர்ந்து இன்னைக்கு இந்த சூப்பரான கேமை வந்து என் கூட விளையாடணும், ஃபன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 2980638 அல்லது 2952020 எனக்காக வந்துட்டு கால் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு குட்டி சுட்டி பாடல் வந்து கேட்டுட்டு வந்துடலாம். என்ன பாடல் உங்களுக்காக முதல் பாடல் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் திரைப்படத்துல இருந்து மட்டை அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில விவேக்குடைய வரிகள்ல கேட்டேன். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்க எல்லாமே சமதூள்.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட்டு. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுள்ள.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும்.

0: இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ஃபன் பண்ணலாமா?
3: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
4: என்னன்னு
2: சொல்லிட்டுமா? ஓகே, உங்களுக்கு வந்து பழங்கள்.
4: சரிங்க.
2: டக்குன்னு ஒரு 10 பழங்களோட பழங்கள் பத்தி இல்ல, பழங்கள் 10 பழங்களோட பேரை இடைவிடாமல் டக் டக் டக் டக்னு வேகமா சொல்லணும். 10.
4: சரிங்க. கொய்யாப்பழம், மாம்பழம், வீச்சம்பழம், வாழைப்பழம், ஆரஞ்சு பழம், அன்னாசி பழம்.
2: டக்குனுமா வேகமா?
4: பேர் என்னது? ஹயாத் பாஷா ஜெய்புன்னிசா ரிடில்ஸ்.
2: ஓகே ஓகே சார், உங்களுக்கான டாபிக் கொடுத்துட்டுமா?
4: கொடுங்க. சொல்லுங்க மேடம்.
2: ஓகே, உங்களுக்கு வந்து தமிழ் திரைப்படங்கள் பேர் ஒன்று 10 சொல்லுங்க. டக் டக் டக்.
4: 10 சொல்லுமா? படகோட்டி, பாசமலர், பாசவரை, பாசநங்கம், பாசம், ஆயிரத்தில் ஒருவன், விலைபகாவலி, நல்லவன் வாழ்வான், ஊட்டி வரை உறவு, அப்புறம் வந்து செந்தூரப்பூவே,
2: வணக்கம். யார் எங்க இருந்து? வனஜாமா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். உங்களுக்கு டாபிக் கொடுத்துடலாமா? விலங்குகள் பேரு?
5: விலங்குகள், ஆடு, மாடு, மான், மயில், சிங்கம், புலி, கரடி, யானை, சிறுத்தை, நாய், பூனை.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர், 10 சொல்லியாச்சு. டக்குன்னு இடையில ஐயோ அப்படின்னு ஒரு பதட்டம் வந்தது, பட் பரவாயில்ல, சூப்பரா வந்துட்டு சொல்லிட்டீங்கம்மா. நன்றிம்மா, நன்றி.
5: மயில் சொல்லிட்டேனா? மயில் வராது இல்ல.
2: ஏன் வராது? விலங்குகள். ஓ, பறவை. சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். ஆமா ஆமா, கரெக்ட். குட் ஒன். நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். யார் எங்கிறது? சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கோம். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கான டாபிக் கொடுத்துடலாமா?
6: கொடுங்கம்மா.
2: பயங்கர கான்ஃபிடென்டா சொல்றீங்களே. பறவைகள்.
6: பறவைகள், கோழி, கொக்கு, குருவி, மைனா, கழுகு, கழுகு, புறா, வான்கோழி, வாத்து.
2: இன்னும் ரெண்டு தான். ரெண்டு.
6: காகம், குருவி.

0: ஓகே சூப்பர் சார், சூப்பர், நன்றி சார், நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
0: ஓகே ஸோ நேர்களே, இப்போ ஓரளவுக்கு உங்க எல்லாருக்குமே வந்து கேம் புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து என் கூட சேர்ந்து இந்த ஜாலியான ஃபன் பண்ணலாமா, நிகழ்ச்சியில் என் கூட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986003 அல்லது 2952055 அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம், எம் கல்லுப்பட்டி விவிஎஸ் கண்ணன்.
0: விவிஎஸ் கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பர் சார். உங்களுக்கான டாபிக் என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே, தமிழ் நடிகர்கள்
2: கமல், ரஜினி, சிவாஜி, எம்ஜிஆர், விஜய், அஜித், எஸ்எஸ்ஆர், சுல்ராசன், நாகேஷ், சந்திரபாபு.
0: சூப்பர், 10 சொல்லியாச்சு.
2: சுல்ராஜ், நன்றி.
0: டபுள் டபுளா சொன்னீங்க, சூப்பர் சார், சூப்பர், நன்றி சார். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம், யாருங்கிறது?
3: நான் தேவிகா, பல்லாவரத்துல இருந்து பேசுறேம்மா.
0: தேவிகாமா, சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா?
3: ஆ, நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கு, ரொம்ப இனிமையா பேசுறீங்க, வணக்கம் அப்படின்னு. சூப்பர்மா, சூப்பர். உங்களுக்கான டாபிக் கொடுத்துடலாமா?
3: ஆ, கொடுங்க.
0: ரொம்ப மென்மையா பேசுறனால உங்களுக்கு பூக்கள் அப்படின்னு நான் வந்து டைட்டில் கொடுக்குறேன். பூக்கள் சொல்லுங்க பாப்போம், 10 பூக்கள்.
3: பூக்கள் பேர்லாம் சொல்லணுமா?
0: ம்,
3: மல்லிகை, முல்லை, ரோஜா, செம்பருத்தி, சாமந்தி, டிசம்பர், கனகாம்பரம், இருவாட்சி, உள்ளூர் மல்லி. ஒண்ணு
0: தாமரை.
3: தாமரை, அள்ளி, அள்ளி,
0: அள்ளி. சூப்பர்மா, சூப்பர், வாழ்த்துக்கள், சமயம் பண்ணிட்டீங்க.
3: நன்றிமா,
0: நன்றி, நன்றி. பயங்கரமா வந்துட்டு என்ன டைட்டில் கொடுத்தாலும் வந்து அதுல பயங்கரமா டஃப் கொடுக்கறாங்க நம்மளுக்கு. ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
4: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து.
0: ஹேமலதா, எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்கேங்க மேம்.
0: ஒரே சிரிப்பு தான்,
4: லைன் கடைசி டவக்குன்னு.
0: டீ காஃபி குடிச்சாச்சா?
4: நாங்களும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனா, அதனால கொஞ்சம் அப்படியே இருந்துட்டோம். ஓகேங்க மேம், சூப்பர்.
0: மறுபடியும் உங்க உங்க குரலை கேக்குறதுல எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு.
4: ரொம்ப சந்தோஷங்க மேம், சொல்லுங்க மேம்.
0: டீ காஃபி எல்லாம் குடிச்சாச்சா? நடிகைகள் தமிழ்
4: நடிகைகள் 10 பேர் சொல்லணுங்களா?
0: 10, டக்கு டக்குன்னு.
4: ரேவதி, நதியா, அமலா, சுகாசினி, சிம்ரன், ஜோ, ஜோதிகா, அப்புறம் நம்ம திரிவேர் ஆயிட்டாங்கல்ல, நம்ம அர்ஜே, அதுக்கப்புறம் சுஜாதா, சாவித்ரி, அப்புறம் கேஆர் விஜயா, அதுக்கப்புறம் விஜய், அவங்க பேர் எதுவும் வரமாட்டேங்குது, விஜயகுமாரி.
0: ஓகே
4: குமாரி,
0: ஓகே, 10 சொல்லியாச்சு, சூப்பர், சூப்பர். லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கு,
4: எங்கெங்கயோ போயிட்டு வந்துட்டேன்.
0: சூப்பர்மா, நன்றிமா, நன்றி.
4: தேங்க்யூமா, தேங்க்யூ.
0: ஓகே ஸோ, ரொம்ப உற்சாகமாக வந்து எல்லாரும் வந்து பங்கு பெறதை பாக்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ அடுத்த நேர் யாருன்னு பாத்துக்கலாம். வணக்கம்.
5: தமிழ்நாட்டுல
0: இருக்கக்கூடிய ஊர் பெயர்கள் சொல்லுங்க பாப்போம்.
5: சென்னை, பட்டாபுரம், கடம்பத்தூர், ஊராங்காடு, அரக்குவனம், அரக்குவனம், செஞ்சி பணப்பாக்கம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம்.
0: ஓகே சூப்பர், சூப்பர், நன்றி, நன்றி, நன்றி. என்னடா இது, என்ன டாபிக் கொடுத்தாலும் பயங்கரமா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. வணக்கம்.
6: வணக்கம்மா, நான் ரதி பாலாஜி.
0: ரதி பாலாஜிமா, எப்படி இருக்கீங்க? கேக்குதா நான் பேசுறது? ஹலோ,
6: உங்களுக்கு
0: கேக்குதாம்மா?
6: ஆ, கேக்குது, கேக்குது.
0: நீங்க பேசுறது லைட்டா விட்டு விட்டு கேட்டுச்சு. ஓகே, உங்களுக்கான தலைப்பு என்னன்னு பாத்துடலாமா?

0: சமையல் அறையில இருக்கக்கூடிய பொருட்கள்.
1: சமையல் அறையில் மிளகு, சீரகம், பூண்டு, வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, அப்புறம் வந்து என்னது
2: மாலை வணக்கம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: அடையாளம்பட்டுல இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: ஆசீர்வாதம்,
2: நிகழ்ச்சி சூப்பரா இருக்குது. காலையிலிருந்து இரவு 11 மணி நிகழ்ச்சிகளுக்கு அப்புறம் நல்லா இருக்குது.
0: பேனா,
2: நோட் புக், பென்சில், ரப்பர், டேபிள், சேர், வாஜரி, டீச்சர்,
0: நன்றி சார்.
2: பாட்டு வைக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு, சொல்லவும் முடியல. ஆளுங்க தினாடுறாங்க. ஈஜா நான் கப்பு கப்பு கப்பு சொல்லிடுவாங்க. ஈஜா கேரி அருமையா சொல்லிடுறாங்க. வாய்ப்பு
0: நன்றி சார். ஓகே, சூப்பரா வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில. நேரம் இப்போ 4:22 ஆயாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபன் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, நான் வந்துட்டு ஒரு டைட்டில் சொல்லுவேன், அந்த டைட்டிலிருந்து வரக்கூடிய 10 வார்த்தைகள். இப்போ பறவைகள்னா ஒரு 10 பறவைகளோட பேரை டக் டக் டக் டக் டக் டக்னு வேக வேகமாக சொல்லணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளுடைய கேம். ஸோ நீங்களும் என்னோட சேர்ந்து ஃபன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 அல்லது 2952055544. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டுமா நம்ம ஃபன் பண்ணலாமா, நிகழ்ச்சியை தொடரலாம். ஸோ டூட் திரைப்படத்தில் இருந்து தான் ஊரும் பிளட்டு அப்படிங்கிற சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. சாய் அபியான்கர் மற்றும் பால் டப்பா, பீமூமிகா, தீப்தி சுரேஷ் எல்லாரும் இணைந்து பாடியிருக்காங்க இந்த பாடலை. பால் டப்பாவோடைய வரிகளில் சாய் அபியான்கரோடைய இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.

0: வணக்கம்
1: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அகமது பேசுறேங்க.
0: கலீல் சாரா?
1: கலீல் அகமது.
0: கலீல் அகமது, எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார்.
1: நான் அப்பப்ப வருதுல, எப்பனா ஒரு வாட்டி தான் வரேன்.
0: வரதுக்கு
1: முன்னாடியே நான் வந்துடுறேன் சொல்றாங்க. அப்புறம் உங்களையும் தினமும் ஷோ பண்ண வரீங்க, ஒரு நாலு மணி நேரமா பண்றீங்க. நீங்களே வராதுன்னு சொல்லலாம் சொல்லுவாங்க நிறைய பேர் இருக்காங்க போல.
0: ஓகே சார், உங்களுக்குரிய டாபிக் என்ன என்ன சார்?
1: வீட்டில்
0: இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன?
1: வீட்டில் இருக்கிற பொருட்கள் ஃபேன், லைட், டிவி, மிக்ஸி, கிரைண்டர், கட்டில், சோபா, நாற்காலி,
0: என்ன
1: சொல்றதுன்னா, உங்க நிகழ்ச்சி இந்த 18 பஞ்சாயத்துலயும் உங்க பேர் சொல்லி கிடக்கணும் இருக்கு. நீங்க வரட்டுதான், என்ன வரட்டுமா?
0: நன்றி சார், நன்றி சார், நன்றி,
1: நன்றி, நன்றி.
0: அப்பா பயங்கரமா சம ஸ்பீடா வந்துட்டு சார் சொல்லிட்டாங்க. அடுத்த நேர் வணக்கம் ரெயின் பேசம்.
2: வணக்கம்,
0: யார் எங்க இருந்து? நல்லா இருக்கமா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு கண்ணு. உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் கண்ணு.
0: ஐயோ,
2: ஏன் கேளு, உங்க கூட பேசி வருமா? இப்ப வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் வருதாக்குது.
0: ஓ, அதனால மிஸ் பண்றீங்க. நைஸ் நைஸ், நாங்களும் வெயிட் பண்றோம்ல. நீங்க மிஸ் பண்றீங்க, நாங்க வெயிட் பண்றோம், எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி. சூப்பர்மா, உங்களுக்கு ஒரு டாபிக் என்னன்னு பாத்துருமா?
2: சொல்லுங்க.
0: விளையாட்டுகளோட பேர் சொல்லுங்க, 10 விளையாட்டு.
2: விளையாட்டுகள் வந்து எல்லா விளையாட்டு சொல்லணுமா?
0: ஆமா, ஒரு 10 சொல்லுங்க பாப்போம் டக்குன்னு.
2: ஒரு 10. கபடி.

0: அப்புறம் வந்து இந்த தோல்பட்டையில பிடிச்ச ஒரு குடம் தண்ணி மண்டு ஒரு குடம் சொல்லி அது ரெண்டு. அப்புறம் வந்து இந்த நாலு இது போட்டு நாங்க ஜல்லி ஆடுவோம் மூணு. அப்புறம் வந்து நாங்க உக்கால வச்சுக்கணும் துணி திருச்சி பந்தனும் திருவாரூர் பந்தனும் நாலு. அப்புறம் வந்து நாங்க தாயம் ஆடுவோம் அஞ்சு. அப்புறம் வந்து செக்ஸ் ஆடுவோம் ஆறு. அப்புறம் வந்து இந்த
1: கால்பந்து கிரிக்கெட் இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? சூப்பர்மா சூப்பர், ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க, சூப்பர்மா,
0: நன்றி
1: நன்றிமா. நான் விளையாட்டு அப்படின்னு கேக்கும்போது சரி கால்பந்து கிரிக்கெட் இந்த மாதிரி ஏதாவது வரும், ஹாக்கி டென்னிஸ்ன்னு பார்த்தா அம்மா தாயம் எல்லாம் போயிட்டாங்க. சூப்பரா பழைய எல்லா கோலி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான நம்மளோட சைல்ட்ஹுட் கேம்ஸ் எல்லாத்தையும் வருஷப்படுத்தி வந்து சொல்லிட்டாங்க. சூப்பர். அடுத்த காலர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம் ரெயின்போ ஃபேம்.
2: வணக்கம், தமிழேந்தி
1: சார், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். உங்களுக்குரிய டாபிக் என்னன்னு பாத்துருமா? ஓகே, உங்களுக்குரிய டாபிக் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பேர்.
2: சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை.
1: போது போது போது, அப்பா பயங்கர ஸ்பீடா சொல்றீங்க, எப்படி எப்படி இவ்வளவு வேகமா உங்களால சொல்ல முடிஞ்சது யோசிக்காம? 35 மாவட்டத்தை நினைச்ச பரவாயில்ல, சூப்பர், பயங்கரமா பார்ட்டிசிபேட் பண்றீங்க, நன்றி சார்,
2: நன்றி.
1: என்னடா இது, பயங்கரமா டஃபா வந்து இன்க்ரீஸ் பண்ண மாவட்டங்கள் பேர் கூட இவ்வளவு வேகமா சொல்வீங்களா என்ன? ரைட், ஓகே. அடுத்த கலர், வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம், யாருங்கிறது?
3: மதுரையில இருந்து புஷ்புலதா
1: பேசுறேன். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேம்மா, நிகழ்ச்சி எல்லாம் அருமையா இருக்கு.
1: நன்றி நன்றி. சரிம்மா, உங்களுக்கான டாபிக் என்னன்னு சொல்லி பாத்தலாமா?
3: சொல்லுங்க.
1: ஓகே, உங்களுக்குரிய டாபிக் என்னன்னா இந்தியாவில இருக்கக்கூடிய மாநிலம்.
3: இந்தியாவில இருக்கக்கூடிய
1: மாநிலங்கள்.
3: தமிழ்நாடு, கர்நாடகா,
1: ஓகே,
3: ஆந்திரா, தெலுங்கானா,
1: கொஞ்சம் மேல அப்படியே போங்க, மத்தியில என்ன இருக்குது? மத்தியில
3: மத்திய பிரதேசம்.
1: சூப்பர். அதுக்கு பக்கத்துல
3: யூனியன்
1: பிரதேசத்துல வரும், மகாராஷ்டிரா அதெல்லாம் வந்துட்டு மாநிலம். சூப்பர்மா சூப்பர், நன்றி
3: நன்றி மேடம்.
1: வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: இனிய பொன்மாலை தனில் பொன்னான தோரணங்களை கட்டி கொண்டிருக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு அருமை வணக்கங்கள் கூறுகிறேன். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: மந்திரமூர்த்தி சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கோம். நீங்க எல்லாம் சேமமா இருக்கீங்களா?
1: சேமமா இருக்கோ,
4: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சொல்லுங்க,
1: உங்களுக்கான தலைப்பு என்னன்னு பாத்துருமா?
4: சொல்லுங்க, ஈஸியா சொல்லுங்க.
1: ஒரு 10 நாடுகளோட பேர் சொல்லுங்க.
4: 10 நாடுகளா? இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, சீனா, அமெரிக்கா, கனடா, அப்புறமா பிலிப்பைன்ஸ், பிலிப்பைன்ஸ் பர்மா, பர்மாக்கு இப்ப பேர் வேற. ஆமா, அப்புறமா தென் அமெரிக்கா, கொல்லம், எத்தனை ஆயிடுச்சு?
1: இன்னும் ஒன்னு சொல்லுங்க, இந்தியாவுக்கு பக்கத்துல

0: இந்தியாவுக்கு பக்கத்திலே பாகிஸ்தான்.
1: அவ்வளவுதான், முடிஞ்சது. 10 சூப்பர் சார்.
0: 10 நாடுகளுக்கு எங்களை கற்பனையில அழைச்சிட்டு போயிட்டே. உங்களுடைய திறமைக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தொடரட்டும் உங்கள் கலைப்பணி.
1: நன்றி நன்றி சார்.
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். ஆஹா, உண்மையா சொல்றேங்க, இந்த ஈவினிங் டைம்ல ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில உங்க கூட ஜாயின் பண்றதே ஒரு தனி சுகம் அப்படிங்கிற மாதிரி. பயங்கரமா நீங்க ஃபன் பண்றீங்களோ இல்லையோ, நீங்க பண்றதுல வந்து எனக்கு ரொம்ப ஃபன்னா இருக்குது, பயங்கர ஹாப்பியா இருக்குது. அடுத்த காலர் வணக்கம். ரெயின்போ எஃப்எம்
2: வணக்கம். வாழ்க வாழ்க. அடிப்பாக்கம் கோபாலன் சேமா இருக்கல.
1: கோபாலன் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்.
2: மக்களுமா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன்.
1: நீங்க வந்து பயங்கர பழங்கள் பேர் பத்தி சொல்லுங்க.
2: ஆப்பிள், மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், அனாசி பழம், ஆரஞ்சு பழம், கமலாப்பழம், திராட்சை பழம், முந்திரி பழம். ஒண்ணுதான் சொல்ல.
1: வாழைப்பழம் சொல்லிட்டீங்களா? நீங்களும் என்னமா நம்பர் சொல்லிட்டேன், இன்னைக்கு என்ன ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்களே, என்ன ஃபன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நான் ஏதாவது ஒரு டாபிக் சொல்வேன், அந்த டாபிக் கீழே ஒரு 10 வார்த்தைகளை டக்கு டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் சொல்கிறது தான் உங்களுக்காக நான் இன்னைக்கு கொடுத்துருக்கிற ஃபன் பண்ணலாமோட டாபிக். ஸோ நீங்கள் என் கூட சேர்ந்து வந்துட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். அந்த நேரத்தில் உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல், ஒரு சம குத்து பாடல் வந்துகிட்டே இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் திரைப்படத்துலேருந்து வெயிலோடு விளையாடி அப்படிங்கிற பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. நான் முத்துக்குமாரோட வரிகள்ல ஜி வி பிரகாஷோட இசையில கேட்டேன். இந்த நீங்கள் எதிரே 101.4 எங்கெல்லாமே சமதூலு.

0: வெல்கம் பேக் டு ஃபன் பண்ணலாமா. உங்களுடன் இணைந்திருக்கும் நான் உங்கள் நண்பர் ஜே ஜோனால். எஸ் நேயர்களே, ரெயின்போ பண்பலை 101.4 தான் கேட்டுட்டு இருக்கீங்க ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யாரு எங்கிறது பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நான் அடையாறுல இருந்து பிரியா விஜயகுமார் பேசுறேன்.
0: பிரியா?
1: பிரியா விஜயகுமார் தான்.
0: பிரியா எப்படி இருக்கீங்க?
1: ஹலோ மேடம்,
0: எப்படி இருக்கீங்க பிரியா?
1: சூப்பரா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும். உங்களுக்கான டாபிக் என்னன்னு பாத்துக்கலாமா?
1: ஆ சொல்லுங்க மேடம்.
0: ஈஸியா குடுக்கணுமா கஷ்டமா குடுக்கணுமா? சரி, எனக்கு வந்து பார்த்தோன்னே அடடே சூப்பர்ல அப்படின்னு நினைச்ச ஒரு டாபிக் தான் உங்களுக்கு கொடுக்க போறேன். வண்ணங்களுடைய பேர் பத்து சொல்லுங்க பாப்போம்
1: டப்புன்னு. ப்ளூ, கிரீன், ரெட், ஒயிட், பிளாக், சாம்பல் நிறம், பர்பிள் நிறம், அடர் பச்சை,
0: கருப்பு சொல்லிட்டீங்களா?
1: கருப்பு, வெள்ளை எல்லாம் சொல்லிட்டேன். மஞ்சள்,
0: மஞ்சள். சூப்பர். பெண்களுக்கே ரொம்ப பிடித்த ஒரு நிறம் ஒண்ணு.
1: சிகப்பு சொன்னா?
0: சிகப்பு சொல்லிட்டீங்க. பெண்களுக்கு பிடிச்ச ஒரு நிறம் இருக்கு பாருங்க.
1: ஊதா நிறமா?
0: பிங்க்குங்க. பிங்க், பிங்க், நீங்களும் கூட சேர்ந்து நிகழ்ச்சியில் ஜாயின் பண்ணா டக்குனு போன் எடுத்து டயல் பண்ணுங்க. 2 9 8 6 0 0 3 8 அல்லது 2 9 5 2 0 5 5 4. வணக்கம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
2: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்ரமணியம்.
0: நல்லா இருக்கும். உங்களுக்கான தலைப்பு என்னன்னு பாத்துக்கலாமா?
2: என்ன மேடம்
0: உங்களுக்கான தலைப்பு
2: சொல்லுங்க மேடம்.

0: சொல்லட்டுமா? ஓகே, உணவுப் பொருட்கள்.
1: உணவுப் பொருட்களா? உணவுப் பொருட்கள் சாப்பாடு வகைகள் தானே?
0: ஆமா.
1: தயிர் சாதம், புளி சாதம், எலுமிச்சை சாதம், சக்கரை சாதம்.
0: என்ன சாதம்
1: மேடம்
0: கடைசி என்ன சொன்னீங்க?
1: சக்கரை சாதம் சொன்னேன்.
0: சக்கரை சாதமா? சக்கரை சாதம் நான் சொன்னீங்க.
1: ஆமா.
0: அப்படின்னு ஒரு சாதம் இருக்கா?
1: சாம்பார் சாதம் இருக்கு.
0: சாம்பார் சாதம் வேற இன்னும் நாலு தான்
1: டக்குன்னு. அதுக்கு மத்தல்
0: மிளகு
1: போட்டு செய்வாங்களா? மிளகு எல்லாம் போட்டு செய்வாங்களா?
0: சூப்பர் சார், சூப்பர். நன்றி சார், நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. வணக்கம் ரேபஃபம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்கிறது
2: மேடம்? சென்னை பூந்தமல்லி கடைசாமி. நல்லா இருக்கீங்களா?
0: கடைசாமியா?
2: ஆமா மேடம்.
0: சூப்பர் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். சோ உங்களுக்கு உரிய டாபிக் என்னன்னு சொல்லிட்டுமா?
2: சொல்லுங்க.
0: சொல்லுங்க அப்படின்னு ஆர்வமா கேக்குற உங்களுக்கான டாபிக் காய்கறிகள்.
2: காய்கறிகள்ல எல்லா காய்கறியும் சொல்லணுமா?
0: ஒரு பத்து சொல்லணும்.
2: கோவக்கா, வெண்டக்கா, பாவக்கா, அவரக்கா, கேரட்டு, பீன்ஸ், முள்ளங்கி, அப்புறம் வந்து காலிஃப்ளவர், வெண்டக்கா. அப்புறம் என்ன காய்?
0: வெண்டக்காய் ஆல்ரெடி சொல்லிட்டீங்களே.
2: ஆமா ஆமா, வெண்டக்காய் சொல்லிட்டேன். அப்புறம்
0: ரெண்டு தான்.
2: லோக்கல் லோக்கல் கொரக்கா. சொல்லணும் மேடம். பத்து.
0: ஓகே, பத்து சொல்லியாச்சு. சூப்பர் சார், சூப்பர். நன்றி சார்,
2: நன்றி, நன்றி,
0: நன்றி. ஓகே, நீங்க என்ன டைட்டில் கொடுத்தாலும் பரவாயில்ல, அதுல நான் வந்து ஈஸியா சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சூப்பரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ அடுத்த காலர் யாருன்னு பாத்துடலாம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
3: மாலை. வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?
0: மாலை. வணக்கம் சார், நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் எங்க இருந்து பேசுறீங்க? இனிப்பு வகைகள் சொல்லுங்க பாப்போம். நம்ம ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி.
3: பாசந்தி, பாதுஷா, ஜாங்கிரி, ஜிலேபி, ரசகுல்லா, குலாப் ஜாமுன், ரசபேரி, சந்தேஷ், பால் கொழுக்கட்டை.
0: இன்னும் ஒண்ணுதான் வேணும். வணக்கம். யாரேங்கிறது?
4: இனிய மாலை வணக்கம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அட்டோதுறை.
0: வலங்கைமான்
4: அட்டோதுறை, கும்பகோணத்துலேருந்து கிலோமீட்டர்ல.
0: ஓகே ஓகே சார். ஸோ உங்களுக்கான டாபிக் என்னன்னு கொடுத்துறப்பா
4: சொல்லுங்க.
0: ஓகே, உங்களுக்குரிய டாபிக் வந்து கடல்வாழ் உயிரினங்கள்.
4: கடல்வாழ் உயிரினங்கள், மீன், மீன், ராட்டு, திமிங்கலம்,
0: பல மீன்களோட பேர் சொல்லலாம். மீன்களுடைய பேர்
4: செங்கால மீன், இது கெண்ட மீன், விரால் மீன், குறவ மீன், அதான் திமிங்கலாம் சொல்லிட்டேன். நெத்திலி மீன், வாழை மீன்.
0: வாழை மீன் நான் அது சொல்ல நினைச்சேன். வாழை மீன்,
4: வாழை மீன், வாழை மீன்.
0: சூப்பர், சூப்பர்.
4: ராட்டு
0: ஒன்னே ஒண்ணுதா?

0: சொல்லிட்டீங்க. இன்னொன்னு நண்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், நன்றி. என்ன டைட்டில் கொடுத்தாலும் பயங்கரமா சொல்றாங்களே. அடுத்த காலர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ, சொல்லுங்க யாரு?
1: சூர்யா டெய்லர் சைடா பேட்டம்மா. நான் ப்ளவுஸ் பத்தி சொல்றேன். ட்ரெஸ் ட்ரெஸ் பத்தி சொல்றேம்மா.
0: ட்ரெஸ்ஸா?
1: ட்ரெஸ் ப்ளவுஸ் எத்தனை வகை ப்ளவுஸ் எல்லாம் சொல்றேன்.
0: சரி ஓகே, சொல்லுங்க பாப்போம்.
1: கட் ப்ளவுஸ், கட்டோரி, லாங் ப்ளவுஸ், பாவாடை, பாடி பாவாடை, ட்ரெஸ், ஃபுல் ஷர்ட், ஹாஃப் ஷர்ட், கோட்டு, ஹாஃப் பேண்ட், சஃபாரி செட், ட்ரெஸ், சுடிதார் செட், சல்வார் செட், கராரா, கராரா, சராரா.
0: சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் சார். நீங்க டெய்லரா?
1: அப்பவே
0: உண்டா? இப்பதானே வந்திருக்கு.
1: நடிகர் போல இருப்பாங்க, வரவும் எல்லாம் நல்லா. மலேசியால இருந்து வந்து.
0: சார் உங்க பேரு?
1: என் பேர் நாகராஜ், ஆனா என் பேரன் பேர் தான் சூர்யா.
0: ஓகே சார், ஓகே சார், நன்றி சார், நன்றி.
1: நாகராஜ் நிறைய பேர் வராங்க.
0: ஓகே சார்,
1: அதனால என் பேரன் பேரு சூர்யா.
0: ஓகே சூப்பர் சார், சூப்பர் சார், நன்றி.
1: என் பேரு சூர்யா. பெரியம்மா
0: சார், நன்றி சார். நானே வந்துட்டு என்னோட டாபிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாகராஜ் சார் வந்துட்டு அவங்க டாபிக் அவங்களே சொல்லி பதிலையும் வந்து சொல்லியிருக்காங்க. சூப்பர். அடுத்த காலர் யார் அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: அப்பா மேடம், ரொம்ப நேரம், ஒரு மணி நேரமா
0: ட்ரை பண்ணுங்க. கடச்சிருச்சு பாத்தீங்களா?
2: சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
0: சூப்பர் ஹேமா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க வெளியூர் நேருக்குலாம் லைன் கொடுக்க ஆரம்பிச்சுடுறேன், எங்களுக்குலாம் லைனே கிடைக்கல. அவங்களும் வராங்க எல்லாருமே. யாரோ
0: சரி, உங்களுக்கு உரிய டாபிக் என்னன்னா வாகனங்களோட பெயர் சொல்லுங்க.
2: வாகனங்கள், காரு, சைக்கிள், ஏரோப்ளேனு, ஹெலிகாப்டரு, கப்பல், டூ வீலர், அப்புறம் 3 ட்ரைசைக்கிள், அப்புறம் கண்டெய்னரு, அப்புறம் அந்த ட்ரெய்லர்னு சொல்லுவாங்க கண்டெய்னர் டிக்கெட் போறது. அப்புறம் ஒண்ணு இருக்கா?
0: ஆமா, ஒன்னே ஒண்ணு.
2: மிதிவண்டி.
0: மிதிவண்டி. சூப்பர் சார், சூப்பர். ஆமா, 10 ஆயிடுச்சு. நன்றி நன்றி
2: நன்றி மேடம்.
0: ஓகே, அடுத்த காலர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் அந்த குட்டி காலர்?
3: திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் வேதாந்த் பேசுறேன்.
0: வேதாந்த்? வேதாந்த் என்ன படிக்கிறீங்க? வேதாந்த்,
3: நான் 5th படிக்கிறேன்.
0: 5th படிக்கிறீங்களா? ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா?
3: இப்பதான் வந்தேன்.
0: இப்பதான் வந்தீங்க, கியூட். சூப்பர். இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சு?
3: எனக்கு ஃபேவரட் சயின்ஸ்.
0: சயின்ஸ், பரவாயில்லையே, சூப்பர் வித்தியாசமா சொல்லிருக்கீங்களே. ஓகே, உங்களுக்குரிய டாபிக் கொடுத்துட்டுமா?
3: ஓகே
0: ஓகே. நீங்க ஸ்கூல் படிக்கிற குட்டியா இருக்கனால உங்களுக்கு ஸ்கூல்ல நீங்க என்னென்னலாம் எடுத்துட்டு போவீங்க? ஒரு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு 10 பொருள் சொல்லுங்க பாப்போம். ஸ்கூல்ல நீங்க என்னலாம் பாப்பீங்க?
3: போர்டு. சாக். டெஸ்க்.
0: டெஸ்க். சூப்பர்.
3: பெஞ்ச்.
0: பெஞ்ச்.
3: டேபிள்.
0: டேபிள்.
3: கபோர்டு.
0: கபோர்டு.
3: புக்ஸ்.
0: புக்ஸ். சூப்பர்.
3: பென்னு. பேகு.
0: பேகு. இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லுங்க பாப்போம். ஒரு குட்டி காலர்ட்ட பேசி முடிச்சாச்சு. அடுத்த காலர் வணக்கம். வணக்கம், யாரேங்கிறது?
4: பேசுடா, கிண்டில இருந்து நான் விஜயா பேசுறேன் மேடம்.

0: வித்யாவா?
1: விஜயா.
0: விஜயா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன்.
1: என் பையன் பேசுறேன். நான் மேம்
0: குடுங்க
1: வாடாம
0: குடுங்க.
2: ஹலோ ஆண்டி, எப்படி ஆண்டி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: பாருங்க.
2: சாண்டில், எல்லோ, ஒயிட், ஆஷ் கலர்.
0: சூப்பர்மா சூப்பர், ரொம்ப அழகா வந்து 10 கலர் பேரு டக் டக் டக் டக்னு சொல்லிட்டீங்க. சூப்பர்மா சூப்பர்.
2: Thank you ma'am.
0: Thank you. வணக்கம் ரெயின்போ ஃபேம்.
3: இனிய மாலை வணக்கம் மேம்.
0: நிறைவு காலரா வந்திருக்கீங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் சிங்க சோன் சென்னை இருக்கேங்க.
0: சூப்பர் சார். பூக்கள் பேர் ஒரு 10 சொல்லுங்க பாப்போம்.
3: சாமந்தி, கதம்பம், அல்லி, மல்லி, முல்லை, செங்காந்தல், தாமரை, அப்புறம் ஜாதி மல்லி.
0: சூப்பர் சார் சூப்பர்.
3: அப்புறம் வேற என்ன இருக்கு? இது கனகாமரம்.
0: சூப்பர் சூப்பர்.
3: குண்டு மல்லி, செண்டு மல்லி, அப்புறம் வெள்ள சாமந்தி இருக்கு சாமந்திலேயே.
0: ஓகே ஓகே சார்.
3: அப்புறம் வேற என்ன இது? அந்த பூக்கு கூட எல்லாம் வச்சு ஒண்ணு கட்டுவாங்களே.
0: ஒண்ணும் பரவாயில்ல, இருக்கட்டும், பிரச்சனை இல்ல.
3: மூணு கட்டி வச்சு கட்டுவாங்க கூட.
0: நன்றி சார். நன்றி.
3: நன்றி மேடம்.
0: நன்றி. நிறைவு பாடலாக நேர்களே நம்ம நிகழ்ச்சியோடைய ஃபைனல் மொமெண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ மீண்டுமா மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களாரையும் சந்திக்கிறேன். நிறைவு பாடலாக யூத் திரைப்படத்திலிருந்து முட்டை கலக்கி அப்படிங்கிற சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 எல்லாமே சமதுல.

கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை 15,000 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பயணியர் வாகனங்களின் விற்பனை கடந்த மாதம் 4,39,000 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் பதவியை ஏற்ற பிறகு திரு நரேந்திர மோடி இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஊரக பகுதிகளின் துப்புரவு சேவைகளை கண்காணிப்பதற்கான டிஜிட்டல் முறையை மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் அறிமுகம் செய்தார். விளையாட்டு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1,25,00,000 வீடுகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டு 1,00,000 வீடுகளுக்கான கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைந்தது. மின் கணக்கீடு முறையாக செய்யப்படாமல் கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாக திமுக குறை கூறியுள்ளது. மின்வெட்டு தொடர்பாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தவறான தகவல்களை அளிப்பதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திராவிட கட்சிகளுக்கு மாற்று தாவேக அல்ல என்றும் இடதுசாரிகளே உண்மையான மாற்று என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாஹத் சிங் 17th இடத்திற்கு முன்னேறியுள்ளார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் சர்மா 2nd இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சமர்கண்டில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியா தற்போது தாய்லாந்தை எதிர்த்து ஆடி வருகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய மாலை வணக்கம். நேரம் 5:01 ஆயிட்டு இருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உங்ககிட்ட பேச வந்தாச்சு யாரு, வேற யாரு, நான் தான் லோகேஷ் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அதாவது பேச போறோம் அப்படின்னா, இந்த பொதுவாக வந்து நம்ம பஸ்ல டிராவல் பண்ணாலும் சரி, அந்த ட்ரெயின் ஏன் ஃப்ளைட்லயே டிராவல் பண்ணாலும் இந்த ஜன்னலோட சீட் வந்து நமக்கு வந்து ரொம்பவுமே ஃபேவரட்டா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஜன்னல் சீட் மட்டும் நமக்கு எப்பவுமே ஃபேவரட் கிடையாது. அந்த ஜன்னல் சீட்ல உட்காந்துட்டு நிறைய பாடல் கேட்டுட்டு போறது இன்னும் வந்து இனிமையா இருக்கும். அந்த மாதிரி டிராவல் டைம்ல நீங்க என்ன பாடல் வந்து விரும்பி கேட்பீங்க? அடிக்கடி டிராவல்லாம் பண்ணும்போது ஜன்னல் ஓரமா உட்காந்துக்கிட்டு என்ன பாடலை வந்து நீங்க திரும்ப திரும்ப கேட்பீங்க அப்படின்றத நான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஸோ நீங்க கால் பண்ணி என்ன பாட்டு அப்படின்றத சொல்லலாம். ஸோ கால் பண்ணுங்க 0442986008, இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். மறுபடியும் சொல்றேன், நீங்க ஜன்னல் ஓரமாக ட்ராவல் பண்ணும்போது பயணப்படும்போது என்ன பாடல்கள் கேட்பீங்க அப்படின்றதா சொல்ல போகிறீங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். கருப்பு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காடு மூடு, அந்த பாடல் தான் கேட்க போகிறீங்க. சாய் அபியாங்கர் மற்றும் கானாமுத்து இணைந்து பாடிய பாடல். விஷ்ணு இடவன் வரிகளில், சாய் அபியாங்கர் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே சமதூளே.

0: நேரம் 5:09 ஆயிட்டு இருக்கு. இப்ப ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, நீங்க டிராவல் பண்ணும்போது கேட்கிற ஒரு உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு பாட்டு, அடிக்கடி டிராவல் பண்ணும்போது இந்த பாட்டு கேட்பானா, அது எது அப்படின்னு சொல்ல போறீங்க. நிகழ்ச்சியில நேயர் வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, யாரு இங்க பேசுறீங்க?
1: எனக்கும்
0: தான் ஆனந்த், உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. சொல்லுங்க, நீங்க டிராவல்
1: தாளாட்டு படத்துல இருந்து மெதுவா தங்கி அடிச்சானே ஏ மச்சானே எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே அந்த பாட்டு மேடம்.
0: அந்த பாட்டு மேடமா? இந்த பாட்டு ஓகே, பரவாயில்ல, பாட்டு நீங்க நல்லா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே, சூப்பரா இருந்துச்சு, நன்றி நன்றி ஆனந்த். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் ரெட் ஹில்ஸ் இருந்து ஹயத் பாஷா ஜெய்புல்லி சார்.
0: சொல்லுங்க,
2: எப்படி சார் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேங்க. சொல்லுங்க, நீங்க டிராவல் பண்ணும்போது அடிக்கடி கேட்கிற பாடல் எது
2: சார்? நான்

0: இந்த பாடலை கேட்காமே இருக்க மாட்டேன் சார். பச்சை விளக்கு படத்துல வர ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த பாடலை அடிக்கடி முணுமுணுத்து இருப்பேன், போட்டும் கேட்டுட்டு இருப்பேன் சார். இந்த ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப, அது என்னன்னு தெரியல, அந்த சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த பாடலை அப்படியே கேட்டு கேட்டு கேட்டு அதனுடைய ஊறி போயிட்டு கூட சொல்லலாம்.
1: ஓகே, அந்த பாட்டுக்கு பயங்கரமான ஃபேன் நீங்க இல்ல?
0: கண்டிப்பா கண்டிப்பா, நம்ம நம்ம நிகழ்ச்சியில கேட்டனா கூட இந்த பாட்டு தான் சார் நான் கேட்பேன்.
1: அருமை அருமை. ஆக்சுவலா எனக்கும் வந்து சின்ன வயசுல இருந்து இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கு, வாழ்த்துக்கள்.
0: ஒரு அந்த பாடலுடைய வரிகள்லாம் வந்து அப்படியே நம்மள வந்து மெய் சிலிர்க்க வைக்கும் சார். அது
1: நிஜமா நிஜம்,
0: அது பாடல் சார் அது
1: நிஜமா நிஜம்.
0: ஒரு ஒரு மனிதனோ தினமும் அதை அந்த பாடலை நினைச்சாலே போதும் சார், அந்த அளவுக்கு அவங்களுக்கு உத்வேகம் வந்துடும் சார். அது
1: கண்டிப்பா நிஜமா. திரும்பவும் நம்ம நேயர்களுக்கு அதை ஞாபகப்படுத்தினதுக்கு

0: கண்டிப்பா நிஜமா. திரும்பவும் நம்ம நேயர்களுக்கு அதை ஞாபகப்படுத்தினதுக்கு, எனக்கும் ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க?
1: மாதவரம் செல்வராஜ்.
0: செல்வராஜ் சொல்லுங்க, நீங்க பயணத்துல அடிக்கடி கேட்கிற பாடல் எது?
1: சின்னராசாரே சிட்டெரும்பு என்ன கடிக்குது, அந்த பாடல் தான் சார் பாப்பேன்.
0: ஆஹா ஆஹா, பரவாயில்ல, நல்ல குத்துப்பாட்டா கேப்பீங்க போல இல்ல?
1: ஆமா ஆமா சார்.
0: சூப்பர் சூப்பருங்க, வாழ்த்துக்கள், தொடர்ந்து கேளுங்க. ஓகே, நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன?
2: நான் அமுதா என்னவற்ற இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு எந்த பாடல்?
2: நான் எங்க போனாலும் எந்த பாடல் தான் ரொம்ப காசு பாட்டு போட்டு கேட்டேனே வெளியே போனா பயணம் போனா.
0: ஓகே, ஏதாவது ஒரு பாடல் சொல்லுங்க.
2: நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போலிருந்து ஓடு ராஜா. இந்த சாங் ரொம்ப பிடிக்கும் சார்.
0: அருமை அருமை, அருமையா பாடவும் செஞ்சீங்க, வாழ்த்துக்கள்.
2: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார்.
0: நன்றிங்க நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: எனக்கு வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க?
3: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்திலிருந்து கணேசன் பேசுறேன்.
0: நல்லா இருக்கேன் கணேசன், சொல்லுங்க, நீங்க பயணங்கள்ல கேக்குற பாடல் இது?
3: ஆமா, நான் பொதுவாக பயணம் அப்பப்ப மாதிரி இப்ப உள்ள பாடல் வந்து இந்த சுந்தரபாண்டியில இருந்து, காதல் வந்து பொய்யா நான் உன்னை சுற்றும் போது உள்ளுக்குள்ள பொல்லாத பூப்பு கவலை.
0: ஓ, இப்ப வந்த பாடல்?
3: ஆமா, என்னங்க
0: இப்ப வந்த பாடல்? அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ சார், நீங்க உங்க இது ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க, உங்க வாய்ஸ் சரியா கேக்குது.
4: பொன்னேரி ஜெகண்டல் இருந்து கலியில நம்ம பேசுறேன்
0: சார். சொல்லுங்க, உங்களுக்கு எந்த பாடல்?
4: எனக்கு பாத்தீங்கன்னா மெலடி சாங் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி எந்த யார் மியூசிக் டைரக்டர் இருந்தாலும் அது ரொம்ப
0: இல்ல இல்ல, எப்படி பொதுவாலாம் நீங்க சொல்லி எஸ்கேப் ஆக கூடாது, ஏதாவது ஒரு பாடல் மட்டும் சொல்லணும்.
4: அது இந்த சாதகன்ல இருந்து இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
5: வீசி போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை, ஒரு பட்டாம்பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி, எந்த காதல் சொல்ல என் இதயம் கையில் வைத்தேன், அது தாண்டி போன போது அது தரையில் விழுந்ததடி, மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் சூக்கும், என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் மண்ணாந்து பார்க்கும்.
0: அருமை அருமை, அருமையா பண்ணீங்க, வாழ்த்துக்கள்.
4: நன்றி நன்றி சார்,
0: நன்றி. இந்த மாதிரிதான் இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்க போது. அதாவது நீங்க பயணங்கள்ல அதிகமா கேட்ட பாடல் எது? முக்கியமா வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், ஜன்னல் சீட்டு பிடிக்காத ஆளே இல்ல, ஆனா என்னதான் ஜன்னல் சீட்டு பிடிச்சாலும் அப்படியே அந்த இயற்கையை ரசிச்சுட்டு சில பாடல்கள் கேட்கும் போது அதுல ஒரு தனி சுகம் இருக்கும். சிவகாசி படத்துல இருந்து ஒரு பாடல் வருது, கோடம்பாக்கம் ஏரியா, அந்த மாதிரி தான் கேட்க போறீங்க. திப்பு சோபா சேகர் பாடின பாடல், ஸ்ரீகாந்த் தேவா இசையில. கேட்டு இணைந்திருங்கள் FM Rainbow 101.4 உடன்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரம் 5:20 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னா, நீங்க டிராவல் பண்ணும்போது, அதாவது பயணப்படும் போது கேட்கக்கூடிய பாடல் எது அப்படின்னு நான் கேட்டுட்டு இருக்கிறேன். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: வண்டலூர் கோலப்பாக்க சார்.
0: ஆ சொல்லுங்க, உங்களுக்கு எந்த பாடல் பயணப்படும் போது ரொம்ப பிடிக்கும்?
1: மன்னாதி மன்னன் ஒரு பாடல் இருக்கு சார்.
0: சரி,
1: அது அச்சை என்பது மரமே ஒரு பாட்டு, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு.
0: அருமை அருமை அருமை.

0: சூப்பர். அதுதான் நீங்க
1: ஒரு டிக்கெட் பார்த்து படம் சார்.
0: என்னங்க புரியல?
1: அது டிக்கெட் ஒரு டிக்கெட் பார்த்து படம் அது.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா. அச்சம் என்பது மடமை இடம்.
1: அந்த தியேட்டருக்கு போய்ச்சா சார். அது அந்த பார்த்து தியேட்டர். கொண்ண போய்ச்சா சார். கண்ண பார்த்தறியா இருக்கு.
0: ஓகே, அந்த பாடல் கேட்கும்போது அந்த நினைவுகளும் ஞாபகத்துக்கு வருது இல்ல?
1: ஆமா சார், ஆமா சார.
0: அருமை அருமை அருமை அருமைங்க. நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் வந்து அம்பத்தூர்ல தேவராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க தேவராஜ், உங்களுக்கு?
2: நான் ஓட்டுநர் தான். நான் வந்து பென்ட்ரைவ்ல எல்லாமே எம்ஜிஆர் பாட்டு தான் அதிகமா வச்சு கேட்டுட்டே போறது எப்பவுமே.
0: ஏதாவது ஒரு பாடல் சொல்லுங்க.
2: அதுல வந்து அடிக்கடி நான் கேக்குறது வந்து
0: சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும். ரொம்ப நல்லதுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சார், கிழக்கு தாம்பரம் ராஜசேகர் சார்.
0: ராஜசேகர் சொல்லுங்க, உங்களுக்கு எந்த பாடல்?
3: முள்ளும் மலர்ல முள்ளும் மலர்னு ஒரு படம் சார்.
0: தெரியும் தெரியும், ரஜினிகாந்த் நடிச்ச படம்.
3: ஓகே சார், அதுல வந்து ரொம்ப அருமையான காட்சி சார். இயற்கை காட்சியில ஜீப்ல வரும்போது ஒரு பாட்டு இருக்கு,
0: செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல்.
3: ஆமா சார், ஒரு ரெண்டு வரி பாடலாமா?
0: பாடுங்க பாடுங்க தாராளம்.
3: செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம், வளைந்து நெறியும் செல்லும் பாதை பருவநாட கூடலோ மறைவேன் மறைவேன் அற்புத காட்சி. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. நன்றி சார்.
0: நன்றி நன்றிங்க நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம், கவி சுந்தரமூர்த்தி சென்னை குளத்திலிருந்து பேசுறேயா? நேத்து பேசுறேன், இன்னைக்கு பேசலையா? ஃபர்ஸ்ட் டைம் தான்.
0: சரி, ஃபர்ஸ்ட் டைம். அருமை, இப்படிதான் இருக்கணும்.
4: எனக்கு ஆமா பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்தது பழைய படத்துல வந்து நான் அடிக்கடி பாடினே இருப்பேன். அந்த பாட்டும் எனக்கு பிடிக்கும் வந்து. இந்த மங்கையர் திலகம் படத்துல பி சுஷீலா அம்மா பாடினது பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். வந்தது பாடுறேன். ஒரு இது பல்லவி வந்து தர வந்து பாடுறேன். ஒரு முறைதான் வர் கதை பல கூறும் உல்லாச புதுமைகள் காட்டும் இளமை ஒய்யார வண்ணங்கள் பாடும் இருமன் பேசும் செய்திகள் கூறும் சிங்கார இன்பங்கள் சேர்க்கும் இளமை காலம் இனிமையாகும் இன்பம் கூறும் கவிதையாகும் ஒய்யார வண்ணங்கள் பாடும் ஒரு முறைதான் வரும் கதைகள கூறும் உல்லாச புதுமைகள் காட்டும் இளமை ஒய்யார வண்ணங்கள் பாடும். நன்றியா.
0: நன்றி நன்றி, அருமையா பண்ணீங்க, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு எந்த பாடல்?
5: எனக்கு வந்து சத்தியம்.

0: வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா நீ அஞ்சாமல் கடமையிலே கண் வையடா. அந்த பாட்டு தான் சார்.
1: அருமை அருமை, ரொம்ப அழகாவும் பண்ணீங்க, நன்றி கால் பண்ணதுக்கு.
0: நன்றி நன்றி சார்.
1: பாடலை பத்தி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில நான் அடிக்கடி கேட்கிற ஒரு பாடல், அதுதான் வந்து நீங்க கேட்க போறீங்க. நீங்க கேட்டு சொல்லுங்க. ஓகே, சந்திரமுகி திரைப்படத்துல இருந்து அண்ணனோட பாட்டு, அந்த பாட்டு தான் கேட்க போறீங்க. கே கே கார்த்திக் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் கபிலன் வரிகளில். வித்யாசாகர் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். FM Rainbow 101.4 உடன்.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 5:30 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு பஸ்லயோ இல்ல ட்ரெயின்லயோ நீங்க வந்து டிராவல் பண்ணும்போது நீங்க கேட்குற பாடல் எது, அடிக்கடி கேட்குற பாடல் எது, அதான் கேட்டுட்டு இருக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த

0: ஐயர் வணக்கம். வணக்கம்,
1: ஹலோ. வணக்கம் சார்,
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் சென்னை மேற்கு மாவட்டத்திலிருந்து ஆட்டோ டிரைவர் லக்ஷ்மி பேசுறேன்.
0: சொல்லுங்க லக்ஷ்மி, உங்களுக்கு என்ன பாடல்?
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்து நீங்க டிராவல் பண்றீங்க இல்லையா, ஆட்டோ ஓட்டுவீங்க இல்லையா?
1: ஆமா.
0: அப்ப எந்த பாட்டு நீங்க அடிக்கடி கேப்பீங்க?
1: நான் அடிக்கடி வந்து பழைய படம் எதிர் நீச்சல்னு ஒரு படம்.
0: ஆமா,
1: அந்த படத்துல வந்து பாட்டு வேண்டுமா போட்டு பாருடா எதிர் நீச்சல், அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சூப்பர் சூப்பர், அருமை, ரொம்ப நல்லதுங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, இணைப்பில் இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது, அதாவது பஸ்ஸில், ட்ரெயினில், இல்லை வேறு எங்கேயாவது ஆட்டோவில், பைக்கில், பைக்கில் போகிறப்ப நீங்கள் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக ஓட்டுறவங்களோ சரி, உட்காரவங்களோ சரி, சேஃப்டியாக போங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பஸ்ஸில், ட்ரெயினில் இங்கெல்லாம் வந்து போகிறப்போ ஒரு பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அடிக்கடி கேட்பீங்க, அது என்ன பாடல் அப்படின்னா கேட்டுட்ருக்கேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: சொல்லுங்கள், உங்கள் பெயர், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பாடல்?
2: எனக்கு வந்து ட்ரெயின்ல சென்னல் ஓரத்துல உட்கார்ந்து இருக்கும் போது நல்ல ஜாலியான ஒரு பாடல், நல்ல ஒரு அருமையான பாடல்.
0: சொல்லுங்க என்ன படம் சொல்லுங்க, நான் சொல்றேன்.
2: எழுதிட்டே இருந்தா அதுக்குள்ள நீங்க லைன் எடுக்கவும் டக்குன்னு பண்ணு. வீரமானமா இல்ல சார், நல்ல பாடல்.
0: சரி ஓகே, விடுங்க.
2: இரண்டு மலருண்டு, மலரில் பனியுண்டு, பனியில் துளி உண்டு, நல்ல மனமும் உண்டு. இந்த பாடலை நான் கேட்டுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே போவோம் சார். நல்லா அந்த இயற்கை காட்சிகள்லாம் பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே போவான். நன்றி சார்.
0: நன்றி, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? என்ன பாடல்?
3: எம்ஜிஆர் பாடல் தான் விரும்பி பார்ப்பேன், விரும்பி கேட்டுனே போவேன்.
0: சரி ஓகே, ஏதாவது ஒரு பாடல் மட்டும் சொல்லுங்க.
3: நாளை நமதே, இந்த நாளை நமதே, நேர்வழி வந்தால் வங்கங்கள் யாவும் ஓர் வழி செல்லும், நாளை நமதே.
0: அருமை. ஓகே, நன்றிங்க. தாய் வழி வந்த சொந்தங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேரு வழி சென்றால் நாளை நமதே அப்படின்றத அழகா, அழகான வரிகள், அதை அழகா பண்ணீங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: நான் புதுவண்ணிலிருந்து பேசுறேங்க.
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல்?
4: எனக்கும் பழைய பாட்டு ரொம்ப பிடிக்குங்க.
0: ஏதாவது ஒரு பாடல்
4: வந்து எனக்கு இந்த பாசமலர் படத்துல மலர்ந்து மலராத பாடல்.
0: ஆஹா, சொல்லுங்க, அதுல என்ன வரிகள் பிடிக்கும்?
4: எனக்கு அந்த வரிகள்லாம் புதுசாவே எனக்கு அந்த கடைசி வரி எனக்கு ரொம்ப கண்ட தண்ணி விடும். வந்து கேட்டா
0: ஏதோ இந்த வரியா, கண்ணில் மணி போல, மணியின் நிறம் போல,
4: பழந்த கதை தெய்வம்
0: என்ன பாட்டுல அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்,
5: வணக்கம்,
0: சொல்லுங்க, உங்க பேர்?
5: திருமதி குண்டுமேடு விஸ்வநாதன். 1.5 மாதம், 2 மாசம் ஆகுது சார் பேசி.
0: பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். இன்னைக்கு கிடைச்சிருக்கு, லைன் கிடைச்சிருக்கு. என்ன பாடல் பிடிக்கும்?
5: எனக்கு வந்து பஸ்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போதுலாம்
0: சொல்லுங்க.
4: நீ சொல்லும்படி வைக்காதீங்க, சின்ன வயசு தாங்காது, என்ன பண்ணும் புரியாது. பார்க்கு இருக்கு, பீச்சு இருக்கு, அப்பொண்ணு இருக்கு, இன்னும் என்ன வேணுங்க. இந்த பாட்டு தாங்க எனக்கு பிடிக்கும்.
0: சந்தோஷம், சந்தோஷம், பாடி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி நேயர்களை எல்லாரும் கால் பண்ணி பேசணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 0442986008 இந்த நம்பருக்கு. இப்ப நிகழ்ச்சியில இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார்ல இருந்து என் வீட்டுல நான் இருந்தேன், அப்புறம் என்ன பாட்டை கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க FM Rainbow 101.4 உடன்.

எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

நேரம் 5:40 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்க பயணத்துல போகும்போது நீங்க விரும்பி கேட்கிற பாடல் எது

0: என்ன கேட்டுட்ருக்குறோம். ஸோ நேயர்கள் எல்லாருமே நிறைய பாடல்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும்னா கால் பண்ணுங்க 0442986008 இந்த நம்பருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, இணைப்பில் இல்லை, மறுபடியும் சொல்கிறேன் 0442986008 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் ஐயா, கொரட்டூர்ல முனியாற்று பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும்?
1: நான் ஒரு பாட்டு அடிக்கடி கேட்பேன், ரேடியோல கேட்பேன், நானும் அடிக்கடி பாடிட்டே இருப்பேன். அந்த பாட்டு பாடலாங்களா?
0: பாடுங்க.

0: மதத்தின் மீது வைத்த அன்பு பக்தியானது, மனிதன் மீது வைத்த அன்பு பாசமானது, இதய மீது வைத்த அன்பு உண்மையானது, ஏழை மீது வைத்த அன்பு கருணையானது.
1: அருமை அருமை அருமையா பண்ணீங்க, வாழ்த்துக்கள்.
0: நன்றி
1: நன்றி. அந்நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 0444-298-6008 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதாவது நீங்க பயணம் பண்ணும்போது நீங்க கேட்கிற பாடல் எது, பேருந்துலயோ இல்ல ரயில்லையோ இல்ல ஃபிளைட்லயோ எதுல வேணா இருக்கலாம். ஸோ நீங்க அடிக்கடி விரும்பி கேட்கிற பாடல் எது அப்படின்றத நீங்க கால் பண்ணி என்கிட்ட சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில. அந்நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். தாஸ் படத்துல இருந்து சக்கப்போடு போட்டாலே அந்த பாட்டு தான் நீங்க கேட்க போறீங்க. கேட்டு இணைந்திருங்க FM ரெயின்போ 101.4 உடன்.

0: நேரம் 5:51 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க லோகேஷோட. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நிறைய டைம் வந்து நம்ம டிராவல் பண்ணும்போது போர் அடிச்சது அப்படின்னா கூட யாராவது டிராவல் பண்ணா ஒன்றும் தெரியாது, இல்லைன்னா கூட டிராவல் பண்ற மாதிரி சில பாடல்களை கேட்டா ஒன்றும் தெரியாது. அப்படி நீங்க கேட்கக்கூடிய பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறேன் நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். மதுரை மேலூர் கோட்டனத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க ராதாகிருஷ்ணன், நீங்க அடிக்கடி டிராவல்ல கேட்கக்கூடிய பாடல்?
1: நான் டிராவல்ல இருந்து பைக்ல போகும்போது இப்ப நானா படிச்சுட்டே போறேன்.
0: என்ன பாடல்?
1: கொடியில் இரண்டு மலருண்டு, மலரில்

0: ஆசத்தை நீட்டில் பாருங்களே அப்படியே படிச்சுக்கிட்டே இந்த பாட்டை படிச்சுக்கிட்டே போறேன்.
1: ஓகே, குறிப்பா இந்த பாடல ஏன் நீங்க தேர்ந்தெடுத்தீங்க?
0: போல பெண் இருக்கு புரிந்து கொண்டால் உறவு இருக்கு. இந்த பாட்டு எப்ப ட்ரெயின்ல போனாலும் அப்படி யாவும் வந்துடும் எனக்கு.
1: ஓகே, ட்ரெயின்ல போறப்ப பூரா அந்த பாடலை கேட்டுருவீங்க இல்ல?
0: நன்றிங்க.
1: அதாவது நிகழ்ச்சியில இன்னைக்கு நேயர்கள் அவங்களோட அனுபவங்களா பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க, பாடல் மூலமா பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்க டிராவல் பண்ணும்போது என்ன பாட்டு கேட்பீங்க அப்படின்றதான் கேட்டுட்டு இருந்தேன். எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ஒரு பாட்டு சொன்னாலும் எல்லா பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை தான் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இன்னைக்கு நேயர்கள் பேசணும்னு நினைச்சீங்கன்னா இனிமே முடியாது, அடுத்து வந்து நம்ம நிகழ்ச்சி நிறைவு பகுதியில் இருக்கும். ஸோ நிகழ்ச்சியில அடுத்ததா பாபா திரைப்படத்துல இருந்து ஒரு நிறைவு பாடல் கேட்டலாம். ஸோ இந்த பாடல் வந்து டிப்பு டிப்பு டிப்புக்கு மாறி அந்த பாட்டு. ஸோ சங்கர் மகாதேவன் குரல்ல வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரகுமான் இசையில் கேட்க போறீங்க. ஸோ இதோட மீண்டும் உங்களை வந்து 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரையும் இந்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் FM Rainbow 101.4 உடன்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பயணியர் வாகனங்களின் விற்பனை கடந்த மாதம் 439,000 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை 15,000 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பு உயர்த்தப்பட்டதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு தொழிலாளர்களின் ஓய்வூதிய பாதுகாப்பை வலுப்படுத்திட உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஊரகப் பகுதிகளின் துப்புரவு சேவைகளை கண்காணிப்பதற்கான டிஜிட்டல் முறையை மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் அறிமுகம் செய்தார். விளையாட்டு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து

நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1,25,00,000 வீடுகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டு 1,00,00,000 வீடுகளுக்கான கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 48 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மின் கணக்கீடு முறையாக செய்யப்படாமல் கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாக திமுக குறை கூறியுள்ளது. மின்வெட்டு தொடர்பாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தவறான தகவல்களை அளிப்பதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளை தவேக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தவேக அரசு முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாஹத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் சர்மா 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ்.

நேரம் 7 மணி 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4ல நீங்க கேட்க போறது நிறைய பாடல்கள். அப்பனா என்ன நிகழ்ச்சி? ரெயின்போ சாட் பாக்ஸ் தான், உங்களுக்கு பிடித்த பாடல்கள் தான் கேட்க போறீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு நீங்க என்ன பாட்டு கேட்கறீங்களோ அதை நான் பிளே பண்றேன், ஓகேவா?

0: ஸோ நிகழ்ச்சியில் முதல் நேயர் என்ன பாடல் கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஆண்டு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா குத்து குத்து குத்துன்னு குத்துற மாதிரி குத்து பாட்டாக கேளுங்க, ஓகேவா? ஸோ நிகழ்ச்சியில் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாடல் வேணும் அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி நீங்க உங்க பேரு உங்க ஊர்லாம் சொல்லுங்க.
1: சத்யநாராயணன், பெரம்பூர்ல இருந்து.
0: ஓகே, நல்ல ஒரு அடி பாட்டா சொல்லுங்க பாக்கலாம்.
1: ஊர் விட்டு ஊர் வந்து,
0: ஊர் விட்டு ஊர் வந்து
1: சொர்க்கமே என்றாலும் நம்ம கூட போட வருமா.
0: ஒரு பாட்டு சொல்லுங்கன்னா எத்தனை பாட்டு சொல்றீங்க பாத்தீங்களா, நிறைய வச்சிருக்கீங்க போலயே.
1: இருக்கு, நிறைய இருக்கு, இன்னும் சொல்லலாம். ஒரு பாட்டு தான் நீங்க போடுவீங்க.
0: ஆமா ஆமா, எங்க ஒரு ரெண்டு லைன் பாடினீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா.
0: இல்லங்க, நீங்க எந்த பாட்டு கேக்குறீங்க, இந்த பாட்டு கேக்குறீங்களா இல்ல முன்னாடி ஒரு பாட்டு சொன்னீங்களே அந்த பாட்டு கேக்குறீங்களா?
1: இல்ல இல்ல, இந்த பாட்டு தான், ஊரு விட்டு ஊர் வந்து தான், இந்த பாட்டு தான்.
0: ஊரு விட்டு ஊரு வந்து,
1: ஆமா அந்த பாட, அந்த பாடல, அது அந்த சொர்க்கமே என்றாலும், அந்த பாடல்
0: சொர்க்கமே என்றாலும். ஓகே, இப்ப ரெண்டு பாட்டுல எது போட்டாலும் இப்ப நீங்க ஹாப்பி ஆயிருவீங்க.
1: எது போட்டாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்ல, கேட்டுக்கலாம்.
0: ஆனா நீங்க வந்து பாடதான் மாட்டீங்க இல்ல? என்றாலும் பாட்டு கேட்டிருக்கீங்க, நீங்க வந்து முத கரகாட்டக்காரன் படத்துல இருந்து.
1: இல்ல இல்ல, ஊர் விட்டு ஊர் வந்து நம்ம ஊரை போல வருமா.
0: சூப்பர், நீங்க இப்ப வந்து ரேடியோ ஆன் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வரப்போகுது, சரியா? ஓகே, அவர் கேட்ட மாதிரி ஊர் விட்டு ஊர் வந்து படத்துல இருந்து இந்த பாட்டு, என்ன பாட்டு, சொர்க்கமே என்றாலும் அந்த பாட்டு தான் கேட்க போறீங்க. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லரி.

0: நேரம் 7:11 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கிற நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்
1: சார். கலாச்சாரம் சார்
0: சொல்லுங்கம்மா. அடி நல்லா ஒரு குத்துப்பாட்டு
1: சார். விக்ரம் படம்.
0: விக்ரம் படம் ஓகே. ஏன் ஜோடி மஞ்சக்குருவி
1: மணிதா மணி அவமோகினி வந்தா

0: ஓகே, லாஸ்ட் டைம் நீங்க அந்த பாட்டு கேட்டீங்க, சோ அதான் கேப்பீங்கன்னு நினைச்சேன்.
1: சூப்பரா பாட்டு, நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அந்த பாட்டு போட்டுலாமா? மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் வைரமுத்து வரிகள்ல இளையராஜா இசையில. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.
2: கண்ணே புட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
3: தொட்டுக்கிட்டா
2: கட்டழகி, ஒன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
3: கொட்டி விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்கிது, தப்பி

0: விழுந்தது.
1: கொத்தி விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்கிறது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்கிறது.
0: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை நீ பரிமாறவா இளமாங்க நீ.

எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: நேரம் 7:17 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கேட்க போறா? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: செங்குன்றம் அடுத்த கோணிமேட்டில் குமார் பேசுறேன் சார்.
0: குமார், ஒரு அடிப்பாட்டு
1: அடிப்பாட்டு தான் சார். அதாவது பாத்தீங்கன்னா முதல்வன் படம்.
0: ஆ, முதல்வன்.
1: ஆமா,
0: என்ன பாட்டு?
1: உப்புக்கரை வாடி ஊற வச்ச சோறு.
0: ஆ, பாடுங்க பாடுங்க.
1: ஆமா சார், அந்த படம் தான் சார் வேணும்.
0: ஓகே, நீங்க கேட்ட மாதிரி பாடல் வந்துகிட்டே இருக்கு. முதல்வன் படத்துல இருந்து உப்புக்கரு வாடி பாட்டு, சங்கர் மகாதேவன் குரல்ல, கவிதா கிருஷ்ணமூர்த்தி குரல்ல, வைரமுத்து வரிகள்ல, ஏஆர் ரகுமானி சைல கேட்டு இணைந்திருங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜி

0: நேரம் 7:30 ஆயிட்டு இருக்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? பட்டாபி, ஒரு அடிப்பாட்டு சொல்லுங்க. ஆடுங்கடா மச்சான், ஆடுங்கடா, அந்த பாட்டா?
1: அதேதான்.
0: எங்க நீங்க ரெண்டு வழி பாடுங்க.
1: ஆடுங்களா மச்சாடுங்களா, பழவான பொண்ண பாத்து தேடுங்களா, பாடுங்களா மச்சம் பாடுங்களா, பாவாட பின்னால ஓடுங்களா. நன்றி.
0: அடுத்த லைன் தான் நல்லாவே இருக்கும், அதை விட்டீங்க.
1: குச்சா வச்ச பொண்ணு எல்லாம் அப்ப பொண்ணுதான், மத்த பொண்ணு எல்லாம் எல்லாம் மாம பொண்ணுதான், கை தட்டி கூப்பிடுதோ ரெண்டு கண்ணுதான். நன்றி, நன்றிங்க.
0: நன்றி. நீங்க பாடுனதுக்காக, கேட்டதுக்காக தாண்டி பாடுனதுக்காகவே அந்த பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. அவர் கேட்ட மாதிரி நாடோடிகள் படத்துல இருந்து ஒரு பாடல்.

0: நேரம் 7:35 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
1: சார்,
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஒரு
0: அடி பாட்டா சொல்லுங்க பாக்கலாம். ஹலோ
1: சார்,
0: ஒரு அடி பாட்டா சொல்லுங்க.
1: என்ன
0: பாட்டு? அங்க ரெண்டு லைன் பாருங்க பாப்போம். சரி, ஓகே, நீங்க கேட்டதுக்காகவே, நீங்க ஆசைப்பட்டதுக்காகவே அந்த ஆசை 100 வகை பாட்டு. ஓகே, அவர் கேட்ட மாதிரி அடுத்த வாரிசு படத்துல இருந்து ஆசை 100 வகை கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

பஞ்சனையில் கொஞ்சம் அள்ளித்தர நீயுண்டு. அந்த சொர்க்கம் கண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் அந்த சொர்க்கம்.

0: நேரம் 7:41 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். சொல்லுங்க உங்க பேர். ஒரு அடிபாட்டு
1: அதாவது புது புது அர்த்தங்கள்ல இருந்து
0: புது புது
1: அர்த்தங்கள்.
0: ஓகே, என்ன பாடல்?
1: குருவாயூரப்பா குருவாயூரப்பா, நான் கொண்ட காதலுக்கு நீதான் சாட்சி. ஒரு அருமையான சாங் சார் இது. சித்ராவும் எஸ்பிபி பாடினது.
0: ஓகே, அப்படியே இருங்க ஒரே நிமிஷம். சித்ரா எஸ்பிபி பாடி இருக்கிறாங்க வாலி வரிகள்ல, இளையராஜா இசையில. இப்ப நீங்க சொன்ன அந்த பாட்டை கேட்டலாமா?
1: அருமையான பாடல் சார், ரொம்ப நன்றி சார் இந்த பாடலை நீங்க ஒளிபரப்பு.
0: நன்றிங்க நன்றிங்க. அவர் கேட்ட மாதிரி பாடல் வருது. இணைந்திருங்க FM Rainbow 101.4 உடன்.

0: நேரம் 7:46 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், உங்களுக்கு என்ன பாடல் சொல்லுங்க, உங்க பெயர் என்ன?
1: சூர்யா டெய்லர், சைதாப்பட்ட ஒலி விளக்கு.
0: ஏங்க நல்லா ஒரு அடி பாட்டா சொல்லுங்க, நான் தானே கேட்டுட்டு இருக்கேன் நம்ம நேயர்கள் கிட்ட.
1: இது கூட நல்ல பாட்டு தான் சார். ரொம்ப நாள் ஆச்சு இல்லைன்னா மழை ஒரு உள்ளூர் பாட்டு மழை முத்து முத்து பந்தரிச்சு அந்த படம் பேர் தெரியல சார், எம்ஜிஆர் படம்.
0: ஓகே, நீங்க நல்லா இன்னும் ஒரு நல்ல அடிப்பாட்டா சொல்லுங்களேன்.
1: நீங்க உங்க இஷ்டமா அதெல்லாம் கண்ணன்

0: சரி, உங்களுக்கு ஒரு எம்ஜிஆர் பாட்டு நான் டெடிகேட் பண்றேன், நானே
1: போடுறேன் சார்.
0: ஓகே, இப்போ உங்களுக்கு நான் ஒரு பாடல் எப்படி போடுறேன்னு மட்டும் பாருங்க, நீங்க பாத்துட்டு கண்டிப்பா என்ன வந்து விஷ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு பாடல் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். அண்ட் வந்து நீங்கள் கேட்ட படம் பேரும் சரி அந்த பாடலும் சரி நேயர்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக என்ன பாடல் என்ன படம்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அவருக்காக நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். அது என்ன பாட்டு அப்படின்றத எல்லாரும் இப்போ கெஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, பட் நான் ஏன் இன்னும் வந்து சொல்லாமல் இருக்கேன்னா இன்னொரு கெஸ்ஸும் நான் உங்களுக்கு தரேன், ஓகேவா? ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, ஓகே இந்த பாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன பாட்டு அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது என்ன பாட்டு அப்படின்றத நான் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ப்ளே பண்ணும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, இப்போது அந்த பாட்டு உங்களுக்காக வரப்போகுது. ஓகே, நாடோடி மன்னன் திரைப்படத்திலிருந்து அவருக்காக நான் ஒரு பாடலை டெடிகேட் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்காக மட்டும்தான் சார், உங்களுக்காக மட்டும்தான். நான் பொதுவாக யாருக்கும் டெடிகேட் பண்ண மாட்டேன், நீங்கள் கேட்டதுக்காக இப்போ டெடிகேட் பண்ணுறேன். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: நேரம் 7:51 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
1: சார். நான் சார் நான் பத்மாவதி சார் நான் போட்டேன்.
0: ஓகே, என்ன பாட்டுமா வேணும்? நல்ல அடிப்பாட்டு
1: பாட்டு வந்து இந்த பத்தி வீரம் அந்த ஊரோரம் புளிய மரம்.
0: ஊரோரம் புளிய மரம். ஓகே, உங்களுக்காக பாடல் வருது. நன்றிமா. அவங்க கேட்ட மாதிரி பருத்திவீரன் படத்துல இருந்து ஒரு பாடல்.

0: நிறுத்துக்கிறேன்ல. பாடங்கடினா நக்கலா? ஏய் நீ வா, நீங்க வா, எல்லாம் வரிசையா நில்லு. நல்லா இடுப்ப வளைச்சு நெளிச்சு ஆடணும். என்ன
1: இங்க ரியா கண்ட பக்கத்துல கை வச்சுனா உனக்கு மரியாதை இல்ல. ஆமா
0: இங்கே வாரியா வைக்கத்த? ஏய் அர்ரா.

அடி காதர்ந்த மூலி உனகட்டு வண்டி தாடி. அட இந்த படி படிக்காத

நெத்தியில பட்டு வச்சு நெளிவ.

நேர்களே, இனி சேர் ஃபார் பாரத். ஜப்பானில் நடைபெற உள்ள 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் 2026 சிறப்பு நிகழ்ச்சிகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்

0: நேரம் 9:01 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்க போற நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். ரெயின்போ ராகங்கள் அதாவது மெலடி சாங்ஸ், உங்களுக்கு பிடித்த இதமான மெலடி சாங்ஸ் வந்து நீங்க இந்த ஒரு மணி நேரம் கேட்க போறீங்க. அது வந்து இரவு நேர தாளாட்டு மாதிரி. அடுத்து வந்து நீங்க ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியும் கேட்க போறீங்க. ஸோ இப்போ ரெயின்போ ராகங்கள்ல முதல் பாடல் சிட்டிசன் படத்துல இருந்து ஒரு பாடல். அது என்ன பாடல் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆஸ்திரேலியா தேசம் அப்படின்ற பாடல் தான் கேட்க போறீங்க. ஹரிகரன் மற்றும் ஹரிணி இணைந்து பாடிய பாடல். வைரமுத்து வரிகள்ல தேவா இசையில கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: படி ஏறும்போது ஜாகிரதையா ஏறணும். அது வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பஸ்ஸா இருந்தாலும் சரி. டேக் கேர்.
2: ஏம்பா படியில தொங்காத, மேல வாப்பா. உன்னால யாரு டிக்கெட் வாங்க சில்றேன்னு
3: எல்லாம் மங்கலுக்கு
2: அப்படி கூட நிக்காத.
3: வீங்க ஓட மாட்டேன்னு ஆல் ஸ்டாப்பிங் நிறுத்துறேன்.
4: சினிமாவும் நிஜ வாழ்க்கையும் ஒரே மாதிரிதான் இருக்குல்ல.

எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

நேரம் 9:10 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் காதல் அழிவதில்லை திரைப்படத்திலிருந்து என் மனசில் நீயே தானா, அந்த பாட்டு தான் கேட்க போறீங்க. பிரசன்னா ராவ் மற்றும் ஸ்ரீவர்தினி இணைந்து பாடிய பாடல், டி ராஜேந்தர் வரிகளில், டி ராஜேந்தர் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: FM-ல் பொலினாலும் இங்கு எல்லாமே சமதோலு.
1: I love you. I love you. I love you. I love you.

0: ரெயின்போ எஃப் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி.

நேரம் 9:20 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஹலோ திரைப்படத்துல இருந்து இந்த நிமிஷம் அப்படின்ற பாடல், ஹரிகரன் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல், வைரமுத்து வரிகள்ல தேவாய்சையில கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்

நேரம் 9:31 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் லேசா லேசா திரைப்படத்திலிருந்து ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று, அந்த பாடம் தான் கேட்க போறீங்க. ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி இணைந்து பாடிய பாடல். வாலி வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 9:43 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததான் நீங்க கேட்க போற பாடல் மௌனம் பேசியதே திரைப்படத்திலிருந்து சின்ன சின்னதா அப்படின்ற பாடல். ஹரிஹரன் யுவன் சங்கர் ராஜா இணைந்து பாடிய பாடல். புதுவை நம்பி வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா இசையில. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 9:54 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் நிறைய பாடல்கள் கேட்டீங்க. நிறைவா காதல் சுகமானது திரைப்படத்திலிருந்து சொல்லத்தான் நினைக்கிறேன் அந்த பாடல் தான் கேட்க போறீங்க. ஸோ நிறைவு பாடலாம் அந்த பாட்டை கேட்டு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி முடிவுக்கு வருது. அண்ட் அடுத்ததா வந்து ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியில நிறைய பாடல்கள் கேட்க போறீங்க. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 10:01 ஆயிட்டு இருக்கு. அனைவருக்கும் ஒரு இரவு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ரெயின்போ ரிவன் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பழைய பாடல்களாக இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திலிருந்து காதல் என்றால் என்ன, அந்த பாடல் தான் கேட்க போகிறீங்க. டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல், கோத்தமங்கலம் சுப்பு எழுதிய பாடல், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் FM ரெயின்போ 101.4 உடன்.

0: சொல்லுங்க சார்.
1: கன்சல்டிங் பீஸ் உண்டா? உன் கையை இப்படி கொண்டா?
0: அடிக்கடி நெஞ்சில் படபடப்பு, அளவுக்கு மீறின துடி துடிப்பு, படுக்கையில் படுத்தா கதகதப்பு.

0: இதுதான் மருந்து சீட்டா? ஹலோ மிஸ்டர் அட்வகேட்.
1: வாட் வாட் வாட்?
0: ஐ வாண்ட் டு ஃபைல் எ சூட்.
1: வை நாட்?
0: ஐ வாண்ட்...

சிக்கலான கேசு, ரொம்ப சிக்கலான கேசு, வக்கீல் ஜட்ஜு எல்லாம் கூட சிக்கி தவிக்கும் கேசு, வழக்கிட்டு

0: la messa alla donna.
1: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25 தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
2: நேரம் 10:11 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் அன்பேவா திரைப்படத்திலிருந்து ராஜாவின் பார்வையில், அந்த படத்தை கேட்க போறீங்க. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல். வாலி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 10:21 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் தேன்மலை திரைப்படத்திலிருந்து நெஞ்சே நீ போ, அந்த பாட்டு தான் கேட்க போறீங்க. பி சுஷிலா பாடிய பாடல், வாலி வரிகளில் டி கே ராமமூர்த்தி இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

மறைக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும் அந்த நாட்களை ஒரு முறை நினைத்தான்.

நேரம் 10:33 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ஈவன் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நீங்கள் கேட்க போகிற பாட்டு செல்வம் திரைப்படத்திலிருந்து காற்றிலே ஓடியும் அந்த பாட்டு தான் கேட்க போறீங்க. டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல் கே வி மகாதேவன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 10:40 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கொடிமலர் திரைப்படத்திலிருந்து கேட்டிணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 10:47 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவே நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பூம்புகார் திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 10:55 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ரீவன் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ஒரு திருப்திகரமாக இருந்தது, எனக்கும் அப்படி தான் இருந்தது. மீண்டும் ஒரு நாள் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். இனிய இரவு வணக்கம். அடுத்ததாக சந்திரோதயம் மற்றும் பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்திலிருந்து பாடல் வருது. கேட்டு இணைந்திருங்கள் FM Rainbow 101.4 உடன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: துடிக்கும் இதயங்கள் இசையை ரசிக்கும் வேளை மனசு மயங்கும். இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ராம் சரோசன்.

இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள் இணைந்திருக்கிறோம். மனசு கிறங்கும் மனங்களெல்லாம் மல்லிகை பூவாக மாறிவிட்டால், மனங்களெல்லாம் மல்லிகை பூவாக மாறிவிட்டால் மண்ணில் மகிழ்ச்சிக்கு குறையேது?

0: 11:21 கடிகாரமுள் கலந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6 மனசு மயங்கும். பேச பேச இன்பம் அதிகரிக்கும் என்கிற போது, பேச பேச இன்பம் அதிகரிக்கும் என்கிற போது தொண்டையையும் கொஞ்சம் மேம்படுத்திக் கொள்வது சரிதானே?
1: தொண்டையில தான் நினைச்சே

உடன்பிறப்பு படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மரிக்கொழுந்தின் வாசம், மரிக்கொழுந்தின் வாசம் காற்றின் துகள்களில் கலக்கட்டும், மனசுதான் மயங்கித்தான் போகட்டும்.

11:42 கடிகாரம் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் எங்க தம்பி படத்திலிருந்து பாடலை ரசித்தோம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். அழுத்தங்களை அகற்றும் வலிமை இசைக்கு இருக்கு என்பது உண்மைதான். நிகழ்ச்சியின் நிறைவாக நீதானா அந்த குயில் படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். கேட்ட பாடல்கள் அனைத்தும் உங்களை கிரங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். சித்ரா கங்கை அமரன் பாடியிருக்காங்க. இளையராஜாவின் இசையில் அந்த பாடல் கேட்கலாம். இசையோடு இணைந்திருங்கள், காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4. காற்றின் மொழி.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புத்தம் புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: பாயும் கோள் மீது காயும் தேனாக பாயும் கனிகள் விளைந்த கொடியில் மலர்கள் ஓராயிரம்
1: இளமங்கையின் கன்னத்தில் மன்மத வண்ணத்தில் கூறிய

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம்.

பொங்கும் மங்களம். இன்றைய நாகஸ்வர இசையில் திருக்கழுக்குன்றம் ஏபி ரவிசங்கர் நாகஸ்வரம், பச்சூர் கே ராமமூர்த்தி தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக குன்னக்குடி கிருஷ்ணர் இயற்றிய கமலாட்சி வர்ணம், காம்போதி ராகம், மிஸ்ர சம்பா தாளம்.

நாகஸ்வர இசையில் திருக்கழுக்குன்றம் ஏபி ரவிசங்கர் நாகஸ்வரம் பச்சூர் கே ராமமூர்த்தி தவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீயே கதி என தொடங்கும் சிதம்பரம் ஸ்வர்ண வெங்கடேச தீட்சிதர் கிருதி, வசந்த பைரவி ராகம் ஆதித்தாளம்

பொங்கும் மங்கலத்தில் அடுத்ததாக சமகான பிரியங்கரம் என தொடங்கும் குரு சுராஜா நந்தா சாகித்யம் கீரவாணி ராகம் மிஸ்ரசாபு தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது திருக்கழுக்குன்றம் ஏ பி ரவிசங்கர் நாகஸ்வரம், பச்சூர் கே ராமமூர்த்தி தவில்.

0: ஆகாஷ் வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1
1: அருள்மணி மாலை.

ദൈവീക രാഗം. நிகழ்ச்சியின் துவக்கமாக எம் எஸ் சுப்புலட்சுமி பாடிய ஸ்ரீ மீனாட்சி சுப்பிரபாதம்

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய ஆஞ்சநேய சுப்ரபாதம்